எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலி போல, வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: இல்லப்பா என்னாச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கவங்களுக்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்க எல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
2: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: சரிடா கண்ணு. ஏமா ஒரு மூணு பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு மாப்பும் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, என்ன கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: காலிமா இருங்க, நான் தர சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தர சொல்றேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. You are listening to MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமாம், நிச்சயமாக வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியாக வாழறோமா, இல்லை பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை, வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல் கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அருணா. என் கூட இன்னைக்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா பேச போகிறாங்க. நேத்துக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து கண்ணில் பார்க்குற காட்சியை நம்ம எப்படி நம்ம மனதோடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். ஆனால் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் வந்து மனசை வந்து நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு பூஜை பண்ணும்போது கூட ஒரு வரி வரும், அதாவது வந்து கண் வந்து கடவுளை பார்த்துட்டே இருக்குது, வாய் வந்து ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது, ஆனால் மனசு மட்டும் எங்கெங்கேயோ அலைப்பாஞ்சிகிட்டே இருக்குது. எவ்வளவோ முனிவர்கள், எவ்வளவோ தவசீடர்கள், எவ்வளவோ செயின்ட்டெல்லாம் வந்து அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு புல நடக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, மனதை அடக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் வழி இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் எப்படி?
1: ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இதுவும். மனம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்முடையது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் தான் உருவாக்கிக்கோங்க. ஸோ நம்முடைய

0: விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமான விஷயம். ஸோ மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடையதுன்னு நினைக்காம மனம் அது ஏதோ ஒரு பெரிய விஷயம், குரங்கு மாதிரி, அந்த மாதிரிலாம் நாம் வந்து நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் நினைக்கிறதுனால தான் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது என்பது கடினமான விஷயம்னு நாம் நினைக்கிறோம். மனம் என்பது என்னுடையது. ஸோ என்னுடைய விஷயங்கள் நிச்சயமாக எனக்கு எதிராக செயல்படாது. எப்படி நம்முடைய குழந்தை, அது நம்முடைய பொறுப்பு, நாம் தான் அதை பார்த்துக்கணும். நிச்சயமாக ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக அதை நல்வழிப்படுத்துவேன், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது அது வந்து ரொம்ப சுலபமான ஒரு வழின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ மனதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் மனம் என்பது என்னுடைய மனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு அப்படின்ற வார்த்தைகளுக்கு கூட வந்து அங்கே இடமில்லாமல் போகணும். ஏன்னா என்னுடைய விஷயங்கள் எப்பொழுதுமே என்னுடைய கைக்குள் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது.
1: சரி, மனம் வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா மனதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு டிப் கொடுக்குறீங்க. பட் மனசு, நான் ஒரு கவிதை கூட படிச்சிருக்கேன், மனதை வந்து நீங்கள் வந்து குப்பை தொட்டி மாதிரி வச்சிட்ருக்கோம், அதை தேவையில்லாத பல விஷயங்களை போட்டு போட்டு போட்டு நம்ம அதை திருப்பி திருப்பி அதை யோசிக்கிறதுனாலையும் மனசை வந்து அந்த அந்த எண்ணங்கள் அதை வந்து தேவையில்லாத விஷயங்கள் போட்டு அமுக்கிறதுனால எப்படி வந்து ஒரு குப்பை தொட்டியில் பல நாள் போட்ட குப்பைகளை வந்து போட்டால் அது ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குமோ, மனதில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு போட்டு போட்டு போட்டு அதையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து நம்மளுடைய பல விஷயமாக வந்து அது வெளிப்படுத்திடும். அது கோபமாக இருக்கட்டும், இல்லை வந்து வீண் வார்த்தைகளாக இருக்கட்டும், வாயிலிருந்து பேசப்படும் வார்த்தைகளாக இருக்கட்டும் அப்படின்னு. அது உண்மைங்களா?
0: இதை வந்து நாம் வந்து இன்னொரு ஒரு புலன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். நம்ம வாய் அப்படின்றது கூட நம்முடைய இன்னொரு ஒரு அங்கம். ஸோ வாயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்முடைய ஒரு புலன் அப்படின்னு எடுத்துக்கும்போது வாய்க்கு வந்து எந்த விதமான சக்தியும் கிடையாது, ஆனால் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. இப்போ நம்ம ஜென்ரலாக புலன் அப்படின்னு சொல்லும்பொழுது பேசும் திறன்னு சொல்கிறோம், இல்லை வாய்னு சொல்கிறோம். ஸோ வாய்க்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆனால் அந்த வாய் மூலமாக எந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ அதற்கு எல்லா சக்திகளும் இருக்கிறது. ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்கிறது, ஒருத்தரை புண்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை மூலமாக ஒரு மனிதரை வந்து எந்த ஒரு இடத்துக்கும் வந்து கொண்டு செல்லக்கூடிய சக்தி என்பது அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இப்போ நம்ம வார்த்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கேருந்து உருவாகுது? அதுவும் வந்து ஒரு வார்த்தையை நான் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதை யோசிக்கிறேன், நான் அதை சிந்திக்கிறேன், அது வந்து ஒரு எண்ணமாக எனக்குள்ளே உருவாகிறது. ஸோ எவ்வளோ விஷயத்தை நாம் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வார்த்தை என்பது வெளியில் வருது. இப்போ அந்த ஒரு வார்த்தையை நான் வெளியில் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ யோசிச்சிருக்கேன். நான் ஒருத்தரை பற்றி விமர்சனம் செய்யும்பொழுது கூட, ஒருத்தரை பற்றி நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்லும்பொழுது கூட நிறைய யோசிச்சுட்டு நிறைய யோசித்ததுக்கு அப்புறமா நான் வந்து விமர்சனமாகவோ இல்லை என்னுடைய கருத்தாகவோ ஒரு விஷயம்

0: இப்போ நிறைய எண்ணங்களை உருவாக்கி வச்சிருக்கு. அதுலேயும் கூட எந்த ஒரு எண்ணத்தை என்னுடைய வார்த்தையாக வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? அதுவும் மனதிற்கு தான் இருக்கிறது. ஸோ மனது தான் வந்து எண்ணத்தை உருவாக்குது. அதுக்கப்புறமா இவ்வளோ எண்ணங்களில் எந்த ஒரு எண்ணத்தை ஒரு தீர்மானமாக ஆக்கி அதுக்கப்புறமா அதை வார்த்தைகளின் வழியாக வெளியில் கொண்டு வரது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த வார்த்தைக்கு தான் சக்தி இருக்கிறது, வாய்க்கு வந்து சக்தி கிடையாது. இப்போ ஒரு சில சமயம் நீங்கள் சொல்வீங்க, இந்த வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய வாயிலேருந்து அது வந்துடுச்சு. அந்த மாதிரி வந்து பல பல விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டோம், இந்த மாதிரி பேசிட்டோம், பேசினதுக்கப்புறமா வந்து வருத்தப்படுவோம், இப்படி பேசியிருக்க வேண்டாமே, ஏன் இந்த மாதிரி பேசணும், இந்த வார்த்தையை நான் வந்து ஏன் உபயோகப்படுத்தினேன், இந்த ஒரு வார்த்தையால் என்னுடைய வாழ்க்கையை வந்து மாறிப்போச்சு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து வார்த்தையை வந்து நாம் வந்து குறிப்பிட்டு இதனால் என்னுடைய வாழ்க்கை என்பது வந்து மாறிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது அப்படின்னுலாம் வந்து சொல்கிறத வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து நமக்கு தெரியாமல் எப்படி வர முடியும்? ஸோ உள்ளே இல்லை அப்படின்னா வெளியே கண்டிப்பாக வர முடியாது. ஸோ நமக்குள்ளேயே நாம் வந்து செக் பண்ணிக்கணும், சோதனை செஞ்சு பார்க்கணும், இந்த வார்த்தை எனக்குள்ளே முதல்ல எப்படி வந்தது அப்படின்னு. இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து ஏதாவது ஒரு கபர்ட் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வந்து பதுக்கி பதுக்கி வச்சுட்டே இருப்போம். உள்ளே வந்து அதை வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா பதுக்கி வச்சுட்டே இருப்போம். மனசுக்கு டம்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆ திணிச்சு. ஸோ என்ன எவ்வளோ துணி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து திணிச்சு வச்சுட்டே இருப்போம். ஒரு நாள் வந்து நான் அந்த கபடை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னாகும், அது உள்ளே இருக்கிற எல்லாமே ஒட்டு மொத்தமாக வெளியில் வந்து விடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சாலும் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய மனதிற்குள்ளே எந்த விஷயங்களை நான் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் வந்து எல்லா துணியுமே வந்து எப்பொழுதுமே டெய்லி பேசிஸில் வந்து நான் மடித்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி இதை வந்து அடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கபோர்டு திறந்தால் எல்லாமே வந்து விழப்போகிறது கிடையாது. ஆனால் நான் ஒரே ஒரு நாள் வந்து பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திணிச்சு வச்சுட்டு ஒரு நாள் திறந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து வெளியில் வந்து விடுறது என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் ஒருத்தரை பற்றி நமக்குள்ள கருத்துகளாகவோ விமர்சனங்களாகவோ ஒப்பீனியன்ஸாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் நம்ம அவங்கள பற்றி சிந்தித்து சிந்தித்து எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கி உள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். அதை நாம் சொல்ல மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், அதை பற்றி நாம் பேச மாட்டோம். ஸோ அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு ட்ரிகர், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு சண்டை வாக்குவாதம் ஏதாவது ஒன்று வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நான் உள்ளே வச்சுருந்த அத்தனை விஷயங்களும் அந்த நேரத்தில் வெளியே வந்து கொட்டிடும். ஸோ எல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்துடும். இன்ஃபேக்ட் பல சமயங்களில் வந்து நமக்கே தெரியாது இந்த பர்டிகுலர் வார்த்தையை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன், இதை வந்து என்னால் வந்து நமக்கே வந்து அப்படி யூஸ் பண்ணது வந்து பிடிக்காமல் கூட இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையை நான் யூஸ் பண்ணியே இருக்கக்கூடாது, எப்படி என்னுடைய வாயிலேருந்து வந்ததுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம். ஆனாலும் அது உள்ளே இருக்குது அப்படின்னாலே ஏதாவது ஒரு சமயத்தில் வெளியில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்முடைய வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குது, மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னா நெருப்பு மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தீ மாறி மற்றவர்களை சுட முடியும் அப்படின்னா அது எங்கேருந்து புறப்படுதோ அப்போ அந்த இடத்த எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியும், அந்த இடத்த வந்து எவ்வளவு சுட முடியும். ஸோ நிச்சயமாக அது நமக்குள்ளே வந்து எரிமலையாக இருக்குது, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு காலம் அது இருக்குதோ அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளியே வந்தாகும். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா உறவுகள்லேயுமே இந்த பிரச்சனையாக இருக்கக்கூடியது அப்படின்னா வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகளுக்கால தான் இந்த எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து மற்றவர்கள் நமக்கு சொல்லுவாங்க, நம்மை பற்றி எப்படி மற்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள், நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே இன்று பல உறவுகள் வந்து விலகி போயிட்டே இருக்கு. ஸோ எல்லா உறவுகளையும் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியது நாம் மற்றவர்களை பற்றி எப்படி பேசுகிறோம், மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறோம் அப்படின்றது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் அப்படின்றது வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அவர்களை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் கம்மிங் பேக் டு தட், அந்த வார்த்தைகளை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களிலிருந்து எதை வெளியிலே வார்த்தைகளாக கொண்டு வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடியது, இரண்டுமே வந்து மனம் என்கிற சக்தி தான். ஸோ நாம் வந்து பரிசோதனை செய்யணும் நமக்குள்ள. ஒருத்தரை பற்றி இல்லை ஒரு சூழ்நிலை பற்றி இல்லை ஒரு சில விஷயங்களை பற்றி நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த எண்ணங்களினுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த எண்ணங்களின் தரம் சரியாக இல்லை அப்படின்னா உள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும். உள்ள மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது வெளியே வரவே வராது.
1: நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு சிச்சுவேஷனை பற்றி ஒரு நபரை பற்றி அந்த சூழ்நிலையை வந்து மாற்றக்கூடியது வந்து நம்மளுடைய வார்த்தைகள், அதுலேருந்து வர்ற கடும் சொற்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. திருக்குறளை உதாரணம் காமிச்சிங்க, இது ரொம்ப கரெக்டு. பட் நம்மளுக்குள்ளேயே சில வார்த்தைகள் ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசும்போதே சிலர் வந்து சில சொற்களை வந்து தகாத சொற்கள், அடுத்தவங்கள் முகம் வந்து சுழிக்கிற மாதிரியான சொற்கள், பேட் வேர்ட்ஸ், அதை வந்து சின்ன குழந்தைங்க கூட வந்து சம்டைம்ஸ் வந்து அதை வந்து பழக்கப்படுத்திக்கிறாங்க. இன்னும் கூட நீங்கள் சொல்ல போனீங்கன்னா எடுத்த எடுப்பில் வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. சொசைட்டியில் பேச கொஞ்சம் ஒரு லெவல் ஆஃப் டாக்கிங் கொஞ்சம் காரசாரமாக பேச ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எடுது. சாதாரணமாக வீட்டில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் கூட சில பேர் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னா சனியன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த சனியன்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வரும், இழவுங்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வரும். அதாவது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதுனா இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாயேங்கிறாங்க, பேயேங்கிறாங்க, குரங்கேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி திருப்பி வந்து அது அந்த அந்த சொற்கள் அது வந்து பார்க்குற திரைப்படங்கள்லேருந்து அவங்க கற்றுக்கிட்டு பேசலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்தவங்க நான் 10 நாள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா நீங்கள் பேசுகிற ஒரு சில மேனரிசமான வேர்ட்ஸை வந்து என்னை அறியாமையே எனக்குள்ளே போய் நான் அதை ரிப்பீட் பண்ணேன். அது நான் ஒன்று மீன் பண்ணலை. கொலவரின்னு ஒரு பாட்டு வந்தது. ஸோ வந்து ஏன் இப்படி கொலவரி பிடிச்சாலேறீங்கன்னா நான் வந்து உண்மையாக அதை ஐ டென்ட் மீன் தட், பட் அந்த வேர்டு வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் கூட வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ நேரில் நீங்கள் கேட்குறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், தேவையில்லாமல் சில வார்த்தைகள் நமக்கு ஒரு ஹேபிட்டாக மேனரிசமாக திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுனால என்னை பற்றின மதிப்பு கூட குறைஞ்சிட்டே போகும், பட் இருந்தாலும் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு. இந்த இதுக்கான பதிலை சகோதரி ஜெயா அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியை இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது நான் அருணா. வாழ்க்கை வாழ்வதற்காக நிகழ்ச்சிக்காக பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா அவர்களோடு MOP சமுதாய வானொலி 107.8 விடைபெறுறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாக்கிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த விஷயத்தை உங்ககிட்டோட பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்ககிட்டேருந்து விடைபெறுறது

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா, you'll definitely you know, not spoil the air.
2: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டு இருக்குது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: ஹாய் மச்சி, சொல்லுடி.
3: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
2: என்ன படம்? மரியானா?
3: இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
2: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
4: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
1: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: ஃபாலோ பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆனா நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஹர்ட், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஹெல்மெட் போடுறதில்ல, சீட் பெல்ட் போடுறதில்ல, சிக்னல் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ வாங்க இப்போ கேட்கலாம் ஆக்சிடென்ட்ஸ் பற்றியும் டிராஃபிக் பற்றியும் அவங்க பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னு.
6: We have a short life and world has become vast and large. So, and traffic has increased so much. You know, people are hurrying in doing their work. I want to say only all the youngsters out there, not only youngsters, every age group, that your life is important to somebody in someone's life. It's like these days people drive so rashly in urgent, like they have to reach the office. Some people to reach their college or some school, they're getting late and all. And that, you know, in that tension, they drive so fastly that they tend to forget what if their driving might cause their life to death or someone else's life to death. I want to say all the youngsters, driving is fun, but not rash driving. Rash driving can be harmful to you or someone else out there. Well, my incident, I have not even an accident like a year back, and it wasn't my fault definitely. It was a fault of a youngster as well as the auto driver. I was traveling in an auto. That time the auto man, he was going towards my house. That time when bike came, he was driving so fastly. He dashed the automan. Actually, it was automan's mistake as well. The automan and the bike crashed against each other. The bike fell down. And that the automan was trying to escape because it was an accident because a man fell. You know, in that tension of escaping, he lost his balance and the auto got toppled. And there my leg came in the middle and I underwent an operation of plastic surgery and I got a fracture on my feet. And that was 3 months of my life where I had so much of pain and struggle. Right now, I'm all normal. I can walk, I can run. This is what I was lucky that my life was saved. I was lucky that when my accident happened, no other vehicle came behind me or they would have run over me. I was lucky that the accident wasn't on the main road. It just happened away from the main road. It was just a fraction of a second. It would have happened earlier. I might have not been alive today. It's all God's grace that nothing happened, nothing so serious happened to me and my life. But I want to say the same thing to the youngsters. It might be you who would, you know, meet with such accidents. That one of my friend, there were 3 youngsters, they were driving towards the ECR and that car driving, that too, and they did rash driving, I'm damn sure. And that one person died on the spot. Other 2 people is like, you know, very sick. One person is lost, I mean, below the waist, full, she's paralyzed. And another person, his brain has got so much damage. You can imagine being a youngster, this 19 years old, and they have lost, you know, their life is in such a mess. All the youngsters out there, I just want to say one thing. Driving is fun, but speed kills. It's thrilling, but kills. Please wear your helmet when you drive. Please wear your seatbelt when you're in car. Please, please cross the road only when the signal is in red. Do not, you know, break traffic rules, whether be it night or morning. Night usually meets with lots of accident, night times. So please follow all the rules. It's for your safety, not for someone else. It's for your safety and us and other people out there. This is all I want to say.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
7: நமது பெருமை.
8: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
9: என்னங்க, நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால நான் மருந்து கொடுத்தேன்.
8: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
9: இருங்க, இதை கொடுக்கறேன்.
8: தேங்க்ஸ்.
10: எக்ஸ்கியூஸ் மீ,
8: என்னங்க?
10: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
8: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
10: நேத்து வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
8: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குல்ல.
9: பார்த்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
8: நீங்கள் சொல்கிறதும் உண்மைதாங்க.
9: இப்போ இந்த மருந்து அதை பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபில் இருக்க வேணாமா?
8: நீங்கள் சொல்கிறது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
11: நுகர்வோர் கவனிக்க,
9: முக்கியமாக மருந்துலையும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
11: நம்ம தான் அதை கவனமாக எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
12: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அதை கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய், ஹாவ் அ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலம் நிகழ்ச்சியை கேளுங்க.
5: வணக்கம் நேயர்களே, இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க RJ திவ்யா. சில குழந்தைங்க படிப்புல பின்தங்கி இருப்பாங்க, ஆனா அவங்க அறிவு திறமையில எந்த குறையும் இருக்காது. எல்லா கலைகளையும் சிறந்தவங்க இருப்பாங்க, ஆனா படிப்புல மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அவங்கள மக்குன்னு மட்டம் தட்டுறதும் படிப்பு வராத கேஸு அப்படின்னு சொல்றதும் இந்த நடைமுறையில இருந்துகிட்டு வருதுங்க. ஆனா அந்த குழந்தைக்கு படிப்பு ஏன் வரல அப்படின்னு யாராவது யோசிக்கிறோமா? அப்படி யோசிச்சா நமக்கு புரியும், அந்த குழந்தைக்கு டிஸ்லெக்சியா, அதாவது கற்றலில் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. டிஸ்லெக்சியாவா அப்படின்னா என்ன? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை பற்றியெல்லாம் விளக்கமாக நமக்கு இன்னைக்கு சொல்கிறதுக்கு MOP சமுதாய வானொலியில் குறையொன்றும் இல்லை நிகழ்ச்சியில் டிஸ்லெக்ஸியா, கற்றலில் குறைபாடு பற்றி விளக்கமாக சொல்கிறதுக்கு மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன்லேருந்து ஸ்பெஷல் எடுக்கேட்டர்ஸான திருமதி ஹரிணி மோகனும் ஹரிணி ராமானுஜமும், பெற்றோரான உமா கிருஷ்ணா, மாணவனான அனிருத், நேயர்கள் ஆன அருணா அண்ட் மான்சி இங்கே வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன்லேருந்து ரெண்டு ஸ்பெஷல் எடுக்கேட்டர்ஸ், ஒரு பேரண்ட் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அவங்களே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. மேம், உங்கள் பேர்?
6: ஹரிணி மோகன். நான் டிஸ்லெக்ஸியா பசங்களோட 14 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷனில் தான் ஒர்க் பண்ணுறேன்.
7: என் பேர் ஹரிணி ராமானுஜம். நானும் இதே மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷனில் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே டிஸ்லெக்ஸியா குழந்தைகளோட டீச் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது.
8: என் பேர் உமா கிருஷ்ணா. நான் வந்து டிஸ்லெக்ஸியா ஸ்டூடெண்டோட பேரண்ட்.
9: என் பேர் அனிருத். இப்போ கரண்ட்டாக 2nd விவேகானந்தா BBAல படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு எனக்கு ஒரு 4-5 இயர்ஸாக டிஸ்லெக்ஸியா டீச்சர்ஸோட ஹெல்ப் கிடச்சிட்டு இருக்கு.
5: ரெண்டு லிசனர்ஸும் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க டவுட்ஸ் கேட்க வந்திருக்காங்க டிஸ்லெக்ஸியா பத்தி. அவங்க பேர் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க மேம் உங்க பேர்.
10: என் பேர் அருணா.
11: என் பேர் மான்சி.
5: மேம் முதல்ல டிஸ்லெக்ஸியா பத்தி என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம்.
6: ஓகே, டிஸ்லெக்ஸியானா என்னங்கிறதுக்கு முன்னாடி டிஸ்லெக்ஸியாங்கிற வேர்டுக்கு வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்ப்போம். டிஸ் அப்படின்னாலே டிஃபிகல்ட்டிங்கிற அர்த்தம், லெக்ஸியானா லாங்குவேஜ். ஸோ டிஸ்லெக்ஸியானா லாங்குவேஜ் ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்குது, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி. இது ரெண்டுமே டிஸ்லெக்ஸியாவை தான் மீன் பண்ணோம். இந்த பசங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரன் சொல்லுவோம். இந்த டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அவங்களோட எபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எபிலிட்டிங்கிறது நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? நார்மலாக ஒரு குழந்தையோட ஐக்யூ ரொம்ப நல்லா இருந்தால் வி சே தே ஆர் ஏபிள், அவங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லுவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஐக்யூ ரொம்ப நல்லா இருக்குது அதனால அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம்னா, இந்த டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கு ஐக்யூ ரொம்ப நல்லா இருந்தாலும் அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ டிஸ்லெக்ஸியாங்கிறது ஐக்யூ நல்லா இருந்தாலும் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை ஏதோ ஒன்று வந்து தடுக்கிறது, அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேர் தான் டிஸ்லெக்ஸியா ஆர் டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரன் ஆஸ் வி கால் தெம்.
5: மேம் டிஸ்லெக்ஸியாங்கிறது க்யூர் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன,
6: டிஸ்லெக்ஸியாங்கிறது இஸ் நாட் அ டிசீஸ்மா. டிசீஸுங்கிறது தான் மாத்திரையை சாப்பிட்டு க்யூர் பண்ண முடியும். டிசீஸ்னால் என்ன, இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு டைஃபாய்டு இருக்கோ இல்லை ஜாண்டிஸ் இருக்குது மலேரியா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மருந்து கொடுப்போம், ஒரு செட் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் கொடுப்போம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது போயிடும். தெர் இஸ் இந்த டிஸ்லெக்ஸியாங்கிறது இட்ஸ் அ கண்டிஷன், இட்ஸ் அ நியூரலாஜிக்கல் கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷன்கிறது ஒருத்தர்கிட்ட பிறக்கிறதுலேருந்து இருந்தால் டில் தே டை அந்த கண்டிஷன் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு இட்ஸ் நாட் அ டிசீஸ், ஸோ மருந்து கொடுத்து க்யூர் பண்ண முடியாது, வேற எப்படி கொடுத்தும் க்யூர் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம்னா, வி ஓன்லி கிவ் தெம் அது இருந்து

0: லைஃப்பில் எப்படி கோப் பண்ணுறது, அது இருந்தும் அகாடமிக்ஸில் எப்படி கோப் பண்ணுறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ நியூரலாஜிக்கல் கண்டிஷன். ஓகே, அண்ட் இந்த ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் மாத்திரம்தான் இட் ஹாஸ் அன் அகாடமிக் ப்ரிஸ்கிரிப்ஷன். மற்ற சில நியூரலாஜிக்கல் கண்டிஷனுக்கு நம்ம நியூரலஜிஸ்ட்டு போனால் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது மருந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த டிஸ்லெக்ஸியாவுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இஸ் ஓன்லி அன் அகாடமிக் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ இது எதனால வருது? திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தெர் இஸ் சம் வயரிங் ப்ராப்ளம் இன் த பிரெயின். ஓகே, அந்த வயரிங் வந்து டிஸ்லெக்ஸியா இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குமோ, டிஸ்லெக்ஸிக் இருக்கிறவங்களுக்கு இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் வயரிங். வயரிங் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுனால கன்வென்ஷனல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் அவங்களால முடியாது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா தே யூஸ் தியர் பிரெயின் அ லிட்டில் டிஃப்ரெண்ட்லி, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன், இட் கெனாட் பி க்யூர்ட். இட்ஸ் ஒன்லி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர இட்ஸ் அ கண்டிஷன். பிறக்கும்போது டிஸ்லெக்ஸிக்காக இருந்தால் எண்டு வரைக்கும் டிஸ்லெக்ஸிக்காக தான் இருப்பாங்க. சில பேர் வந்து அவனுக்கு மூணாவது படிக்கிறப்போ டிஸ்லெக்ஸியாக இருந்தது, 2 வருஷம் மருந்து சாப்பிட்டான், இப்போ டிஸ்லெக்ஸியாக இல்லைன்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரைட், தட்ஸ் நாட் ஆன்.
1: மேடம், இப்போது நீங்கள் சொன்னதை பார்த்தா இது வந்து அகாடமிக்ஸுக்கு ஓட தொடர்புடைய ஒரு ப்ராப்ளம், ப்ராப்ளம் இல்லை அது ஒரு டிஃபிகல்ட்டின்னு சொன்னீங்க. இன்னொன்று வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண, அதாவது குறிப்பாக ரொம்ப நகைச்சுவையாக சொல்லணும்னா மாற்றி யோசிக்கணும், மாத்தி யோசிச்சு இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். இப்போ அகாடமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 5 to 10 years வந்து இந்த அகாடமிக் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்கள் அந்த காலத்தில் கூட வந்து எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு வரல, படிக்காமல் இருக்கும், குழப்பமாக இருக்கும்னா கூட அதுக்கு வந்து ஒரு பெருசாக கவலைப்படுறதா தெரியல. எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இந்த குழந்தைக்கு இந்த கணக்கு பிரச்சனை, இவங்களுக்கு ரொம்ப இதுவாக நகைச்சுவாக சொல்லிப்பாங்க இவங்களுக்கு கணக்கே வராது அப்படின்னு. ஆனால் அந்த கணக்கு வராததுக்கு வேற ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கும், அதில் வந்து அவங்கள ஷைன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம சொசைட்டியும் கொடுத்தது, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து எந்த ஸ்கூலை எடுத்தாலும் சரி, எந்த அந்த ஸ்கூல் கொடுக்குற ப்ரெஷரும் சரி, சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரும் சரி, ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தை வந்து 99 mark வாங்கினா கூட போற மாட்டேங்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்க 1200 to 200 வாங்கியே கூட அட்மிஷன் கிடைக்காத சுச்சுவேஷனில் தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த நிலைமை அப்படி ஓடிட்டுருக்கு. இப்போ குழந்தையும் ஓடணும், பேரண்ட்டும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போது டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறீங்க படிக்கிறதுல, ஒரு குழந்தை வந்து 60 mark வாங்கினா கூட ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு 60 வாங்குறாங்கன்னு சொல்லி டிசி கொடுக்குற காலகட்டத்தில் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா சிட்டியில வந்து இப்போ வந்து நிறைய இப்போ வந்து ஓரளவு அவேர்னஸ் வந்து அது என்ன என்ன காரணம்லாம் தெரியல, ஆனா வந்து டிஸ்லெக்ஸியாங்கிற ஒரு ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கறது வந்து ஓரளவு படிச்ச பேரண்ட்ஸுக்கு மத்தியில் வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஸோ பட் இதுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருக்கோ இல்லையோ, இது வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பேரண்ட் அக்செப்ட் பண்ணிட்டா கூட சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்கு. நம்ம வந்து மார்க் வாங்கலைன்னா அந்த குழந்தைங்க மக்க குழந்தைங்க தான், அவங்க எதுக்குமே அன்ஃபிட்டுங்கிற மாதிரி ஒரு லேபிள் கொடுத்துட்றாங்க. எடுத்த உடனே நீ என்ன மார்க்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸிக் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கீங்க, எத்தனையோ பேரண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ குழந்தைங்கள பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து இதுக்கு கரெக்டான ஒரு சுச்சுவேஷனையும் ஆன்சரையும் கொடுக்க முடியுங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த ஷோக்கே நான் வந்தேன், இந்த குவஸ்டினையும் உங்ககிட்ட போடுறேன்.
0: நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இப்போ நீங்கள் அந்த காலத்துலன்னு நம்ம பேசினோம், அந்த காலத்துலேயும் டிஸ்லெக்ஸிக்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன ஆகும், இவன் சரியான மக்கு படிப்பு இவனுக்கு வரலான்னு பிராண்ட் பண்ணி உட்கார வச்சுடுவாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் மாதிரி ஆரம்பிப்பாங்க, அந்த சிறு தொழில் நல்ல பெருசாக வளர்ந்துடும், அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடுவான். ஸோ அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்னு சொல்லி விட்டுடுவோம், அது அப்படியே போயிடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே அகாடமிக்ஸை பொறுத்து தான் வரதுனால தான் ரொம்ப டிஃபிகல்ட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அது தவிர முன்ன ஒரு வீட்டில் ஒரு 8 குழந்தைகள் இருக்கும், அதில் 1 குழந்தை படிக்காது. ஸோ அதை பற்றி பேரண்ட்ஸ் ஜாஸ்தி கவலைப்பட்டுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அகாடமிக்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி கொடுக்க கொடுக்க, அண்ட் 2 பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் த 2 siblings, ஒரு ஏன் உங்கள் அண்ணா நல்லா படிக்கிறான், நீ ஏன் நல்லா படிக்கல. அந்த காலத்தில் எந்த பேரண்ட்டும் கிளாஸ் முன்னாடி போய் நின்று ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ, நீ ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு எந்த பேரண்ட்டும் கேட்டதே கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க நின்று, நான் அவன் ஏன் 90% வாங்கினா ஒன்னால் ஏன் வாங்க முடியலன்னு கம்பேரிசன் ஜாஸ்தி ஆகிறதுனால ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக, ஏற்கனவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைக்கு ப்ரெஷரும் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் உதைக்கும். ஓகே, அதனால மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷனில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் அவேர்னஸ். டிஸ்லெக்ஸியானா என்ன, டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களை எப்படி ஹெல்ப் பண்ணி ஓரளவுக்கு நல்ல நிலைமை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கு மற்ற எந்தெந்த ஃபீல்டில் ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த ஃபீல்டில் ஏன் நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம்னா மியூசிக் ஃபீல்டில் தியாகராஜ பாகவதரும் அவரும் இவரும் ரொம்ப நல்லா வந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம அதில் மாத்திரம் விடுறதில்லை. இப்போ குழந்தைய என்ன பண்ணுறோம், ஒரு டிப்பிக்கல் வீட்டை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய அகாடமிக்ஸில் யூ வாண்ட் தெம் டு கெட் 95%, 95 போகல 99 வாங்குங்கிறோம், அது அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புகிறோம். ஸ்போர்ட்ஸில் அதுவும் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி கிடையாது, அதுலேயும் இட்ஸ் வெரி காம்படிட்டிவ். ஓ, கிரிக்கெட் அகாடமியே எடுத்தோம்னா நீ ஐபிஎல் விளையாட போறியா இல்லை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போறியான்னு அந்த அளவுக்கு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃப்ரம் தேர் அந்த குழந்தைய ஒரு டியூஷன் சென்டருக்கு அனுப்புகிறோம். ஸோ ப்ரெஷர் எவ்ரிவேர். ஸோ அது வில் டெஃபினெட்லி ஆட் ஆன் டு த ப்ராப்ளம்ஸ். ஓகே, பட் அந்த காலத்தில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன ஆகும்னா மற்ற ஃபீல்டில் விட்டதுனால அந்த குழந்தையோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் ஒரு நேச்சுரல் டேலண்ட் ஹைலைட் ஆகி அந்த குழந்தை அந்த ஃபீல்டில் டாப்பாக வந்துடும். இந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணாமல் எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் போட்டு இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே வரவிடாமல் நம்ம அமுக்கிடுறோம். அந்த குழந்தை எது நல்லா பண்ணும் எது நல்லா பண்ணலைங்கிற அளவு கூட நம்ம பார்க்காம நம்மளோட ஆசைகளை அந்த குழந்தை மேலே த்ரஸ்ட் பண்ணுறோம், விச் இஸ் நாட் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் எனக்கு மியூசிக் பிடிக்கும், எனக்கு மியூசிக் நல்லா வரலங்கிறதுனால என் குழந்தைய கொண்டு போய் மியூசிக் ஃபீல்டில் அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எபிலிட்டி இருக்கோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோங்கிறத பற்றி கவலைப்படாமல் மியூசிக் ஃபீல்டில் போட்டு மியூசிக்கில் நீ நல்லா பாடிதான் ஆனும் அது எப்படி பாடாமல் போவேங்க, அந்த குழந்தைக்கு மியூசிக் பிடிக்காமையே இருக்கலாம். ஸோ நம்மளோட கனவுகளை குழந்தை மேலே த்ரஸ்ட் பண்ணாமல் அந்த குழந்தைக்கு எது எபிலிட்டி இருக்கு, அந்த குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருந்து எதை எடுத்து பண்ணினாலும் அந்த குழந்தை ஷைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீல்டில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஃபீல்டில் டெவலப் பண்ண வச்சுட்டு அகாடமிக்ஸ்லையும் ஹெல்ப் கொடுத்தா தீஸ் சில்ட்ரன் வில் டெஃபினெட்லி ஷைன் வெல்.
1: மேடம், நீங்கள் வந்து அகாடமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாடம் நடத்துகிறாங்க, மேக்ஸ்னா மேக்ஸ் ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க, க்வெஸ்சன் ஆன்சர் எழுதி போடுறாங்க, அந்த க்வெஸ்சன்ஸை மனப்பாடம் பண்ணுறாங்க. அது ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும் ஸ்கூலுக்கு ஸ்கூல், பட் ஜென்ரலி இதுதான் நம்மளுடைய அகாடமிக்ஸ் இருக்குது. அந்த குழந்தை அந்த க்வெஸ்சனை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அங்கே வந்து திருப்பி திருத்துறாங்க, அதில் தப்புகளை வச்சு மார்க் போடுறாங்க, மார்க் வந்துடுது. ஸோ ஒரு 2 மாதம் படிக்கிற பாடத்தை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி திருப்பி எக்ஸாம்னு வைக்கிறீங்க, எக்ஸாமில் வந்து அந்த குழந்தை வந்து மார்க். இதில் அறிவு திறன் எங்கே இருக்கா, இல்லை எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதை வச்சு ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுவீங்களா? எனக்கு இது ஒரு எப்பவுமே குழப்பமாக இருக்குது. ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு நல்லா படிச்சிருப்பா, மறந்து போயிட்டாங்கிறதுலாம் வேறு, எக்ஸாம் அன்னைக்கு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அன்னைக்கு அந்த குழந்தைக்கு மூட் அவுட் ஆகிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த குழந்தை வந்து இயல்புலேயே மறந்து போயிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அன்னைக்கு மார்க் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க, அந்த நிமிஷத்து டெஸ்ட் வச்சு டிசைட் பண்ணுவீங்களா? அது எப்படி வந்து பேரண்ட்டும் இன்னைக்கும் எல்லாரும் சொல்றாங்க மார்க் கொடுக்குறாங்க, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போறாங்க, இன்னைக்கு பசங்க வந்து 99 வாங்கியிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க, அந்த குழந்தை எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ நாள் படிக்கிறாங்க. இப்போ ஆவரேஜ் குழந்தைய வந்து 10 தடவை படிச்சு இந்த மார்க் வாங்கினா பிரில்லியன்ட் ஓகே இது பண்ணிடுறாங்க, ஆவரேஜ் குழந்தை வந்து படிக்காமையே எடுத்துன்னு போய் மார்க் 70 வாங்கினா இவன் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும்னு சொல்கிறாங்க. பட் இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? ஸோ எதை வச்சு நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கற்றலில் குறைபாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் மீன் பண்ணுறீங்க?
0: ஒரு குழந்தை எஃபர்ட் நிறைய போட்டு எஃபர்ட்னானா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் சைல்டாக இருக்கும், வீட்டுக்கு போனால் புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கும், எப்போ பாரு படிக்கும், செல்ஃப் மோட்டிவேட்டட். அந்த குழந்தைக்கு நல்ல மார்க் வரணுங்கிற ஆசையும் நிறைய இருக்கும், எஃபர்ட் நிறைய போட்டும் டெஸ்ட்டில் வந்து எழுத வராமல் அவுட்புட் சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா அவுட்புட் சரியில்லைன்னு சொல்ல தான் சொல்கிறோமே தவிர ஏன் அந்த வைங்கிற குவெஷனே இல்லாமல் போகிறது. எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம், இஃப் யூ ஹாவ் டு ஹெல்ப் அந்த வை, ஏன் இந்த குழந்தையால் இவ்வளோ எஃபர்ட் போட்டும் பண்ண முடியலங்கிறத நம்ம ஆராய்ஞ்சோம்னா ப்ராபப்ளி டிஸ்லெக்ஸியாங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் இருந்து அந்த வேணுங்கிற டைப் ஆஃப் ஹெல்ப் கொடுக்காமல் திருப்பி திருப்பி டெஸ்ட்டும் இதுவும் வச்சதுன்னா ஒரு குழந்தைக்கு படிக்கிறதுல சி இப்போ நம்ம டிஸ்லெக்ஸிக் குழந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குழந்தைக்கு நேச்சுரலாக எப்படி படிக்கிறதுங்கிறது தெரியாது, லேர்னிங்னு சொல்வோம். ஓகே, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆன்சரை 4 தடவை படித்தா அந்த ஆன்சர் உங்களுக்கு மெமரியில் போய் உட்காந்துக்கும். ஓகே, இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க 1 தடவை படிப்பாங்க, 1 தடவை எழுதி பார்ப்பாங்க, அது மெமரியில் போய் உட்காந்துக்கும். ஆனால் இந்த டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லேர்னிங், எப்படி படிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை கொடுக்காம அந்த ஸ்கில்லை கொடுக்காம திருப்பி திருப்பி 10 டெஸ்ட்டோ 15 டெஸ்ட்டோ வச்சாலும் அந்த குழந்தை வில் நாட் பி ஏபிள் டு டூ வெல். ஏன்னா அதுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா எப்படி படிக்கிறதுனே தெரியாது. ஸோ நம்ம இந்த குழந்தை இவ்வளோ எஃபர்ட் போட்டும் நல்ல மார்க் வாங்கலையே, ஏன்? அவனுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்கா. அந்த டிஸ்லெக்ஸியா இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு நேச்சுரலாக எப்படி படிக்கிறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி தெரியலையே. அதை நம்ம சொல்லி கொடுத்து அப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சோம்னா அந்த குழந்தை டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும். மோஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவோம், நம்ம அதை பண்ண மாட்டோம். ஒரு டெஸ்ட் அது முடிச்சா நீலேருந்து இன்னொரு டெஸ்ட், அது முடிச்சா நீலேருந்து இன்னொரு டெஸ்ட். ஏன்னா 10 டெஸ்ட் கொடுத்தும் நீ நல்ல மார்க் வாங்கலையே, நான் எப்படி வாங்குவேன், எனக்கு தான் எப்படி படிக்கிறதுனே தெரியலையேங்கிற அந்த குழந்தை இருக்கும். ஆனால் அந்த குழந்தை வெளியில் அதை சொல்லாது. ஏன்னா என்ன சொல்லுவோம், டிப்பிக்கலாக எல்லாரும் படிக்கிறாங்க, நீ மாத்திரம் தான் பெருசாக ஃபஸ்ட் பண்ணுற, நீ சும்மா புக்கை வச்சுட்டுருக்க. அந்த குழந்தையால ஒரு லெவலுக்கு மேலே வெளியில் சொல்கிறதுக்கும் அது வெக்கப்படும். ஏன்னா ஹீல் பி தி ஆட் ஒன் அவுட் இந்த குரூப். அதனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஒரு குழந்தை நிறைய டைம் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அந்த குழந்தையால ஒழுங்கா படிக்க முடியல, படிக்க முடியலன்னா அவுட்புட் சரியா வரல, மார்க் சரியா வரலன்னா இஸ் தேர் சம் அதர் ப்ராப்ளம், டிஸ்லெக்ஸியாவா இருக்கலாமா, அந்த குழந்தைக்கு நேச்சுரலா எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, அதுக்கு நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை படிக்கும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வச்சா தென் த சைல்ட் வில் டூ வெல். நம்ம அது பண்றதே இல்லை. டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சு 2 நாள்ல, செகண்ட் ரிவிஷன் முடிச்சு 2 நாள்ல, தேர்ட் ரிவிஷன், அந்த குழந்தையால எப்படி பண்ண முடியும்? ஏன்னா பேசிக் ப்ராப்ளமே எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது. நீ 100 டெஸ்ட் கொடுத்தாலும் அந்த குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்கும், பிகாஸ் டிஃபிகல்ட்டிங்கிறது வேற எங்கேயோ இருக்கு. ஸோ டிஃபிகல்ட்டி எந்த ஏரியாவில் இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணி அந்த ஹெல்ப் கொடுத்தோன்னா இந்த பசங்க கண்டிப்பாக தே வில் டூ வெரி வெல்.
2: ஒன் மோர் ஸ்மால் க்வெஸ்சன் மேம், இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க ஒரு டிஸ்லெக்ஸியானா எல்லாத்துலேயுமே அந்த அகாடமிக்ஸில் மேக்ஸாக இருக்கட்டும் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் வருமா? ஏன்னா இப்போது நம்ம வந்து கணித மேதை ராமானுஜர் எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து ஒரு பெரிய மேதை, ஆனால் வந்து அவர் வந்து மேக்ஸை தோறமிச்சு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஃபெயில் ஆகிருக்கார். அவருடைய அகாடமிக்ஸை பார்த்தீங்கன்னா, ஆனால் மேக்ஸில் வந்து அவருக்கு ஒரு அதை வந்து அந்த காலத்தில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸில் ஹி இஸ் வெரி பிரில்லியண்ட்டாக. அப்போ மிச்ச சப்ஜெக்ட்ஸில் லாங்குவேஜஸில் அவர் வந்து எல்லாத்தையுமே ஃபெயில் தான் அவருடைய ரிசல்ட்ஸில் தான். பட் அவர் வந்து அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஜீனியஸ் மேக்ஸில். இந்த காலகட்டத்தில் திருப்பி வந்து நீங்கள் ராமானுஜரே பிறந்தா கூட அவரை நீங்கள் வந்து இல்லை அவர் எதுக்குமே அன்ஃபிட்னு சொல்லி அனுப்புகிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்லெக்ஸியாங்கிறது வந்து மேக்ஸ் ஓரியன்டா இல்லை சயின்ஸ் ஓரியன்டா இல்லை லாங்குவேஜ் ஓரியன்டா?
0: ஓகே, இது ரொம்ப ரெலவெண்ட்டான க்வெஸ்சன். இது டிஸ்லெக்ஸியான்னு இருந்ததுன்னா நம்ம படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு குழந்தை நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினோன்னா கொடுத்துருக்க ஆன்சர் அந்த குழந்தையால் ரீட் பண்ண தெரியணும், அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ்க்கு ஸ்பெல் பண்ண தெரியணும், அதை மெமரியில் போட்டுக்க தெரியணும், அப்புறம் ஒரு க்வெஷ்சன் கேட்டால் அதை ரிட்ரீவ் மெமரியிலேருந்து அதை எடுத்து ரெலவெண்ட் வேர்ட்ஸை எடுத்து கையில் பென்சிலை பிடிச்சி அதை ரைட் பண்ணணும். அப்படி ரைட் எழுத முடியலன்னா கூட ஓரலாலையாவது சொல்ல தெரியணும். இதில் எங்கேயாவது ஒரு ஏரியாவில் லேப்ஸ் இருந்தாலும் அவுட் புட் ஆர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ டிஸ்லெக்ஸியான்னு இருந்ததுன்னா ரீடிங்லேயோ ரைட்டிங்லேயோ ஸ்பெல்லிங்லேயோ லேர்னிங்லேயோ எங்கேயாவது காம்ப்ரிஹென்ஷன்லேயோ டிஃபிகல்ட்டி இருக்கலாம். இந்த ஏரியாவில் ஒரு ஏரியாலேயோ இல்லை மோர் தேன் ஒன் ஏரியாலேயோ டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அஃபெக்ட் ஆகும். இது சில குழந்தைகள் மேக்ஸில் நல்லா பண்ணலாம், டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரனே மேக்ஸ் வந்து வெறும் நம்பர்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் இல்லாதனால நல்லா பண்ணலாம், நல்லா பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்க எல்லாருமே மேக்ஸ் நல்லா பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்க எல்லாரும் மேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. யூ கான்ட் அந்த மாதிரி கார்லேஷன் கொண்டு வர முடியாது. நீங்கள் கணித மேதை ராமானுஜம் பற்றி சொன்னீங்க, நம்ம அந்த காலத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சு ஐன்ஸ்டைன் வால்ட் டிஸ்னி இவங்கள்லாம் டிஸ்லெக்ஸிக். இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் டிஸ்லெக்ஸிக், டாம் க்ரூஸ் டிஸ்லெக்ஸிக், இவங்கள்லாம் அவங்களோட டிஸ்லெக்ஸியாக இருந்தும் அவங்களுக்கு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி இருந்து அது இருந்தும் எப்படி லைஃப்பில் முன்னுக்கு வருதுன்னு அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுனால மேதையாக வந்தாங்க. இப்போவும் நாங்கள் அதுதான் சொல்ல ஆசைப்படுறோம், ஒவ்வொரு டிஸ்லெக்ஸிக் குழந்தைக்கு பின்னாடியும் ஒரு மேதை ஒளிஞ்சிருக்கான், அந்த மேதையை வெளியில் கொண்டு வரணுமே தவிர வராத ஒரு விஷயத்தை போட்டு அடித்து உன்னால் ஒன்றும் முடியாது ஒன்றும் முடியாது ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இறக்கி அவன் நான் எதுக்குமே லாய்க் இல்லைங்கிற அந்த லெவலுக்கு போயிட்டா திருப்பி அந்த குழந்தைய மேலே கொண்டு வரது கஷ்டம். திருப்பி நான் என்ன சொல்கிறேன், திருப்பி நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா, பிஹைண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்லெக்ஸிக் சைல்டு தேர் இஸ் அ ஜீனியஸ். ஸோ அந்த ஜீனியஸ் எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், வால்ட் டிஸ்னின்னு சொன்னோம், வால்ட் டிஸ்னி அவரோட க்ரியேட்டிவிட்டினால மேலே வந்தார். ஐன்ஸ்டீன் சயின்ஸ் ஃபீல்டில், அபிஷேக் பச்சன் ஆக்டிங்கில். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில் டேலண்ட் இருக்குது, அந்த ஃபீல்டில் தே கேன் டூ வெரி வெல். அதை நம்ம டேப் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் அகாடமிக் ஹெல்ப்பும் கொடுத்தா பேசிக் எஜுகேஷனும் வரும், அவங்களும் லைஃப்பில் முன்னுக்கு வருவாங்க. அதுதான் நம்ம பண்ணணும்.
3: டிஸ்லெக்ஸியாவோட காசஸ் என்னென்ன மேம், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
4: பேசிக்லி காசஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஹெரிடிட்ரி ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்கக்கிட்டேருந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பிறக்கிறதே நிறைய குழந்தைகளுக்கு ட்ராமாவில் பிறப்பாங்க, லைக் டெலிவரியும் போது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இல்லை ஃபிட்ஸ் வந்துடுது, சீஷர்ஸ், ஆர் தே ஹாவ் இன்ஹெட் அந்த மாதிரி டெலிவரி பர்த் ட்ராமா இருக்கிறதையும் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் ஆர் தேர். அண்ட் அஸ் மேம் செட், லைக் இந்த பிரெயினில் கார்பஸ் கொலோசம்னு சொல்கிறோம், லைக் தெர் ஆர் த ரைட் பிரெயின் அண்ட் த லெஃப்ட் பிரெயின் ஹேஸ் டு இன்டிகிரேட், இன்னும் சேர்ந்து ஜாயின் பண்ணி வெளில வரதே தான் இட் கம்ஸ் அஸ் அன் அவுட் புட். ஸோ அதில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டெஃபினெட்லி தெர் ஆர் சான்சஸ் ஃபார் ஹேவிங் டிஸ்லெக்ஸியா.
3: எந்த ஏஜ்லேருந்து டிஸ்லெக்ஸியா இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும்?
0: டிஸ்லெக்ஸியா நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு குழந்தை பிறக்கிறதுலே இட்ஸ் அ கண்டிஷன், இட்ஸ் நியூரலாஜிக்கல் கண்டிஷன். அண்ட் ஒரு குழந்தை பிறவிலேயே டிஸ்லெக்ஸிக்காக இருந்தால் எந்த வயசில் வரும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வயசில். இது நான் இன்னொன்று என்ன சொன்னேன்னா, இட்ஸ் அ நியூரலாஜிக்கல் கண்டிஷன், இது அஃபெக்ட் பண்ணுறது அகடமிக் ஏரியாஸை தான் மெயினாக அஃபெக்ட் பண்ணணும்னு சொன்னோம். பட் நம்ம 3 வயசில் 4 வயசில் 5 வயசில் இந்த கிண்டர் கார்டனில் இருக்கிறப்போ அந்த குழந்தைய சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லுவாங்க. என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ், ஒரு ரவுண்ட் ஏதாவது இருக்கும் அதை கரெக்டாக அந்த குழி உள்ளே போடணும், இல்லை பீட்ஸ் எல்லாம் கோக்க சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏரியா சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். நம்ம ஐயோ அவனால் சரியாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விட்டுடுவோம், பட் அது இஸ் அ பாயிண்டர். இந்த அப்புறம் ஸ்பீச் டிலேடாக இருக்கும், சின்ன வயசில் மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, 8 மாசத்தில் தவழணும், 1 வயசில் நடக்கணும், அதெல்லாம் டிலேடாக இருக்கலாம், இருக்கும்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். அதுக்கப்புறம் கிண்டர் கார்டனில் வரும்போது அங்கே பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் சரியாக பண்ணாமல் இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ யாரும் கவனிக்கவே மாட்டோம், அவன் சரியாக பண்ணலை. அப்புறம் பேரண்ட்டை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, இல்லைங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டும் இப்படி தான் எல்லாம் லேட்டாக பேசினாரு, அவரால் சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம கேஷுவலாக விட்டுடலாம். அஃப்கோர்ஸ் அந்த ஏஜில் நம்ம டிஸ்லெக்ஸிக்குன்னு சொல்ல மாட்டோம், வி கால் தம் அட் சில்ட்ரன் அட் ரிஸ்க். அட் ரிஸ்க்னா டிஸ்லெக்ஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் எப்போ ப்ராப்பராக எழுதுறது, ரீடிங் ரைட்டிங் எல்லாம் ஆரம்பிக்கும்னா ஃபர்ஸ்ட்லேயே கொஞ்சம் 6 வயசில், 5-7 கொஞ்சம் தெரியலாம் பட் நம்ம கண்டுக்க மாட்டோம். 7 வயசுக்கு மேலே ப்ராப்பர் ரீடிங் ரைட்டிங் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அந்த 8 வயசுக்கு மேலே அகாடமிக் ப்ரெஷர், ஸ்கூலில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக போக போக இவனோட பெர்ஃபார்மன்ஸ் வில் கெட்,
4: அப்போதான் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் சின்ன வயசுலலாம் க்ரையான் வச்சு கலர் பண்ண சொல்லுவாங்க, இப்போ அந்த இதுக்குள்ள லைன்குள்ளே வராது, ஸோ இட் வில் நாட் கம் வித்தின் த லைன், லைனுக்கு வெளில போகும், ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சரியாக இருக்காது, ஒரு மாதிரி கிறுக்கல், என்னடா நம்ம என்ன சொல்லுவோம், கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கின்னு இருக்கான்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ லைன் மேலே எழுதுறது, இந்த 4-line நோட்புக்கில் எழுதுறது, மார்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஏர்லியர் ஐடென்டிஃபை பண்ணுறது. இட் வில் ஆல் கம் இன் டு லைட் லைக் 6 வயசில் எல்லாம் வெளிச்சத்தில் வரும். ஏன்னா அப்போ தான் ரியலாக ஸ்கூலில் வந்து பென்சிலை கொடுத்து எழுத வைப்பாங்க, ஏ எழுது, பி எழுது, பேட்டர்ன் ரைட்டிங், ஸ்டாண்டிங் இது. இப்போ சி எழுத சொன்னால் அவன் திருப்பி மிரர் இமேஜஸ் வரும், திருப்பி போடுவான், பி எழுத சொன்னால் 9 போடுவான். இப்போ 14 நீங்கள் டிக்டேட் பண்ணீங்கன்னா அவன் 41 எழுதுவான். ஏன்னா அவனோட அந்த குழந்தையோட இதில் 1-4 இப்படி எழுதணும், தட் இஸ் ஆல் கால் மிரர் இமேஜஸ்னு. ஸோ அந்த மாதிரி இதுலலாம் 6 வயசுல நன்னா தெரிய ஆரம்பிக்கும் எக்ஸாக்டாக.
0: ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம அப்பவும் நம்ம ஹெல்ப் கொடுக்காம, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் டியூஷனுக்கு அனுப்புவோம், அடுத்தது அவனை திட்டுவோம். பட் நம்ம யாருமே அது ஏன் அது மாதிரி அவன் பண்ணுறாங்கிறத பார்க்காததுனால தான் ஒரு 7வது 8வதுல வந்து அகாடமிக் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அவனோட ஆக்சுவல் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 2nd standard 3rd standard லெவலில் இருக்கும். அப்போ அந்த 5 வருஷம் கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணிடுங்க, ஒரு 2nd standard 3rd standard லெவல்லையே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பை கொடுத்துட்டோம்னா அப்புறம் அது ப்ராப்ளம், ஹி வில் லேர்ன் ஹவ் டு மேனேஜ்.
4: இந்த மாதிரி இது என்ன கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்போ ஈஸியாக அது குழந்தையால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். வேற நம்ம 8th standard வரத்தே என்ன ஆகுது, குழந்தைகளுக்கு வந்து நம்மளால் முடியாதுங்கிற ஒரு இது உள்ளே போயிடுறது. அப்போ உள்ளே போயிட்டு வரத்தே ஸ்லோலி பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் க்ராப் அப்.
3: ஸோ இதுக்குண்டான சிம்டம்ஸ் என்னென்ன மேம்? சிம்டம்ஸ் சொல்லுங்கள் டிஸ்லெக்ஸியாவுக்கு.
0: சிம்டம்ஸ்னால் அதான் சொன்னோம் இல்லையா, அகடமிக் ப்ராப்ளம்ஸ் தான் மெயின் சிம்டம்ஸ். இது தவிர என்ன ஆகும்னா ஸ்பேஷியல் ப்ராப்ளம் வரலாம், கலர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனிங் த இது இருக்க ப்ராப்ளம் இருக்கலாம், ரைட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கும், சின்ன சின்ன வேர்ட்ஸ் லைக் சிஏடி கேட் பிஏடி பேட் படிக்காமல் போகலாம். அது கிளாஸ் போக போக அந்த ரீடிங்கில் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தி ஆகும், ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தி ஆகும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், காப்பி புக் வாங்கி கொடுக்குறேன், 5 தடவை எழுது, 8 தடவை எழுது, 10 தடவை எழுதுன்னு சொல்கிறோம். அந்த குழந்தைக்கு ஃபைன் மோட்டர் ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன

0: விரல்களில் இருக்கிற மசில்ஸை சரியாக இல்லாமல் ஸ்ட்ராங் ஆக்காமல் எழுத சொன்னால் அந்த குழந்தைக்கு எப்படி எழுத முடியும்? அதை நம்ம கரெக்ட் பண்ணாமல் காப்பி புக் வாங்கி கொடுத்து 20 தடவை எழுத சொன்னாலும் அந்த குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படி தான் இருக்கும். ஸோ சிம்டம்ஸ்ன்னு பார்த்தா மெயினாக அகடமிக்ஸில் வரும், அண்ட் சில சமயம் ஸ்பேஷியல் ப்ராப்ளமாகவும் வரும். அவன் டமால்டுமீன் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போவான், பட்டன் பண்ண முடியாது ஷர்ட்டை சரியாக, ஷூ லேஸ் டைப் பண்ண முடியாது, அப்புறம் கலரிங் ஒரு ஸ்கொயர்க்குள்ளே கொடுத்தா ஸ்கொயர்க்குள்ளே பண்ணாமல் வெளியில் ஃபுல்லாக வரும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இது ஹைப்பர் ஆக்டிவிட்டியோட கோயின்சைட் ஆகும், கோமார்பிட்னு சொல்வோம். தட் இஸ் டிஸ்லெக்ஸியா இருந்தால் கண்டிப்பாக ஹைப்பர் ஆக்டிவ்னு அவசியம் இல்லை, பட் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ அந்த குழந்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ இதெல்லாம் தான் ஏர்லியர் சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டு, சிம்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏர்லியர் பாயிண்டர்ஸ்னு வீசே, ஏன்னா நம்ம டிசீஸ்க்கு தான் சிம்டம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஏர்லியர் பாயிண்டர்ஸாக எடுத்துக்கிட்டு வீல் ஹாவ் டு சி. அஃப்கோர்ஸ் அது 5 வயசு 6 வயசுக்கு முன்னாடி அசஸ்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பண்ண முடியாது. ஸோ 6 வயசு 7 வயசில் அசஸ்மெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குது அப்படின்னா எந்த ஏரியாவில், ரீடிங்கில் டிஃபிகல்ட்டியா, ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டியா, ஸ்பெல்லிங்கில் டிஃபிகல்ட்டியா, ஆர் வேறு ஏதாவது விஷுவல் மோட்டரில் டிஃபிகல்ட்டியா, அந்த மாதிரி பார்த்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ரெமீடியேட் பண்ணிட்டோம்னா பெரிய கிளாஸில் வரும்போது இட் நாட் பி அ ப்ராப்ளம்.
1: ஓகே மேடம், நீங்கள் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொன்னீங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டினா முதல்ல நீங்கள் என்னென்ன கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து குழந்தைங்க வந்து அமைதியாக உட்காந்துருந்ததுன்னா இது பாரு ரொம்ப அப்படியே வாங்க மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு, துரு துருன்னு இருக்கிற அங்கே ஓடுற இந்த குழந்தைன்னா குழந்தைங்களுக்கே இருக்கிற இயல்பு. எந்த குழந்தை துரு துரு துருன்னு இருக்கோ அது வந்து அறிவான குழந்தை, ஆக்டிவான குழந்தை அப்படிம்பாங்க. சும்மாவே அமைதியாக உட்காந்துருக்குன்னா இது வந்து என்னமோ அப்படி உட்காந்துன்னு இருக்குது அப்படின்னு கவலைப்படுற பெற்றோர்கள் இருக்குது. ஆனால் இப்போது ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஓவராக அப்படி இப்படி துரு துருன்னு இருக்கிறது வந்து ஏதோ ஒரு நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்னு இப்போது எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல ஹைப்பர் ஆக்டிவ்னா என்ன, எவ்வளோ தூரம் குழந்தைங்க ஓடியாடி ஆக்டிவாக இருக்கலாம், எவ்வளோ தூரத்தில் அது இன்னும் அது எக்ஸஸாக ஆக்டிவாக இருந்தால் அது ப்ராப்ளம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: அட்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குமா, ஹைப்போ ஆக்டிவ்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த வேலை பண்ணாலும் நமக்கு அட்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதில் ரெண்டு இருக்குது, ஹைப்போ ஆக்டிவ் ஒன்று இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ்னு ஒன்று இருக்குது. ஹைப்போ ஆக்டிவ்னால் நம்ம ஸ்கூல்லலாம் சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, மந்தமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு டே ட்ரீமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க ஃபிசிக்கலாக அங்கே இருப்பாங்க பட் மைண்ட் எங்கேயாவது வாண்டர் ஆகும். ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்கிறப்போ ஆக்டிவாக இருக்கிறது ஒன்று, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது இன்னொன்று. ஆக்டிவாக இருக்கான்னா பிரிஸ்க் எடுத்துட்டு வானா சுறுசுறுன்னு போய் எடுத்துன்னு வருது, படினா உடனே உட்காந்து படிக்கிறது, அந்த மாதிரி. ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ங்கிறது அவங்களால நம்ம சொல்றத 2 நிமிஷம் மேல கேட்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அண்ட் தே வில் பி டிஸ்டர்பிங் அதர்ஸ். அவங்க டிஸ்டர்ப் ஆகிறது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களையும் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தாங்கன்னா தட்ஸ் கால் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், எந்த குழந்தையும் ஆக்டிவாக இருக்கணும். பட் ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தானா அட்டென்ஷன் கண்டிப்பாக கம்மியாகும். அந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க தான் அட்டென்ஷன் ஸ்பாயில் ஆகிறது மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தென் ரொம்ப கஷ்டம்.
1: இப்போது சில குழந்தைங்க வந்து எப்பப்பார் டிவி பார்க்குறாங்க, டிவி பார்த்துட்டே இருக்காங்க, அப்போ வந்து அவங்களுடைய வந்து எந்த ஓடலாம் இல்லை, ஆனால் படிப்புன்னு சொல்லும்போது எந்த ஓடுறாங்க. இப்போ சில பேருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் கம்பல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், படிப்புனா அவங்களுக்கு அது எந்த இதுவாக இருந்தாலும் படிப்புனா அவங்களுக்கு ஒரு அலர்ஜி தான். அப்போ வந்து நிறைய குழந்தைங்க கம்பல்ஷனில் தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து பிடிக்காத விஷயத்தை சொல்லும்போது ஏதாவது ஒரு சால் ஜாப்பு சொல்கிறது, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, ரெஸ்ட்லெஸ் ஆகுது, அதை அவங்க ப்ரிட்டன்ட் ஆக்ட் பண்ணுறாங்களா இல்லை அதை அவங்க இயல்பா, அதை வந்து அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, இல்லை அவனுக்கு வந்து அது வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அதனால் ஓடுறான், இல்லை படிப்புக்காக எஸ்கேப் பண்ணுவாங்க. இப்போ அம்மா சொல்லுவாங்க படிக்கணும்னு சொல்கிறான் இல்லை அதனால் அவனுக்கு வந்து இப்போ வந்து தலைவலி வந்துடும், வயிற்று வலி வந்துடும், இல்லை வந்து அங்கே ஓடுவாங்க, ஏதோ ஒரு இரிட்டேட் பண்ணுவாங்க, அந்த சூழ்நிலையை வந்து அம்மாவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, அம்மாவை அடிக்க வைப்பாங்க, அப்புறம் அந்த அட்மாஸ்ஃபியர் இது பண்ணி கடைசியில் அவங்க படிப்புலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க அன்னைக்கு இல்லையா. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய இன்சிடென்ட்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து இது என்ன மேடம், இது வந்து ஒரு எஸ்கேப்பிசமா, குழந்தையோட எஸ்கேப்பிசமா?
0: உங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைக்கும் எஸ்கேப்பிசம், தட் இஸ் தே வாண்ட் டு கிவ் சம் ஒரு சால்ஜாப்பு சொல்லிட்டு போகிற குழந்தைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைய பொறுத்த வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும், டிவி வாட்சிங்காக இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அட்டென்ஷன் இருக்காது. சரியா?
2: 2 minutes, அதுக்கப்புறம் இருக்காது.
0: மேக்ஸிமம் 5 minutes or 7 minutes மேக்ஸிமம். அவனுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிக்கும் அப்படி தான், பிடிக்காத ஆக்டிவிட்டினா இன்னும் கம்மியாக இருக்குமே தவிர, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஆழ்ந்து பார்க்குற அந்த மனோபாவம் இருக்காது, அவனால் முடியாது. மனோ

0: உங்களுக்கே தெரியும், சேனல் பார்த்தா கூட மாத்திட்டே இருப்பாங்க, எதையுமே பொருந்தி பார்க்க மாட்டாங்க. கலரிங் ஆக்டிவிட்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே பண்ண மாட்டான், அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுவான். கட கடக்கடன் ஏதாவது பண்ணுவான், அதை தூக்கி எறிஞ்சிட்டு போரிங் அப்படின்னு ஒரு இது வரும். சரி, புக்கு படிக்க பிடிக்கணும்னா புக் எடுப்பான், கடகடன் ஒரு 4 பக்கம் படிச்சுட்டு அதை தூக்கி போட்டு போயிடுவான். அந்த மாதிரி சில்ட்ரன் தான் வி கால் இட் அஸ் அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைகள். அண்ட் நீங்கள் சொன்னீங்க டிவி எல்லாம் பார்த்தா நிறைய நேரம் பார்க்குறான், ஆனால் படிக்க சொன்னால் படிக்கிறது இல்லைன்னா, டிவியில் என்ன இருக்குது உங்களுக்கு? விஷுவலும் இருக்குது, ஆடியோவும் இருக்குது. தட் இஸ் கண்லையும் பார்க்குறோம், கலர் கலராக இருக்குது, ஆடியோவில் காதில் கேட்குறோம், அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆக்ஷன். அதெல்லாம் மூணும் சேர்ந்து வந்தால் நம்ம டிஸ்லெக்ஸிக் குழந்தையே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ஒரு பேரண்ட்டோ பார்த்தா சொல்லுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த டிவி சினிமா எல்லாம் ஞாபகம் இருக்குது, ரஜினிகாந்த் சினிமாலாம் ஞாபகம் இருக்குது, படி வரும்போது தான் இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிற ஒரு காமெண்ட் ஜென்ரலாக வரும். அது ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் சினிமாவோ எந்த ஒரு ஆக்டரோட சினிமா எடுத்துக்கிட்டா அதில் கலர்ஸ் இருக்குது, மூவ்மெண்ட் இருக்குது, விஷுவலாக இருக்குது, டைலாக் இருக்குது, ஆடிட்டரியாக விழுறது, தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதுக்கு என்னன்னா வி கால் இட் அஸ் மல்டி சென்சரி அப்ரோச். கண்ணில் பார்க்குறோம், காதால் சைமல்டேனியஸாக கேட்குறோம், கைனஸ்தட்டிக் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்குது. நம்ம டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கும் கொடுக்க வேண்டிய லெசன்ஸை கான்செப்ட்ஸை இந்த மாதிரி விஷுவலாவோ ஆடியோவோ கைனஸ்தட்டிக்கும் 3 சேனல் வழியாக கொடுத்தோம்னா நம்ம பசங்களுக்கு மெமரியில் போய் இட் வில் செட் இன் அண்ட் கேட்குறப்போ ஆன் டிமாண்ட் அவங்களால ஆன்சரை ரிட்ரீவ் பண்ணியும் எழுத முடியும். டிஸ்லெக்ஸிக் குழந்தைங்களுக்கு மல்டி சென்சரி அப்ரோச் கொடுத்தீங்கன்னா அவங்க மெமரி நல்லா இருக்கும். மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங்லேயே வி இன்சிஸ்ட் மல்டி சென்சரி அப்ரோச் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா அவங்களோட அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.
1: மேம், டிஸ்லெக்ஸிக் சைல்டோட ஸ்ட்ரென்த் என்னென்ன மேம், அவங்க பலங்கள்?
2: பேசிக்லி தேல் பி வெரி ஆர்டிஸ்டிக், ரொம்ப ட்ராயிங் பெயிண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வரைஞ்சி இல்லை க்ரியேட்டிவாக இருப்பாங்க. இப்போ எங்ககிட்ட நிறைய குழந்தைகள் படிச்சு எங்க அலும்னஸா இருக்கிற குழந்தைகள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷுவல் மீடியால தேர் டூயிங் ரியலி வெல். இப்போ ஆட் ஏஜென்சில நிறைய பேர் இருக்காங்க, தேர் டூயிங் வெரி வெல் இன் சினிமா லைன்ஸ் பிகாஸ் பேசிக்லி தே ஆர் வெரி தேர் பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் கிரியேட்டிவ் திங்கிங் விச் த நார்மல் இப்போ நார்மலாக என்ன எடுத்துனேன்னா எனக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ண தெரியும், பட் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அந்த குழந்தைகளால் டெஃபினட்டாக முடியும். ஒரு விஷயத்தை வேற கண்ணோட்டத்தில் பார்க்கறது அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களோடது. அண்ட் தென் அவங்க என்ன ஒரு அத்லெட்டிக்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா தேர் பி வெரி குட் இன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் இஃப் தேர் மோட்டர் ஏரியாஸ் ஆர் வெரி குட் அண்ட் தேர் ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் வரட்டு தே திங்க் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இப்போ நம்ம வந்து லாஜிக்கலாக இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அதுன்னு போவோம், அவங்களோட மெத்தடாலஜி இஸ் குவைட் டிஃப்ரெண்ட், தே திங்க் வெரி கிரியேட்டிவ்லி. ஸோ யூ ஹாவ் டு டேப் இப்போ மியூசிக் லைன்ஸில் தே மைட் பி குட் அதர் தென் இப்போ அகடமிக்ஸில் தான், ஏன்னா எவ்ரி திங் இஸ் ஆல் லாஜிக்கல், இதுக்கப்புறம் இந்த ஆன்சர் எழுதணும் இதுக்கப்புறம் வரணுங்கிறதுல தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம். பட் அதர் தென் தட் they're very good in all these activities.
0: So indirectly naanga enna solla aasapadrona dyslexic kuzhandhaigalukku nariya strengths irukku. Namba eppa paaru veru academic nu paathu matha oru school la enna pandrom, oru typical class school la enna pandrom na curricular activities ku nalla padikkada kuzhandhaigala anuppave maatom. சரி, நம்ம யாரையாவது சூஸ் பண்ணோம், வெளியில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு அகாடமிக்ஸ் நல்லா பண்ணுற குழந்தைங்களை மாத்திரம்தான் சூஸ் பண்ணுவோம். இல்லை என்ன பண்ணுவோம், ஐயோ அவனை கிளாஸில் நீ ப்ராக்டிஸ்க்கு எடுப்ப, அவன் ஏற்கனவே ஒன்றும் படிக்க மாட்டேங்கிறான், இன்னும் ப்ராக்டிஸ்க்கு எடுத்தால் எப்படி படிப்பான் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஓகே, ஆனால் அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் ப்ராபப்ளி டான்ஸில் இருக்கலாம், அவனுக்கு ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்கறதே கிடையாது. நம்ம ஒருவேளை டான்ஸ் காம்படிஷனுக்கு அனுப்பி அவன் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தால் அவனோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளோ நல்லா முன்னேறும், அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. அவனை கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்பாமல் அவனை கிளாஸ்லேயே வச்சுருப்போம், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லித்தரமாட்டோம், திருப்பி திருப்பி கன்வென்ஷனல் மெத்தட்லேயே சொல்லி கொடுப்போம். அதனால அந்த குழந்தைக்கு நீங்கள் 10 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அதுக்கு பதிலாக அவனுக்கு வேணுங்கிற மெத்தடில் சொல்லி கொடுத்து அவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஏரியாவில் அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் நம்ம போட்டோம்னா அந்த குழந்தையோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டும் நல்லாயிருக்கும் அண்ட் அவன் அகாடமிக்ஸ்லேயும் முன்னேறி வருவான். எல்லாருக்குமே அந்த ஃபீல் குட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, என்னால் இதில் பண்ண முடியும், நான் சில ஏரியாக்களில் என்னால் நல்லா பண்ண முடியுங்கிற அந்த ஃபீல் குட் வந்ததுன்னா மற்ற ஏரியாலையும் அவன் ட்ரை பண்ணுவான். நம்ம அதை டேப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நான் எதுக்குமே லைக் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அந்த குழந்தை ரொம்பவே சஃபர் பண்ணும்.
1: இன்னைக்கு நம்ம குறையொன்றும் இல்லை நிகழ்ச்சியில் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன்லேருந்து 2 ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம டிஸ்லெக்ஸியா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேரண்ட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்திருக்காங்க, அப்புறம் 2 நேயர்கள் வந்திருக்காங்க.
3: நான் ஹர்னி மோகன்,
0: நான் மெட்ராஸ் டிஸ்லெக்ஸியா அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கேன்.

0: நான் ஸ்பெஷல் எஜுகேட்டர், மெயினாக டிஸ்லெக்ஸிக் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் என்ன உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோன்னா, டிஸ்லெக்ஸிக்கை டிஸ்லெக்ஸிக்குன்னு முத்திரை குத்தி தனியாக வைக்காமல் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி வேணுங்கிற ஹெல்ப்பு கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த பசங்க டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வாழ்க்கையில் வருவாங்க. இதை நம்பி நம்மளால் எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் என்னோட வேண்டுகோள்.
1: இது இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி நாளைக்கு திரும்ப கேட்கலாம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio.
4: Our pride.
5: ஹலோ
6: ஹலோ,
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷோர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷோரா வந்துட்டேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசென்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா?
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான், என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking தயவு செய்து விட்டுருங்க. உங்கள் நல்லதுக்காகவும் எல்லாரும் நல்லதுக்காகவும். Thank you.
2: மாசி மாசி பாசி பாசி காட்டு வாசி பாட்டு வாசி.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்ல. வாங்களே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

Sound travels almost 5 times faster underwater than in air. Toilet uses 35% of indoor water usage. The fortune cookies was invented in San Francisco. Koalas sleep around 18 hours a day. The average speed of skydiver is 200 km per hour. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேறு ஒரு நாள் வேறு சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM. Do

தீர்மானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நான் போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: நிறுத்தவே மாட்டீங்களா பஸ் எவ்வளோங்க நடக்கிறது?
1: ஆமாம்மா, பஸ் நிற்கிறதுக்கு தனியாக இடமா இருக்குது.
0: ஏப்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிற்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ணுறது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க. தெரியல, ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னால வந்து எழுந்து நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
2: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: இன்னைக்கு ஷோல நம்ம எதை பத்தி பேசலாம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க, டேஸ்டியா இருக்கும், எம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிடுறாங்க. ஆனா எது வேணா சொல்லுங்க, 5-star ஹோட்டல்ல வேணா போங்க, எந்த ஹோட்டல்ல வேணா போங்க, வீட்டு சமையல் மாதிரி கண்டிப்பா இருக்காதுங்க. வீட்டு சமையல்ல டேஸ்டாவும் இருக்கும், கண்டிப்பா அதுல வந்து நியூட்ரிஷனல் வேல்யூவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுல செய்யற சமையல் அதோட ரெசிபிஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க, அதை கேட்டுக்கலாங்க. அதை கேட்க மட்டும் வேணாங்க, எங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க, வாங்க கேட்கலாம்.
3: வணக்கம்.

0: வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வெங்காயம் ரொட்டி. வெங்காயம் ரொட்டிக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, 1 டீ கப் வெங்காயம், 2 நல்லா சின்ன சின்ன பீஸ்ல கட் பண்ண மிளகாய், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் லீஃப், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் நம்ம டேஸ்ட் பிரகாரமா. இந்த வெங்காய ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்த்தா, கொஞ்சம் சால்ட் வந்து வெங்காயில போட்டு 10 நிமிஷத்துக்கு சைட்ல வச்சிருங்க. அப்போ தண்ணி எவ்வளோ இருக்க அதெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிட்டு வெங்காயம் மட்டும் 1 பவுல்ல போட்டு வச்சிருங்க. தவா எடுத்து அது வெங்காயம், கொரியாண்டர், அப்புறம் சில்லி பவுடரும் சால்ட் போடுங்க. இதுக்கப்புறமா என்ன பண்றதுதான், இந்த ஸ்டஃபிங் வந்து 8 பார்ட்ஸ்ல ஈக்குவல் பார்ட்ஸ்ல நம்ம டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்றதுக்கு ரொட்டிக்கான நீங்க வந்து ஆட்டா வந்து பண்ணும். அந்த ஆட்டால வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு அதுல வந்து ஸ்டஃபிங், நீங்க என்ன ஸ்டஃபிங் பண்ணிருக்கீங்களோ அதுல போட்டுடணும். அப்புறம் ரவுண்ட் ஷேப்ல பண்ணி நீங்க நல்லா ரொம்ப ஹேண்ட்ல வச்சு நல்லா அமுத்தி வைக்கலாம். அப்புறம் ரொட்டி மாதிரி திக்கா ரோல் பண்ணிருங்க. ரோல் பண்ணிட்டு அப்புறம் எவ்வளோ ரிமைனிங் டவ் இருக்கோ அதுக்கு ஸ்டஃபிங்க்கு நீங்க சேம் ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்க. இது ஹாட், இது வந்து ரொம்ப சூடான தவா மேல போட்டு 2 சைட்லயும் பிங்க் ஆக முடியும் நீங்க வந்து குக் பண்ணும். இந்த எப்பவுமே ரொட்டி சர்வ் பண்ணப்போ டோஸ்டர்ல போட்டு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் 2 சைட்ல வந்துச்சுன்னா அந்த ரொட்டி ரொம்ப ருசியான ரொட்டி. ஓகே லிஸ்னர்ஸ், நீங்க இந்த ஆனியன் ரொட்டியோட ரெசிபி கேட்டிருப்பீங்க. இது நல்லா வீட்டுல ட்ரை பண்ணி ஃபேமிலிக்கு எல்லாம் சர்வ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு இன்னொரு ரெசிபி பார்க்கலாம், அது கோகனட் பர்ஃபி. கோகனட் பர்ஃபிக்கு வேணும் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து 3 கப் கோகனட் கிரேட்டிங், 3 கப் சுகர், 4 டீஸ்பூன் கீ, 3 காடமம், 15 காஷ்யூநட். இது பண்றதுக்கான மெத்தட் என்னன்னா, மிக்சர்ல கோகனட்டும் காஷ்யூநட் பிட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்க, தண்ணி போடாதீங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, சுகர் 1.5 கப் வாட்டர்ல போட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க. அந்த சுகர் சிரப் வயர் மாதிரி ஆகணும், மீன் நீங்க சுகர் வந்து மேல் சுகர் சிரப் எடுத்தா வயர் மாதிரி வரணும். அந்த வயர் மாதிரி வர முடியும் நீங்க நல்லா அதை பாயில் பண்ணும். அந்த கோகனட் கிரேட்டிங்கும் காஷ்யூநட் மிக்சர் வந்து நீங்க இந்த சிரப்ல போட்டு நல்லா திக் ஆக முடியும் நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் கீ அதை போட்டு நல்லா நம்பு வராம நீங்க நல்லா பாத்துக்கணும். அப்புறம் கேஸ்ல இருந்து அந்த வெசல கீழே எடுத்துட்டு வைங்க. இந்த மிக்சர் நீங்க பண்ணிருக்கீங்களா அது வந்து ஒரு உடன் போர்டில் வச்சு நல்லா கீ போட்டு 3/4 திக்னஸ்ல நல்லா ஃபிளாட்டா வைங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ, ஸ்கொயரா, டைமண்டா, ஹார்ட்டா, என்ன வேணுமோ அது நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த செப்பரேட் பீசஸ்ல வந்து கண்டெய்னர்ல போட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா தீபாவளிக்கு, ஹோலிக்கு, பொங்கலுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் கிஃப்ட் அமைச்சு விடலாம். ஃபெஸ்டிவல்ஸ்க்கான ஒன்று ஸ்வீட் இன்னைக்கு பண்ணலாம், ஜாங்கிரி பண்ணலாமா? இது ஒன்று தீபாவளியோட ஸ்பெஷல் டிஷ். ஜாங்கிரிக்கான உள்ள இன்கிரீடியன்ஸ் வந்து பிளாக் கிராம் தால் 200 கிராம்ஸ், ரைஸ் சோறு 1 டேபிள் ஸ்பூன், அந்த ரைஸ் பவுடர், சர்க்கரை 2 கப் அது 500 கிராம், கீ 1/2 கேஜி, கேசரி கலர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ ஜாங்கிரி பண்ண மெத்தட் பார்க்கலாம். தாலும் ரைஸும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்க்கு தண்ணியில் சோக் பண்ணி வைங்க. அப்புறம் அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த தாலும் ரைஸும் மிக்சியில் 1 ஹவருக்கு நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. கிரைண்ட் பண்ணுறதுக்கப்புறம் ரொம்ப பேருக்கு தண்ணி போடுங்க. கேசரி பவுடர் அந்த பேட்டர் கூட அப்படியே ஃப்ளேவருக்காக மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்க வந்து திக் சுகர் சிரப் பண்ணும், அந்த சுகர் ஜூஸ் பண்ணும். அந்த சுகர் ஜூஸ் பண்றதுக்கு சுகரும் தண்ணியும் கேசரி பவுடர் நல்லா ஹீட் பண்ணி அந்த சுகர் நல்லா திக் ஆக முடியும் ஹீட் பண்ணுங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு ஷாலோ பேன், ரொம்ப டீப்பான பேன்ல கீ போட்டு அது சிம்ல வைங்க. அந்த பேட்டர் 1 ஹவர்ல கிரைண்ட் பண்ண பேட்டர் வந்து இப்போ ஒன்னு நல்ல திக் கிளாத்ல போட்டு ரொம்ப சின்னதான ஒன்னு ஹோல் தாங்க. அந்த ஹோல் வந்து நல்லா கையில புடிச்சு கிளாத் பண்டில் பாருங்க, பேட்டர் கரெக்டா வருதா? பேட்டர் வந்து கரெக்டா வரணும், ஃப்ளோல வரணும். நம்ம எப்படி முறுக்குக்கெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா சுத்துறோமோ அந்த துணியில போட்டு பேட்டர் வந்து கீ பேன்ல நல்லா ரவுண்ட் ரவுண்டா சுத்தணும். நல்லா சின்ன சின்ன சின்ன சின்ன காயில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேட்டர் தனியா வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி 5-4 ஜாங்கிரி ஹாட் கீல இருந்து வெளியேற்றுங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆக முடியும், நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் இது மேல சுகர் சிரப் போட்டு சர்வ் பண்ணுங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே நீங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தந்தாலும் ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளியோட பெஸ்ட் ஸ்வீட் ட்ரை பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு. தேங்க்யூ. இனி நம்ம பண்ண போறது ஒரு வெரி சிம்பிள் ரெசிபி, அது கார தக்காளி சட்னி. கார தக்காளி சட்னிக்காக வேரியஸ் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, 8 சின்ன தக்காளி, 1 டீஸ்பூன் அஜ்வைன், 1 டீஸ்பூன் கார்லிக் கிரேட்டட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஆயில் அண்ட் சால்ட் டேஸ்ட் பிரகாரம். இப்போ இந்த தக்காளி சட்னி பண்ற மெத்தட் பார்க்கலாம். தக்காளி சட்னியை கொதிக்க தண்ணியில கொஞ்ச நேரம் வைங்க. அதுக்கப்புறம் இதை பீல் பண்ணி இதோட சாஸ் மாதிரி லிக்விடைசர்ல பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஹாட் ஆயில் பேன்ல ஹீட் பண்ணிட்டு அஜ்வைன் போட்டு 30 seconds நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணி அதுல கார்லிக் போட்டு இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு நீங்க ஃப்ரை பண்ணலாம். இது ஃப்ரை பண்ணிட்டு அந்த சாஸ் பண்ண தக்காளி அப்புறம் சில்லி பவுடர் சுகர் சால்ட் போட்டு அது அது வந்து பாயில் ஆக விடுங்க. 20 minutes பாயில் ஆயிட்டு அந்த ஆயில் செப்பரேட் ஆன முடிவு வச்சு அப்புறமா நீங்க கூல் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபெஸ்டிவல்கான ரெசிபி, அது வேப்பப்பூ வெள்ளை பச்சடி. வேப்பப்பூ வெள்ளை பச்சடிக்காக இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, மாங்காய், நீம் ஃப்ளவர் 2 teaspoons, மஸ்டர்ட் 1/2 teaspoon, கிரீன் சில்லி, ஜாகிரி 100 grams, சால்ட் டேஸ்ட் பிரகாரம். இந்த வேப்பப்பூ வெள்ளை பச்சடி பண்றதுக்கு ஃப்ரை எடுத்துட்டு மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு மஸ்டர்ட் ஆயில் கிராக் ஆகுற முடிவு நீங்க மஸ்டர்ட் ஆயில ஃப்ரை பண்ணுங்க. மாங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அது கூட சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மஸ்டர்ட் கிராக் ஆனதுக்கப்புறம் மாங்காய் பீஸும் சில்லியும் நீம் ஃப்ளவர் எல்லாம் பேன்ல போடுங்க. 1 cup வாட்டர் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. மேங்கோ பீஸ் குக் ஆன முடியும் பாயில் பண்ண விடுங்க. மேங்கோ நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஜாகிரியும் சால்ட் போட்டு நல்லா பாயில் ஆக விடுங்க. நல்லா திக் ஆக முடியும் பாயில் ஆக விடுங்க. கேஸ்ல இருந்து கீழே எடுத்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்க.
1: என்னென்ன இன்னைக்கு ரெசிபிஸ் எல்லாம் கேட்டீங்களா, இதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணுங்க, அதை சாப்பிட்டு கூட என்ஜாய் பண்ணுங்க. இதோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: This is MOP Vaishnav Community Radio,
1: 107.8 FM.
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் டூ, இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே துவைச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் த்ரீ, இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
0: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துடலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4,000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
0: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா. சீன் ஃபைவ்.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
0: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி, 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை
2: பேரினருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி.

0: எல்லோருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. என்னங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னடா ஷோ ஆரம்பிக்கும் போதே ஸ்வீட்டா ஒரு குரல் கேக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்களை மாதிரிதான் நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த இனிமையான இசையை கொடுத்தது நம்ம நாப்பா ஹரிப்ரியா தாங்க. ஆமாங்க, எல்லா மியூசிஷியன்ஸும் 25,001 lakh கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி ஒரு நல்ல இசையை கொடுத்தா நம்ம நாப்பா விசில்லையே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, இப்போ நம்ம நாப்பா ஹரிப்ரியாவோட தான் பேச போறோம். ஹாய் நாப்பா, உங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிப்ரியா நாப்பா. நான் எம்ஓபி காலேஜில் தான் ஃபைனல் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். நான் இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: கண்டிப்பா நாப்பா, ஏன்னா உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாவும் இருக்கோம். நாப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் விசில் பண்ண பாட்டு எது? அதை எங்களுக்காக விசில் பண்ணி காட்ட முடியுமா?
1: நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து தெய்வ திருமகன் விக்ரம் படத்துல அந்த ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சாரு. அதில் அந்த பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன்.
0: கேட்கவே ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை நீங்கள் விசில் பண்ணி காட்டுங்களேன்.

0: ஆஹா, உங்களை நிறுத்த சொல்லவே எனக்கு தோணல, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நாப்பா, விசில் திறமை ஒருத்தருக்கு எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? இன்பார்ன் டேலண்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வந்து ஒரு யாராவது கத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா தான் வரும். ஏன்னா என்னோட ஃபாதர் எப்போ பார்த்தாலும் விசில் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் தான் எனக்கு ரோல் மாடலே வீட்டில். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எனக்கும் ஓகே விசில் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
0: ஓகே, உங்களோட கருத்து விசிலிங்கன்றது விசில் எல்லாருமே பண்ணுவாங்க, பட் விசிலிங் சாங்காக பண்ணுறது ஒரு இன்பார்ன் டேலண்ட்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனாப்பா? நீங்கள் எத்தனையோ பண்ணியிருப்பீங்க, லைக் நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாட்டு பண்ணி

0: இருப்பீங்க. பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கும்ல, அது என்ன?
1: எனக்கு அயன் படத்துல அந்த விழிமூடி யோசித்தால் சாங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இப்போ பண்ணுறேன்,
0: பண்ணி காட்டுறேன்.

0: சூப்பரா இருந்ததுனாப்பா, எக்ஸலண்டா பண்றீங்க. பொதுவா விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. லைக் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ண கண்டுபிடிச்சது என்னன்னா, யூகேலலாம் அந்த காலத்துல விசிலிங் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா வச்சிருக்காங்க. பிளஸ் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா, விசிலிங் தான் வந்து ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் ஆர்மிக்குள்ளன்னு சொல்றாங்க. விசிலிங்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் நீங்க உங்க டேலண்டை எப்படி உணர்ந்தீங்க? ஓ, நான் என்னால பாட்டு பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி ஃபுல் பாட்டு பண்றோமே விசிலிங்ல அப்படின்ற டேலண்ட் உங்களுக்கு எப்படி எப்படி எந்த ஒரு பாயிண்ட் உங்களை கண்டுபிடிக்க வச்சுது?
1: அது மெயினா என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல தான். ஏன்னா எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க, அப்ப நான் சைட்ல சும்மா விசில் அடிச்சுட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை என்கரேஜே பண்ணாங்க, இந்த மாதிரி ஓகே விசில் பண்ணலாம் நீங்க நீ அப்படின்னு எனக்கு சொன்னதே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே ஃபைன், இந்த இதுவும் ஒரு டேலண்ட் அப்படின்னு நான் ப்ரொசீட் பண்ணேன்.
0: கண்டிப்பா இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லறது இதுதான். ஏன்னா வந்து பேஷன்றது எல்லாருக்கும் அப்படியே பிறந்ததுலேருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு சில பேருக்கு வரும். பட் ஒரு சில பேர் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் உணர்வாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போது, எதேச்சியா பண்ணிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க விசிலிங் டேலண்ட்டை நீங்க யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்க? லைக் பேசிக்கா கேட்க போனா, அவங்களை ஏத்தி விட்ட ஏனி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆப்வியஸ்லி நான் போன வாட்டி சொன்ன மாதிரி என் ஸ்கூல் தான். ஏன்னா அங்கே தான் நான் கண்டுபிடிச்சேன். என் டீச்சர்ஸ் கூட என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஃப்ரீயான டைமில் என் டீச்சர்ஸே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விசில் பண்ண எல்லாருமே உட்காந்து கிளாப்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ என்னோடய ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் எனக்கு மெயின் ஸ்டாண்ட் பை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த விட்டு வெளில போனோடனே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. நீங்கள் அதை நல்லா பயன்படுத்தியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். விசிலிங் பண்ணால் கண்டிப்பாக ஏன் காதுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் விசிலிங் பண்ணி அதை நான் கேட்கும்போது கிடைக்கிற சுகம் இருக்கே அது தனி தாங்க, யாருக்காக இருந்தாலும் சரி. பட் விசிலிங் பண்ணுற உங்களுக்கு என்ன பயன் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: விசிலிங் வந்து ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பேசிக்லி. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராணாயாம் பண்ணுவாங்க, இந்த முனிவர்களெல்லாம் அதுக்காகவே உட்காந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சாப்பிடாமல் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம கிட்ஸ் கிட்டே இந்த மாதிரி பிராணாயாமெல்லாம் யோகா பண்ணுங்க சொன்னோன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அதை ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ விசிலிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ அது ஒரு ஜாலியாக பண்ணலாம், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தரும், அதை விட நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே இல்லை. அண்ட் ஆல்சோ எனக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். ஸோ இதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு எல்லா பெற்றோருக்கும் சரி, ஒரு டீச்சர்ஸ்க்கும் சரி, இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். விசிலிங் ஒரு பொண்ணு பண்றாலோ ஒரு பையன் பண்றாலோ உடனே அவன் வந்து ரவுடி அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டாம அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்ணா அதுல நிறைய பயன் இருக்கு. விசிலிங் பண்றதுனால சொன்ன மாதிரி பிராணாயாமலாம் இந்த காலத்துல அப்படின்னா என்னன்னு கேட்கறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன, அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்கற, எந்த கடையில கிடைக்குது அப்படி கேட்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விசிலிங்னு அது அது வந்து ஒரு ஜாலி ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். அந்த ஆர்ட்டை பண்ணும்போதே ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு பயன் இருக்குன்னு தெரியும் போது அதை கண்டிப்பாக எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். நாப்பா நீங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கலாம், பட் உங்களுக்கு மறக்க முடியாத ஷோன்னு ஏதாவது இருக்கும்ல? நான் மறக்க முடியாத இந்த சென்ஸ் நான் ரெண்டு சைடுமே கேட்குறேன், ஹாப்பியாக இருக்கட்டும் சேடாக இருக்கட்டும். நீங்கள் ஹாப்பி இந்த சென்ஸ் ஒரு ஷோவில் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடச்சிருக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் போய் பண்ணியிருப்பீங்க பார்த்தா நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துருப்பீங்க, அதுக்கு இல்லாத மாதிரி ஆயிருக்கும். இல்லை நீங்களே ஷோஸில் கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மொமெண்ட்டை நீங்கள் சொல்லுவீங்க?
1: பேசிக்லி என்னோட நான் 2013 சிஏ இன்ஸ்டியூட்டில் தான் ஒரு ஷோ பண்ணேன், டேலண்ட் ஷோ அப்படின்னா அவங்க காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த 2 நான் வந்து விசிலிங் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து வெளியில் இவ நாப்பா ஹரிப்ரியா சொல்கிறத விட அன்னைக்கு விசில் பண்ணால அந்த மாதிரி தான் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே புரியுது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய மொமெண்ட்ஸ் வரணும்னு எங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுறோம்.
1: தேங்க்யூ.
0: அண்ட் நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் போர் அடிச்சு சேனலை மாத்திட போறாங்க. ஸோ நீங்க எங்களுக்காக வேற லாங்குவேஜ்ல ஏதாவது ஸ்பெஷல் பண்ணுங்களேன்.
1: ஓகே, நான் ஹிந்தியில வந்து ஆஷிகி 2 இருந்து தும் ஹி யோ சாங் பண்ணி
0: காட்டுங்க.

0: அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கோயில் பட்டமே தரலாம், அவ்வளோ அழகா இருக்கு கேட்கும் போது. அண்ட் நாப்பா, இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்து இருக்கு. கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் ஒருத்தங்க விசில் பண்ண முடியும்? லைக் விசில் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது அஃப்கோர்ஸ், பட் நீங்கள் ஏன்டி கிட்ட ஏதாவது பார்த்துருக்கீங்களா? லைக் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃப்யூச்சரில்? இல்லை எவ்வளோ நேரம் பேசிக்காக கண்டினியூஸாக பண்ண முடியும்?
1: நான் வந்து சும்மா ஒரு 2-3 சாங்ஸ் தான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. லைக் கண்டினியூஸாக 18 ஹார்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. இதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்மே இல்லை. இதுக்கு ENT கிட்டலாம் செக் பண்ணுற அவசியமே இல்லை. இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ இதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. நாப்பா, நீங்கள் புது பாட்டு மட்டும்தான் பண்ணுவீங்களா? இல்லைன்னா நீங்கள் பார்க்கவும் மாடர்ன் கேர்ள் மாதிரி இருக்கீங்க. ஸோ இல்லை பழைய பாட்டு அதெல்லாமும் ட்ரை பண்ணியிருக்கேன்.
1: பழைய பாட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன்.
0: அப்படியா? எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு.
1: நான் வந்து ஊரு சனம் ஒரு சாங் இருக்குல்ல.
0: ஆமா ஆமா.

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அப்பா இது வந்து ஒரு இன்பார்ன் டேலண்ட்னு சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி நிறைய மக்கள் இந்த மாதிரி விசிலிங் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா விசிலிங்க்குன்னு ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு?
1: ஷியூரா இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி சிங்கிங்காக ஒரு கிளாஸஸ் இருக்கு, டான்சிங்காகவும் கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி விசிலிங்க்கும் இப்போ 2004 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விசிலிங் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விசிலர்ஸும் நாங்கள் எவ்ரி மந்த் கெட் டுகெதர் வச்சு இட்ஸ் அ ஃபன் டுகெதர். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை, விசிலிங் டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சேரலாம். இதுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: ஓகே ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் விசிலிங் டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்கு, பட் அவங்களுக்குலாம் வந்து அதை ஒரு கெரியராக அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து இது பேரண்ட்ஸ்க்கும் ஒரு டவுட்டிங்கான ஒரு குவெஸ்சன், நீ என்ன விசில் பண்ணுறதுனால உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட் இருந்தால், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுங்க. யூ ஆல்சோ மேக் தெம் க்ரோ அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. அப்போ உங்க வீட்டில் சப்போர்ட் எப்படி இருந்தது? ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா வீட்டில் விசில் அடிச்சாலே ஐயோ என்ன இவ ரவுடி மாதிரி பண்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து அதை ஒரு புதுமையான டேலண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க. வீட்டில் உங்க என்கரேஜ்மெண்ட் எப்படி இருந்தது?
1: ஃபர்ஸ்டெல்லாம் நான் சின்ன வயசில் பண்ணும்போது எங்கள் அம்மாவே என்னை திட்டுவாங்க, என்ன பொண்ணாக இருந்து விசிலெல்லாம் பண்ணுற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷனில் ஜாயின் பண்ண அப்புறம் எங்கள் அம்மாக்கே நான் போய் காமிச்சேன், இந்த மாதிரி பாருங்கள் எப்படி எல்லாருமே விசில் பண்ணுறாங்க, அது ஒரு டேலண்ட்டாக இருக்குது, நிறைய பேர் கெரியராக கூட பண்ணுறாங்க, இந்த மாதிரி படத்தில் நிறைய சாங்ஸில் விசிலெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே எங்கள் அம்மாக்கே தெரிய வந்துச்சு. எங்கள் அம்மா இப்போது என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க, நிறைய ஷோஸ்க்கெல்லாம் விசில் பண்ண அனுப்புகிறாங்க. ஸோ ரெண்டு விதமான சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணல, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க எங்க பேரண்ட்ஸ்.
0: கண்டிப்பா இது வந்து ஒரு புதுமையான விஷயம் தான். ஏன்னா என் வீட்டுல எல்லாம் நான் விசில் அடிச்சேன்னா என்ன அவ்வளவுதான், என்ன என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்க அதை ஒரு புது டேலண்டா கொண்டு வந்து இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம். அதனாலதான் நீங்க இப்போ இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோல உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இப்போ மக்கள் சாய்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னா அப்பா, ஏன்னா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. நான் பேசுறத விட இது ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால எங்களுக்காக ஒரே ஒரு கமல் பாட்டு நீங்கள் பண்ணுங்க.
1: ஓகே, நான் குணா படத்துல இருந்து ஒரு சாங் பண்ணுறேன்.
0: கண்டிப்பாக

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கே. உங்களை நிறுத்த சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லச்சா, இவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க மாட்டாங்களான்னு இருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வரப்போற ரிபப்ளிக் டேக்காக நீங்க மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது பாடியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. அண்ட் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ரிபப்ளிக் டே இப்போ நான் பண்றேன்.

0: தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ நாப்பா, நீங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோ ஆரம்பித்தது உங்களை மாதிரி பட்டிங் டேலண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களோட நாலேஜை மிச்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மிச்சம் எல்லாரும் அதுலேருந்து ஒரு பயன் அடையணுன்றது தான். இப்போ நாப்பா நம்மளுக்காக விசில் பண்ணி காமிச்சாங்க, நானும் வள வளன்னு பேசியாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கடைசியில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன தாட் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு பார்த்தா பேஷன் பேஷன் பேஷன் தாங்க. உங்கள் பேஷன் என்னவா வேணா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணி எல்லாரையும் கவரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணி அதை ஒழுங்காக பண்ணி அதை பயங்கரமாக பண்ணீங்கனாலே உங்கள் பின்னாடி ஃபேன்ஸ் பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நம்ம நாப்பா. அவங்க கிட்ட நம்ம பேசினதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது பேஷனை பற்றி தாங்க. அவங்க விசிலிங்கன்றது எல்லாரும் சின்ன வயசில் பண்ணிட்டு இல்லை பசங்களோ சும்மா ரோட்டில் காம்பவுண்ட் வாலில் உட்காந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணி இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணி அதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தாங்க. அவங்க கூட பேசினதே எனக்கு புல்லரிக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் பேஷனை தேடி ஓடுங்க. வேற கடைசி வரைக்கும் நமக்கு என்னங்க கிடைக்க போகுது, பணம் சொத்து எதுவுமே நம்ம கூட இருக்க போறது இல்ல. after all நம்ம எதை லவ் பண்ணோம் அதை நம்ம பண்ணிட்டோம், அதுதான் கடைசி வரைக்கும் இருக்க போறது. சோ உங்க பாஷன்காக நீங்க எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதை சொல்லி உங்ககிட்ட இருந்து நானும் நாப்பாவும் விடைபெறறோம். நீங்க கேட்டுட்டு இருந்தது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நன்றி, வணக்கம்.

98.8. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக

0: மாதிரியான தருணங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். சோ சந்தோஷத்துக்கு விளக்கம் சொல்ல தேவையில்ல. சோகத்துக்கு விளக்கம் சொல்லணும்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது, இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம துரோகம் பண்ணும் போது, அந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்மளுக்கு ரொம்ப சோகமா இருக்கும். இப்ப சந்தோஷத்துக்கும் சோகத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதாங்க கோபம். இந்த கோபத்தை வச்சுதான் இன்னைக்கு ஷோவை நம்ம நடத்த போறோம். இந்த ஷோக்கு பேரு சினமும் சிரிப்பும். எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, அவங்க எந்த விஷயத்துக்கு கோவப்படுவாங்க, கோவப்பட்டா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்கள அவங்கள எப்படி சமாதானப்படுத்திப்பாங்க, இதன் மூணு தன்னை சார்ந்த கேள்விகள். இன்னொன்னு அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கோபமா இருந்தா அவங்கள எப்படி சமாதானப்படுத்துவாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம ஸ்டூடியோக்குள்ள எந்த கெஸ்டையும் வச்சு கேட்காம நேரம் அவங்க கிட்டே போயிட்டு அவங்க இருக்கிற இடத்தை அதை பத்தி கேட்போம். சோ நான் இங்க வந்து நுங்கம்பாக்கம்ல இருக்கேன். இங்க நிறைய பேர் என் கண்ணுமா நின்றுட்டு இருக்காங்க. இங்க எல்லாக்கிட்டையும் போயிட்டு அவங்க என்னென்ன எல்லாம் சொல்றாங்க கேட்கலாம் வாங்க. வணக்கம் மேம், உங்க பேரு?
1: என் பேர் மிருதுலா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் DHL ஒர்க் பண்றேன்.
0: ஓகே மேம், நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு கோவம் நிறைய வருமா?
1: நிறைய வரும்.
0: எந்தெந்த விஷயத்துக்குலாம் கோவப்படுவீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கிற விஷயம் அப்படி நடக்காட்டா கோவப்படுவேன்.
0: அப்படி கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? யார் மேல காத்துவீங்க?
1: ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா கத்திடுவேன், இல்லாட்டா அப்படியே பெசாம உட்காந்துருவேன். கோவத்தை காமிக்க முடியலன்னா அப்படியே பெசாம வாய் முடித்து உட்காந்துருவேன்.
0: இந்த பொருளை போட்டு உடைக்கிறது, பெட்ஷீட் போட்டு கிழிக்கிறது, அந்த மாதிரி பழக்கம் தான்?
1: அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா பெசாம உட்காருந்தா கோவம் இல்லன்னு அர்த்தம் இல்ல, உள்ள அப்படியே கப கபகபன்னு எரிஞ்சுட்டே இருக்கும், எரியும் அப்படியே.
0: சரி, இப்போ இது உங்களை சார்ந்த கேள்வி. உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க, இல்ல தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்க சமாதானப்படுத்தணும், அவள் கூல் டவுன் பண்ணாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ எப்படி சமாதானப்படுத்துவீங்க?
1: ஐ திங்க் பேசணும் அவங்க கிட்ட. ஆபீஸா அவங்களுக்கு கோவமா இருக்கிற போது போய் பேசணும், அவங்க கத்ததான் செய்வாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி தீக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கோவமா இருந்தாலும் பேசி தீத்துடணும்.
0: கோவமா இருக்கும் போது பேசினா எரிய விளக்குல எண்ணெய் ஊற்ற மாதிரில இருக்கும்.
1: அது நம்மளுக்கு தெரியும் எப்படி பேசணும். சில டைம் அவங்க பேச போய் அவங்க ஜாஸ்தி கோவப்படுவாங்க. பட் அப்படியே விட்டாலும் சில பேருக்கு ஜாஸ்தி கோவம் வரலாம். அவங்க வந்து நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் கோவமா இருக்கும், அதனால என்ன பண்ணா கோவம் தெரியும் தெரியறதுக்கு நம்மளுக்கு பேசதான் செய்யணும்.
0: பேசாம இருக்கும்போது கோவம்னா தப்பு பண்ண ஆள் வந்து தங்கிட்ட அதை கேட்கலனால கோவம் வரும். போற வரவங்க எல்லாம் வந்து கேட்கலாம் எப்படி கோவம் வரும், அது லாஜிக்கே கிடையாது.
1: சரி, ஆனா சப்போஸ் நான் தப்பு பண்ணல, ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கோவமா இருக்குன்னா நான் போய் என்னன்னு கேட்டா அட்லீஸ்ட் என்கிட்ட பேசுறதுனால அவளுக்கு உள்ள இருக்க கோவமா அதை அடங்க செய்யும். ஒரு அவுட்லெட் மாதிரி அவங்க பேசுறதுனால கொஞ்சம் அட்லீஸ்ட் நான் வந்து இல்ல பரவாயில்ல இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்றதுனால கொஞ்சம் கம்மியாகலாம்.
0: ஓகே மேம், தேங்க்யூ.
1: தேங்க்யூ.
0: வணக்கம் சார், உங்க பேரு?
2: வெங்கட். என் பேரு வெங்கட்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே சார், உங்களுக்கு கோவம் வருமா?
2: வரும். எல்லாருக்கும் கோவம் வரும்.
0: ரொம்ப கோவப்படுவீங்களா?
2: கோவப்படுவேன்.
0: கோவம் என்ன பண்ணுவீங்க?
2: கோவம் தான் கையில கருத்து எடுத்து அடிச்சுட்டு.
0: சரி, அப்ப உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
2: ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா இருந்தா கூல் ஆயிடுதான்.
0: உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தவங்க கோவமா இருந்தா அவங்களை எப்படி நீங்க சமாதானப்படுத்துவீங்க?
2: அவங்க கூல் பண்றதுக்கு என்ன விஷயம் பண்ணுமோ அது பண்ணுவேன்.
0: எப்படி போயிட்டு கொஞ்சிறது அந்த மாதிரி செய்வீங்களா?
2: டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலுமே கூல் ஆயிடுவாங்க.
0: ஓ ஓகே சார், ஃபைன், தேங்க் யூ. வணக்கம் மேம், உங்க பேரு?
3: என் பேரு வர்ஷா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் மியூசிஷியனா இருக்கேன்.
0: உங்களுக்கு கோவம் வருமா? எதுக்கு ரொம்ப கோவப்படுவீங்க?
3: நல்லாவே வரும். ஏன்னா சாப்பிடும் போது யாராச்சும் தொல்லை பண்ணாங்கன்னா பிடிக்காது. அதே சமயத்துல யாராச்சும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படி இருந்ததுன்னா எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்ததுன்னா எனக்கு கோவம்.
0: கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? என்ன பண்ணுவீங்க?
3: என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் கோவமா தான் இருக்கேன். என்ன யார் மேல கோவமா இருக்கா அவங்க கிட்ட பேச மாட்டேன். ஜென்ரலா சுத்தி இருக்கணும் கிட்ட பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கும். அது வந்து அந்த கோவம் தள்ளிதான் இருக்கும். கொஞ்ச நாள் நான் சைலண்டா இருப்பேன், பேச மாட்டேன்.
0: இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்களை சிரிக்க வைக்க என்ன பண்ணுவீங்க?
3: கிட்ட போய் கேட்பேன் என்ன பிரச்சனை அப்படின்னு, கோவமா இருக்காங்களா அப்படின்னு. அப்புறம் வந்து நான் என்ன எனக்கு தெரிஞ்ச அவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பண்ணியா அவங்களுக்கு தெரிஞ்ச பண்ணியான ஈவெண்ட் ஏதாவது ஒன்று ரிமைண்ட் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஏதாவது சிரிக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ அவங்க சிரிக்கலன்னா சரிதான் போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஒரு வாட்டி பேசி பார்ப்பேன், ரெண்டு வாட்டி பேசி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வலு வலன்னு சும்மா 99 பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் வந்து சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன்.
0: வணக்கம் சார், உங்க பேரு?
4: மாரிமுத்துங்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கோவம் வருமா? எதுக்கு ரொம்ப கோவம் வரும்?
4: எதுக்கு கோவம் வரும்னா எப்படி செய்யலாம்? ஒரு பொருளை நம்ம கிடைக்கணும், நல்ல வழியில கிடைக்கணும். அதே பொருளை வந்து கெட்ட வழியில சம்பாதிச்சுட்டு அது போச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதே நமக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு போச்சுன்னா நம்மள மீறி போச்சுன்னா கஷ்டம் வராது. நம்மளுக்கு தெரிஞ்ச எடுத்துட்டாங்க கோவம் அதிகமா வரும்.
0: நீங்க கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க?

0: பார்த்து ஃபர்ஸ்ட் சொல்லி திட்டுறீங்க, அப்படி ஏதாவது அடிக்கிறதா என்ன செய்வீங்க?
1: மெட்ராஸ்ல போறோம் எல்லாமே சொல்லிடலாங்களா? அதிகமா வளர்த்து போச்சுன்னா அது ரொம்ப வல்கரா வரும், அதை நம்ம ஒண்ணே சொல்ல முடியாது. அடிக்கும் அந்த மாதிரிதான் ஆம்பளை பசங்களும் எல்லாருமே அதே தான்
0: இருப்பாங்க.
1: கோவப்படுறது நம்மளுக்குள்ளே ஒரு மனசு இருக்குங்க, தேவையில்ல பிரச்சனையே இல்ல, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கு, நம்மளுக்கு வர கோவம்தான் அவங்களுக்கும் வரும், நம்ம மேல தப்புறம் நம்மளுக்கு போயிட வேண்டியதான், அவ்வளவுதான்.
0: இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கோவமா இருக்காங்கன்னா அவங்க எப்படி சமாதானப்படுத்துவீங்க?
1: ரொம்ப ஈஸிங்க, அவன் கோவப்படுறான்னு வச்சுங்க, அந்த டைம் அவன் விட்டு அவனை போய் நம்ம தடுத்தான்னு ரொம்ப கோபமா வரும். அவனை கூப்பிட்டு வந்து உட அடிக்கலாண்டா, அவன் அடிக்க தானே போற, இங்க வா, அவன் என்ன செஞ்சான், அந்த ஃபர்ஸ்ட் அவனோட தப்ப நம்ம கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்ட பிறகுதான் இப்ப அடிக்காத நம்ம அப்புறமா பண்ணலாம், இல்ல அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசணும், ரெண்டு பேர்கிட்ட கூப்பிட்டு பேசலாம், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும். எடுத்தவனே போய் நம்ம கோவப்பட்டு அடிதா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னான்னு அவன் அந்த நிமிஷத்துலயுமே மறந்துடுவான் அந்த கோவத்தை, அவனும் சலாயிரும், அவங்க பிரச்சனையே நடக்காது, அவனும் சாரி சொல்லிட்டு போயிடும், இவன் சாரி போயிடுவான், அவ்வளவுதான்.
0: தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்க பேரு?
2: சுந்தரபாண்டியம்மா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கட்டை ஓட்டிட்டு
0: இருக்கேன். ஓகே சார், உங்களுக்கு கோபம் வருமா? எப்பெல்லாம் கோவப்படுவீங்க?
2: கோபம் அடிக்கடி எல்லாம் கோபம் எல்லாம் வராது, ஏதாவது எப்பாவது யாராவது தவறு செய்யும் போதுதான் கோபம் வரும். திடீர்னு நம்ம போயிட்டே இருக்கோம், நம்ம வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருப்போம், பிடிசி கார நிக்காத போயிட்டே இருப்போம், நம்ம வந்து நிக்க வைப்போம் போலீஸ்காரன் பக்கத்துலயே போயிருந்தா கூட, பிடிசிக்காரன் சிக்னல் மதிக்காத போனா அவனை கேட்க மாட்டான், ஆனா நம்ம வந்து சிக்னல் மதிக்காத அந்த பஸ் பின்னால மறைஞ்சு போயிருக்கும் போது, அந்த பஸ் ஒட்டி போயிருக்கும் போது பஸ் மறைக்குது தெரியாது, ஆனால ஆட்டோ நில்லு அப்படின்னு இந்த ஒரு கோவம் சொல்றதுன்னு வரும், இருந்தாலும் ஒரு அதிகாரின்றதுனால அந்த நேரத்துல அந்த கோவம் வந்து இதுவா போயிடும். அதே மாதிரி யாராவது பைக்ல போயினே இருப்போம், லெப்ட் சைடு நம்ம மிடில் போயினே இருக்கும் போது லெப்ட்ல வந்து போறவங்க லெப்ட்ல பின்னாடி வந்து போகணும் லெப்ட் திரும்பத்துக்கு, ஆனா நம்ம முன்னாடி போயிருக்கும் போது நம்மள ஓவர்டேக் பண்ணி அப்படியே லெப்ட் எடுப்பாங்க, அந்த மாதிரி நேரத்துல அப்படின்னு குரல் கொடுக்கும் போது அவனும் வந்து ஒரு பொறுக்கிதனமான ஒரு ஆளா இருந்தாக்க நம்ம அந்த நேரத்துல வந்து குருவில போட்டானுன்றதான் நம்ம ஒரு குரல் கொடுக்கணும், ஆனா அந்த ஆளு வந்து ஒரு பொறுக்கிதனமா ஒரு இதுவா இருந்தாக்க நம்ம வந்து அவனை வந்து சட்ட பண்ண ஒரு இதுவா வேலைக்கு போயிட்டே இருப்போம். அதான் கோவம் வந்து யாரையும் நம்ம வந்து ஏச்சு எதெல்லாம் பண்ண முடியாது, இருக்கிற கோவத்தை வெளிப்படையா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே வாக்குவாதம் பண்ணும் போது என்ன நீ பண்ணதுதான் தவறு அப்படின்ற மாதிரி புரிய வைப்போம். ஒரு சில நேரத்துல அவங்க புரியாத பட்சத்துல நம்ம சரி இந்த நடு ரோட்ல நம்ம ஏன் அவங்க கிட்ட வீணான எதுவா பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான்றதுனால நம்ம விலகி போவோம்.
0: வணக்கம் சார், உங்க பேரு?
3: சுரேஷ்குமார். சுரேஷ்குமார்.
0: உங்க பேரு?
3: வினோத்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: புரிஞ்சிக்காம கேள்வி கேட்டாங்க அது ஒரு கோவம் வரும். ரெண்டாவது சடனா எதிர்பார்க்காத விஷயம், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வண்டி ஓட்ட போறோம் அலட்சியமா வருவாங்க நடுவுல, அவங்க ஒன்னு எந்திரிச்சு போயிட்டே இருந்துருவாங்க, சாரி ஒரே ஒரு வார்த்தை அசிட்டா வருது நம்மதான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு முறை நடந்திருக்கு, ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆயிடுச்சு, ஒண்ணு இல்ல காதல போன வச்சு வந்துட்டே இருந்தாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பி எடுத்து சாரின்னு சொல்லி போன வச்சு பேசி போயிருக்காங்க, ஏன் வேண்டிதான் அடிபடுச்சு ஒரு காசு பண்ணும்போது அது. அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் வந்து நடுல வந்து இன்டர்ப்ட் பண்றது பர்மிஷன் இல்லாம ரீசெண்டா, இதெல்லாம் மெயின்
0: கிடையாது.
3: கோவம் வரும், பட் வெளியே யாரோ தேர்ட் பர்சன் அவங்க கோபத்தை கம்மிச்சு அதனால தீவிர பிரச்சனை அது இருக்காது அன்வான்டெட்ல.
0: பரவாயில்ல
4: கோபம் வரும் சத்தமா திட்டுவேன் போங்க அப்படின்னு சொல்லுவாங்கதான்.
0: சோ எப்படி திட்டுவீங்க?
4: முன்னாடி நிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்கதான்.
0: சோ செயல்ல எதுவும் காட்ட மாட்டீங்க?
4: இல்ல எதுவும் காட்ட மாட்டேன்.
0: இப்போ கோவப்பட்ட உங்களை நீங்களே எப்படி சமாதானப்படுத்திட்டீங்க?
5: ஜெர்னலிசம்
6: எனக்கு
0: கோவம் எப்படி வெளிப்படுத்துவீங்க? வீட்லயா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும், இப்ப அண்ணன் தங்க தம்பி கூட சண்டை போடுறத உடனே எப்படி வெளிப்படுத்துவீங்க?
6: என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே தெரிஞ்சிடும்.
0: கத்துவேன்
6: ஆப்வியஸ்லி, தம்பிதான் கத்துவேன், அம்மா ஒண்ணு சொல்ல முடியாது, அம்மா தான் கதவு மட்டும் ஒடியும், கதவு போயிட்டு அப்படி சாத்தான் வேற எதுவும் பெருசா பண்ண முடியும். கோவம் வந்தா கொஞ்சம் கத்த வேண்டியது, மிஞ்சி போனா அழுதுருவேன்.
0: திட்ட வாய் எடுத்தனா என்ன வார்த்தை முதல்ல வரும் வாயில
6: இருந்து? அது ஃபேமிலினா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வரும். ஃப்ரெண்ட்ஸா யூனோ ஹவு, ஃபேமிலினா ஏன் ஏன் இப்படி படுத்துறீங்க அந்த மாதிரி ஏதாவது சென்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னா நிறைய வேர்ட் சென்சர் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. நான் என் தம்பி எடுத்தவொடனே அறிவு இருக்கான் உனக்கு தான் கேட்பேன். அப்படிதான் கேட்பேன். அது திட்டம் போட்டது ஃபர்ஸ்ட் அதான் என்ன அது என்ன ஒண்ணுமே இல்ல, குடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை மரியாதை உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கணும்னு அவசியமே அறிவு இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சா பொறுமையா அதுக்கப்புறம் அதை எங்கேயாவது பண்ணிக்கும். நான் பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலினா அனிவர்சரி எல்லாம் யூஸ்வலா வரும் எருமமாடு நிறைய பேர் பிசாசு. ஃப்ரெண்ட்ஸ்னா கொஞ்சம் சென்சர் பண்ண வேண்டிய டீம் டீம் டீம் டீம் போயிட்டே இருக்கும். பட் போனா கொஞ்சம் ஸ்பெஷலா எக்ஸ்ட்ரா வந்துக்கலாம்.
7: ஓகே ஃபைன், இப்ப கோவப்பட்டாச்சு, உங்களை நீங்க சமாதானப்படுத்திக்கணும், எப்படி படுத்துட்டீங்க?
6: நான் வந்து என்கிட்ட பேசுறேன் பிகாஸ் ஐ கான்ட், நான் அதை பத்தி புலம்பணும் அப்பதான் ஐ கேன் லெட் அவுட் எவ்ரிதிங். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவேன், இல்ல டிரைவருக்கா இல்ல போன் பண்ணி மொக்க போடுவேன், அவர் அப்படியே போயிடும் வெளியே போயிடும். நான் ஒரு 10 minutes சைலண்ட் ஆகுவேன். மத்தவங்க யாராவது வந்து பேசுனா அது டிபெண்ட், ரொம்ப கடுப்புல இருந்தாலும் அவங்களையும் போட்டு காசு காசு காசு இல்லன்னா சைலண்டா போயிடுவேன், இல்ல வேற ஏதாவது வேலை பண்ணிடுவேன். நான் பாட்டு கேட்பேன், இல்லன்னா வேற யாராவது மாட்டினாங்கன்னா அவங்கள பிடிச்சி நல்லா கட்டி விட்டுருவேன். தட் இல் காம். என் ஃபேமிலினா ஃபேமிலியில எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கோவம் வந்தா என்ன யாரும் கண்டுக்காம போயிடுவாங்க. சோ நானே எல்லாத்தையும் கண்டுக்க, அப்படி யாரும் கண்டுக்கலாம் ஆனா போய் கொஞ்சம் கண்ணாடியை பார்ப்பேன், மூஞ்சிய பார்த்தானா சிரிப்பு வந்துடும். சோ
7: கண்டுக்கலாம் சிரிப்பு வந்துடும். இப்ப நீங்க 4 பேர் இருக்கீங்க, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, மத்த 3 பேரும் பயங்கர காண்ட்ல இருக்கீங்க, உட்டா விட்டா விட்டா அடிச்சு அந்த அளவுக்கு காண்ட்ல இருக்கீங்க, இப்ப உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படியே பேசுறது தீயா பறக்கணும், அப்படி இருக்கணும்.
6: அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுமா இல்ல பாய் ஃப்ரெண்டோட சுத்தணுமா, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு உனக்கு அறிவே இல்ல. நான் நேற்று போன் பண்ணப்போ நீ என்ன சொல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்ன, பார்த்தா பாய் ஃப்ரெண்டோட சுத்திட்டியா?
7: அவங்க அம்மா எப்படி கோவப்படுவாங்க அது அப்படியே நீங்க இமிடேட் பண்ணி பார்த்தா பேச்சுல இருந்து எல்லாமே அப்படியே அம்மா மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் யார ஆரம்பிக்கிறேன்?
6: கொஞ்சம் கூட பொறுப்பு, 10 மணி ஆகுது, இப்ப கூட வீட்டுக்கு வரணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு உனக்கு அவசியம். அறிவு இல்லையா? இல்லையே கண்டிப்பா. எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லிட்டு போன அவசியம் இல்ல. ஒருத்தி போன் எடுக்கலன்னா தட் மீன்ஸ் அவன் எங்கேயோ இருக்கா, இல்ல வண்டிக்குள்ள எங்கேயாவது இருக்கும், அது கூட காமன் சென்ஸ் இருக்காதா உனக்கு? நீ காமன் சென்ஸ் பத்தி பேச வேண்டாம், உனக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. பொன் குழந்தையா இருக்கணும்னா அதுக்கேத்த படி இருக்கணும். சும்மா இந்த ஜேர்னலிசம் ஜாயின் பண்ணிட்டேங்கிறதுக்கோசம் ஊர்மையை வேண்டியது, அப்பா பாரு கேட்டா இந்த வேலை அந்த வேலை லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியது. அதான் பாக்குற வரைக்கும் ஒண்ணும் நடக்கிறது இல்ல பெருசா. ஓவரா பேசாதம்மா, அதுக்கப்புறம் நான் வேற பேச வேண்டியது இருக்கும்.
8: ஓகே, என்னோட ட்ரெஸ் சாய்ஸ் வந்து இட் ஆல்வேஸ் பீ நம்ம, எனக்கு அப்படியே நீட்டா வைக்கிறது பிடிக்காது, எனக்கு அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கணும். சோ எவ்ரி டைம் லைக் அதை பார்க்கும்போது அம்மா அடிக்கி வைப்பாங்க, வச்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப நான் தலைச்சி விட்டுருவேன், அப்புறம் திரும்ப கத்துவாங்க உனக்கு அறிவே இருக்காதா, லைக் ஏன் வச்சிருக்க, எல்லாரும் வந்து நீட்டா இருக்க ஒண்ணு வந்து மட்டும் அப்படி அப்படி கேட்டா இப்படிதான் இருக்கணும்னு வேற சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு மட்டும் தான் கத்துவாங்க, மத்தபடி வேற கத்து மாட்டாங்க.
6: எங்க அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கேட்டாலும் யூஸ் பண்ணுவாங்க, அதிக சொல்ல முடியாது. ஏதாவது பண்ணனா இல்ல ஏதாவது கட்டி கேட்டா மத்த வீட்டுல போய் பாரு, பொன் குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு அழக ஒடுக்கமா இருக்கு, நீ எல்லாம் ஒண்ணு இருக்கே, நீ எல்லாம் ஒரு பொன் குழந்தைன்னு சொல்லி கத்துக்கிற வெக்கமா இருக்கு, பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லாம் எவ்வளவு நல்லா மார்க் எடுக்கிறா, படிச்சுட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஊசுத்துறதுதான் லைக், வேற ஒண்ணுத்துக்கும் லைக்கே கிடையாது, எப்படியோ போய் ஒழி அப்படின்னு சொல்லி
7: விட்டுருவாங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க அம்மா மாதிரி. இப்போ வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா இருக்காங்க, நீங்க போய் சமாதானப்படுத்தணும், எப்படி சமாதானப்படுத்துவீங்க?
6: கோவமா இருக்காங்க,
7: அது வந்து ஏதோ ஒரு ரீசன், ஆனா கோவமா இருக்காங்க, ஆனா உங்க மேல கோவமா இல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோவமா இருக்காங்க, நீங்க போய் சமாதானப்படுத்தணும், எப்படி போய் சமாதானப்படுத்துவீங்க?
8: அது ஃபர்ஸ்ட் ரீசன் தெரியணும்ல, எதனால கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்ல ரீசன், சப்போஸ் அஸ் அ ரீசன் நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா நான் சாரி கேட்பேன், உடனே கேட்டுவேன், அவன் மேல தப்பு இட்ஸ் யோர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி. க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு, ஸோ ரிலேஷன்ஷிப்பை விட முடியாது. இப்ப இன் கேஸ் வேற யாராவது மேல கோவமா இருந்தா, முதல்ல கோவம் எதனால கோவம் அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இட் ஹேப்பன்ஸ் ஆஸ் யூஷுவல் டைலாக் வீடியோ டைலாக் டைலாக்.
5: இட் ஹேப்பன்ஸ், டென்ஷன் ஆகாத, எல்லா தடவையும் நடக்கிறது, வீடு அவ கிடக்கிறா, அவளுக்கு எல்லாம் எடுக்க மரியாதை, அவங்களை எல்லாம் கவனிச்சா நம்மள வாழ்க்கையில உருப்பிட முடியுமா? அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்துவோம், புளியிலன்னா சாரிமான போயிட்டு வரேன்னு வந்துட்டே இருக்க வேண்டியது அவ்வளவுதான்.
6: நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா யூஸ்வலி ஐ மேக் ஃபன் ஆஃப் ஹர், அதுலயே அவ சிரிச்சிடுவா, அவளால தாங்க முடியாது. அப்புறம் அப்படியே டாபிக்கை டைவர்ட் பண்ணிடுறது, அது அப்படியே ஷீல் காம்பு. எல்லாருக்கும் ஒவ்வொரு வீக் பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் ஒரு பொண்ணுக்கு ஐ மீன் பெஸ்ட் வீக் பாயிண்ட் சென்ஸ், கோவப்படும் போது சில இது பண்ணா டக்குன்னு சிரிச்சிருவாங்க. இப்போ கவுனாக்கு எப்படின்னா கோவப்படும் போது அவளை மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிச்சா டக்குன்னு சிரிச்சிருவா.
5: அதுல அவ பாய் ஃப்ரெண்ட் பேரு சொன்னா அப்படியே மயங்கிடுவா.
6: சோ அந்த மாதிரி சில வீக் பாயிண்ட் இருக்கும். அப்புறம் சௌமிய சுத்திக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவ அவ வாக் பண்ற மாதிரி நடந்து காமிச்சு அவள்
5: லிமிட்டேட்
6: ஹைப்பர் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இல்லைன்னா எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மாறி மாதிரி ஏதாவது காமெடி பண்ணா அதை பார்த்துட்டு சேஞ்ச் த மூட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சோ
5: அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்
6: ஆமா.
5: ஓகே, ஃபைன், நீங்க பேசினதுதான் போதும், முட்டாய்ப்பு உங்களுக்கு சண்டை வந்துடும் போல இருக்கு. சோ இங்க நிறுத்திக்கலாம். இப்போ நீங்க ரோட்ல போகும்போது அடுத்தவங்களை கத்துன ஒரு இன்சிடென்ட், இந்த மாதிரி வந்து பப்ளிக்ல நடந்த இன்சிடென்ட், பப்ளிக்ல வந்து ரோட்ல கூட பாக்காம நல்லா கேள்வி கேட்ட ஒரு இன்சிடென்ட் உங்க லைஃப்ல நிச்சயமா இருக்கும். அது மாதிரி இருக்கிற சில இன்சிடென்ட் எங்களுக்காக.
6: ஓகே, இட் ஹேப்பன், நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் தப்பா கிராஸ் பண்ணான். நான் வந்து அவனை வந்து அப்படியே நிறுத்திட்டு அப்ரப்டா நிறுத்திட்டு ஐ ஷவுட்டட், அறிவு கட்ட எருமையர் கண்ணுல என்ன போல, உன் கண்ணு என்ன வீட்டுல விட்டுட்டு வந்தியா, உன்னால விழுந்துட்டேன் நீ செத்த அப்படின்னு நான் கத்திட்டே இருந்தேன். அவன் அதை நின்று கேட்டுட்டு போயிட்டான். பின்னாடி ஒருத்தர் வந்திருந்தவரு, நான் அவரைதான் நான் இப்படி பாஸ் பண்ணாரு, நான் திட்ட நான் அவரை திட்டுறேன் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நிறுத்திட்டு ஏமா என்ன திட்டின, நான் அவன் என்ன பண்ணேன்னு கேட்கற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்தது. நிறைய தான் இந்த மாதிரி நான் கத்தி டென்ஷன் ஆகி கத்துக்கிட்டேன். என்னோட ஸ்கூல்ல ஒரு வாட்டி நான் கேப்டனா இருந்த போது என்னோட பார்ட்னர் வாஸ் ஆப்சென்ட், சோ அதனால ஃபுல் திட்டு எனக்கு தான் விழுந்தது. சோ ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா வந்தபோது நட்ட நாடு ரோட்ல நல்லா பிடிச்சி அசிங்க அசிங்கமா கட்டினால அங்க இருந்த எல்லா, அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சிருக்கு. சோ லிட்டரலி ஃபுல் ஸ்கூல் பார்த்து அவங்க தப்பா நினைச்சு எங்க ரெண்டு பேரோட மானமும் கடைசியில போயிடுச்சு. நான் யூஸ்வலி யார்கிட்டயும் கத்த மாட்டேன், அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கத்தவே
5: மாட்டேன். இருந்துச்சு. ஓகே ஃபைன், இப்ப ரோட்ல இருக்க எல்லாத்தையும் கேட்டாச்சு. என் கண்ணோட கும்பலா ஒரு நாலு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு அவங்க எந்த சமயத்துலாம் கோவப்பட்டிருக்காங்க, எதுலாம் கோவப்பட்டிருக்காங்க, எப்படிலாம் திட்டிருக்காங்க அப்படிங்கறத கேட்டா வாங்க. வணக்கம், உங்க பேரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பாடா, இது இங்க இருக்க இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி மக்கள் எல்லாம் எவ்வளவு கோவப்படுவாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அதுவும் இல்லாம நிறைய பேர்த்த கேட்டோம், அந்த கும்பலா ஒரு பொண்ணுங்க இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டதாங்க நிஜமா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சோ இதுல இருந்து எனக்கும் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்ன, நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வாழ்க்கையில எப்படி இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து வருமோ அதே மாதிரிதாங்க கோபமும் வரும். இன்பத்தை வந்து மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டா அது ரெண்டு மடங்கு ஆகும், துன்பத்தை பகிர்ந்துக்கிட்டா அது வந்து பாதியா குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கோபத்தை பகிர்ந்துக்கிட்டா நிச்சயமா பகை மட்டுமே உண்டாகும். ஏன்னா நீங்க கோபத்துல போய் பேசும்போது எதை கீழே கொட்டினாலும் அள்ளிடலாம், ஆனா வார்த்தையை கொட்டினா அள்ளவே முடியாது. அது வந்து தீராத காயத்தை வந்து மனசுல ஏற்படுத்தும். சோ நீங்க கோபமா இருக்கும் போது உங்களை நீங்க அமைதிப்படுத்திக்கணும்னு சொல்ல முடியாது. அதாவது கோபமா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா கோபமா இருக்கவங்ககிட்ட போயிட்டு வாய் விட்டு சிரின்னு சொன்னா நான் என்னோட கஷ்டம் உனக்கு வந்து சந்தோஷமா இருக்கான்னு எல்லாருமே கேட்பாங்க. சோ நான் அப்படி சொல்லல, கோபமா இருக்கும் போது நீங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கப்புறமா என்ன அந்த பிரச்சனை யாருனாலும் உருவாச்சோ அவங்க கிட்ட போயிட்டு மனசு விட்டு பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத விஷயங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லா விஷயமும் பேசினா தீர்ந்துடும். அப்படி கோவம் தீவிரலையா, அப்படியே ஆக்ரோஷமா எரிமலை மாதிரி கோவம் இருக்கா, நேரம் வீட்டுக்குள்ள போங்க, பிரிட்ஜ் தொடங்க, வாட்டர் பாட்டில் எடுங்க, மடக்கு மடக்கு மடக்கு தண்ணியை குடிங்க, தண்ணியோட சில்ட்ரன்ஸ் மாதிரி தண்ணி உள்ள போகும்போது உங்களோட கோவமும் அப்படியே தீர்ந்து போயிடும். சோ எதிர்காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அதனால தீர்க்கப்படும். இது நம்ம கோவமா இருக்கும் போது மெடிடேஷன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. காலையில எழுந்திரிச்சோடனே ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி கடவுளையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் நினைச்சு தியானிச்சீங்கன்னா கோவத்தை என்பது கட்டுப்படுத்தலாம். இன்னொரு எளிமையான விஷயம் என்னன்னா, கோவப்படும் போது கண்ணை மூடிட்டு ஒண்ணு ரெண்டு மூணு என்னன்னா கோவம் அப்படியே வந்த இடத்துலயே போயிடும். இதுவும் ஒரு சைக்கலாஜிக்கலான தீர்வு. அது மட்டும் இல்லாம நம்ம யார்கிட்ட வந்து அதிகமா கோவப்படுவோம், பிடிச்சவங்க கிட்டதான் கோவப்படுவோம். சோ புடிச்சவங்க கிட்ட போயிட்டு உங்க மேல யாராவது கோவப்பட்டா அவங்க மேல திருப்பி கோவப்படாதீங்க. ஏன்னா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், கோவம் இருக்கிற இடத்துல தான் பாசமும் இருக்கும். சோ உங்க மேல யாராவது கோவப்பட்டா சந்தோஷமா நீங்க உங்களை கட்டி கொடுத்து சொல்லுங்க. அப்பாடா என்ன இந்த உலகத்துல வச்சுட்டு ரொம்பவே

0: என்னால உரிமை எடுத்து கோவப்படுற அளவுக்கு ஒருத்தர் என்னால பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ இந்த இந்த ஒரு விஷயத்தோட உங்ககிட்ட இருந்து நான் கிளம்புறேன். உங்க சக்தி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.7.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பாரு ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் கேளுங்க அடுத்தவங்களையும் கேட்க வைங்க கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க தொகுப்பாளர் கீர்த்தனா. அண்ட் இன்னைக்கு இப்போ நான் வந்திருக்கிறது காசு மேல காசு நிகழ்ச்சிக்கு தான். இன்னைக்கு என் கூட ஸ்வர்ணமால் ட்ரஸ்ட்ல இருந்து மூணு குழுக்கள் இருக்காங்க நம்ம நிலையத்துல. இந்த மூணு குழுக்களும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நம்ம அவங்க கிட்ட என்ன புதுசா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா? வாங்க அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் லதா மகேஸ்வரி.
0: லதா மகேஸ்வரி, நீங்க எந்த குழுல இருந்து வந்திருக்கீங்க?
1: நாங்க சொன்னம்மா சேவா
0: சேவாலன்னு வந்திருக்கீங்க. உங்க கூட வந்திருக்கிறது யாருமா?
1: எங்க குழுல இருக்கிறவங்க.
0: ஓகே. அவங்க பேரு?
1: அவங்க பேரு கீதா.
0: கீதா, நீங்க ரெண்டு பேருமே ஸ்வர்ணமால் சேவா குழுல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே. இப்போ நீங்க ஸ்வர்ணமால் சேவா குழுல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க மணி இதெல்லாம் ஜுவல்லர்ஸ் எல்லாம் பண்றோம். அப்புறம் பெனாயிலு, பிசி பவுடரு, ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது மாதிரி செய்யறோம். அப்புறம் கிளாஸ் பெயிண்டிங், ஃப்ளவர், ரோஜா பூ மாதிரி இதெல்லாம் செய்யறோம். தங்க மரம் மாதிரி அந்த இதெல்லாம் சேர்ந்து இது பண்றோம், சேல்ஸ் பண்றோம்.
0: சோ இப்ப ரோஜா பூ அப்படின்னு சொன்னீங்களே, அதனால அது வந்து
1: ஃப்ளவர்
0: ஃப்ளவர் தெரியுது. அது வந்து நீங்க நூல்ல செய்வீங்களா இல்ல துணியில செய்வீங்களா?
1: துணியிலயும் செய்வோம், பேப்பர்லயும் செய்வோம்.
0: பேப்பர்லயும் செய்றீங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து இந்த ஃபினாயில் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வேற இடத்துல இருந்து வாங்கி மக்கள் கிட்ட விக்கிறீங்களா இல்ல நீங்களே ஃபினாயில் தயாரிக்கிறீங்க?
1: நாங்களே தயார் பண்றோம்.
0: வீட்டுல ஃபினாயில் தயாரிக்கிறோம். அது எப்படி தயாரிப்பீங்க?
1: அப்படியே செட்டு அங்க விற்கும் பாரிஸ்ல, அப்படியே வாங்கிட்டு வந்து நாங்களே கலந்து
0: ஒரு புது வீடு கட்டும் போது அவங்க வீடோட அந்த ஜன்னலோட கதவுகள் அதெல்லாம் கூட அவங்க அந்த மாதிரி கிளாஸ் பெயிண்டிங்லயே டெக்கரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க இப்ப இருக்கிற மக்கள், இப்ப புது வீடுல எல்லாம். சோ அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய நம்ம மார்க்கெட்ல இருக்கு, நிறைய பேர் வந்து இதை பண்ணிட்டு
1: இருக்காங்க.
0: உங்க பொருள் எப்படி வித்தியாசமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: வித்தியாசமானா கொஞ்சம் நல்ல சமைக்க இதெல்லாம் ஊட்டி ஒரு டிசைனா நல்லா இதுவா பார்த்து இது பண்ணி வைப்போம்.
0: ஓகே. கொஞ்சம் டிசைன்ல வெரைட்டி காட்டுறீங்க. ஓகே. அது தவிர பொதுமக்கள் கிட்ட வந்து இப்போ நானும் இந்த கிளாத் பெயிண்டிங் பண்றேன், ஏன்னா நிறைய பெரிய பெரிய கடையில இருந்து சின்ன சின்ன கடை வரைக்கும் இந்த கிளாத் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் எல்லாமே இருக்கு. சோ இது நீங்க எப்படி பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறீங்க? எங்க கிட்டயும் இருக்கு, எங்க கிட்ட அவங்கள விட விலை கம்மியா இருக்கு, எங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்றத
1: நாங்க அத சொர்ணமாட்டேஸ்ல சொல்லிருக்கிறோம். இந்த மாதிரி காமிச்சி எங்களுக்கு எதனா இது போட்டாங்கன்னா, ஸ்டால் போட்டாங்கன்னா எங்களை சொல்லுங்க, இது மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் சொல்லி சொல்லிருக்கிறோம். அவங்க எதனா ஸ்டால் போடும்போது சொல்றேன்னு இருக்காங்க.
0: ஓகே. சோ இப்ப எக்ஸிபிஷன்ஸ், இப்ப வந்து சுயஉதவி குழுக்களுக்கான எக்ஸிபிஷன் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்க ஸ்டால் போடுறீங்க? ஓகே. அந்த இடத்துல ஸ்டால் போட்டுட்டு மக்கள் கிட்ட அப்படியே டிஸ்பிளே பண்றீங்க, எத்தனை வச்சிருக்கீங்க? இப்போ மினிமம் இத்தனை வெரைட்டி ஆஃப் கிளாஸ் பெயிண்டிங், இத்தனை வெரைட்டி ஆஃப் கிளாத் அப்படின்னு எத்தனை வச்சிருப்பீங்க நீங்க?
1: வேலைக்கு தகுந்த மாதிரி சின்னது பெருசு அது மாதிரி இருக்கு இல்ல.
0: டிசைன்ஸ்ல வெரைட்டி
1: ஒருத்தர் பூ லைக் பண்ணுவாங்க, அது மாதிரி என்னென்ன டிசைன் வேணுமோ அந்த இதுல புக்ல இருக்கும். அந்த புக்கை பார்த்து அவங்க கிட்ட காமிப்போம், உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் சொன்னீங்கன்னா அதை சேர்ந்து தரோம் சொல்லி நாங்க வாங்குவோம்.
0: ஓகே. சோ இப்போ என்ன விலையில விக்கிறீங்க இந்த கிளாஸ் பெயிண்டிங், இந்த கிளாத் பெயிண்டிங் எல்லாமே?
1: இப்போ நாங்க வீட்டாண்ட இருக்கும்போது ஒரு 500 ரூபாய்னு விக்கிறோம்.
0: 500 ரூபாய்க்கு வாங்குறாங்களா?
1: வாங்குறாங்க.
0: எதுவும் சொல்றது இல்ல,
1: அதெல்லாம் ஒண்ணும் சொல்றது இல்ல. அதுக்கு விலை அதிகம் தானே அது, அதனால அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு ஆகுது எங்களுக்கு. நீங்க எங்களுக்கு காசு ரொம்ப இது இல்லன்னா கூட பரவாயில்ல, நாங்க சேர்ந்து குடுக்கறோம் சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கம்மியா தான் குடுக்கறது.
0: இப்போ கிளாஸ் பெயிண்டிங் அப்படின்ற போது நிறைய பேர் ஃப்ரேம் போட்டு கூட விக்க ஆரம்பிச்சாங்க.
1: ஆமா, நாங்க ஃப்ரேம் போட்டு தான் குடுக்கறது.
0: ஃப்ரேம் போட்டு தான் குடுக்கு,
1: நாங்க கடையில குடுத்து ஃப்ரேம் போட்டு அப்படியே செட்டாகும்.
0: சோ பரவாயில்ல, 500 ரூபாய்க்கு நீங்க ஃப்ரேமும் போடுறீங்க, நீங்களே வரைஞ்சும் குடுக்கறீங்க இல்லையா? சோ இப்ப மக்கள் வந்து உங்க கிட்ட இல்லாத டிசைன், புதுசா இப்ப நான் வந்து ஒரு டிசைன் காட்டுறேன், இந்த மாதிரி ஒரு டிசைன் எனக்கு வேணும், அது மாதிரி குடுத்தோம்னா அதை நீங்க
1: பண்ணி கொடுப்போம்,
0: பண்ணி கொடுப்பீங்க. இப்ப நான் நாங்க குடுக்கற டிசைனுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவீங்களா இல்ல உங்களோட ரெகுலர்
1: அதே ரெகுலர் இதுதான்
0: ரேட்ஸ் தான்.
1: ஆமா
0: ஓகே. அதை தவிர என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபினாயில் சொல்லிட்டீங்க, சாம்பிராணி
1: சொன்னீங்க,
0: சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாத்துக்குமே வந்து மக்கள் வந்து நிறைய கடையில போய் வாங்குறத விட வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து விக்கிறவங்க கிட்ட வாங்குறதுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சாம்பிராணியோட வாசம் அதெல்லாம் வீட்டுல இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம். சோ நீங்க எப்படி வித்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க வீட்டாண்ட கொஞ்சம் பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு வரைக்கும் கொஞ்சம் கொடுப்போம், மிச்சது நாங்க வீட்டுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப குழுல நாங்க 19-20 பேர் இருக்கிறோம்ல, அவங்க கிட்ட யாருன்னா வேணும்னா அவங்க வாங்கிட்டு போய் இது பண்ணிப்பாங்க,
0: வாங்கிட்டு போய் பண்ண.
1: ஆமா, ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு போயிடுவாங்க, அப்படி வாங்கிட்டு போய் தான் விக்கிறோம் நாங்க.
0: ஓகே. சோ இப்ப நம்ம மத்த பொருட்கள் பத்தி எல்லாம் பேசணும், ஆனா நீங்க முக்கியமா ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி தான் பண்றீங்க இல்லையா? சோ இப்ப அந்த ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க வாங்கிட்டு வந்து வீட்டாண்ட கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வீட்டாண்ட வந்து கொஞ்சம் தான் வாங்குவாங்க, ரொம்ப எல்லாம் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதுனா சொன்ன ஐட்டத்துமே காமிச்சு அவங்கதான் இப்ப ஏற்பாடு பண்றேன்னு இருக்காங்க. அதுலதான்
0: இல்ல, இப்ப நீங்க அந்த நகைகளே அந்த ஆர்டிபிஷியல் நகைகளே வாங்கிட்டு வந்து விக்கிறீங்களா? அப்ப நீங்க பண்ணி
1: இல்ல, நாங்க பண்ணியும் விக்கிறோம், கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அந்த மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு வந்துதான் நாங்க சேர்ந்து தான் நாங்க போடணும். சேர்ந்து போட்டு என்னென்ன டிசைன் வேணும் ஒரு 20 டிசைன் கிட்ட பாத்து நாங்க போடுவோம்.
0: இப்போ இப்போ மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு செயின் இல்ல ஒரு இயரிங் அப்படி பண்ணணும்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா ஆயிடும் வெறும் மெட்டீரியல்ஸ். சோ எப்படி நீங்க என்ன விலையில விக்கிறீங்க வெளியில மக்கள் கிட்ட?
1: நாங்க 150 ரூபாய்ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் விக்கிறோம்.
0: 150-500. இப்ப நீங்க என்னென்ன மாதிரியான நகைகள் பண்றீங்க? வெறும் கழுத்துக்கு செயின் மட்டும் தானா இல்ல வேற?
1: கம்மல் எல்லாமே, மணி டாலர் வச்ச மணி மாதிரி இது அது வேற எல்லாம் செய்யறோம். ஒரு 4-5 இது ஐட்டம்.
0: ஓகே. இப்போ டாலர் அப்படின்றது வந்து மணியில செய்யறது கஷ்டம் இல்லையா? அதுவும் கொஞ்சம் அதுக்கு ஒரு வெரைட்டி இருக்காது இல்லையா நம்ம மணியில செஞ்சோம்னா? நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நீங்களும் செய்யறோம். நாங்க வந்து ஒயர் கூட எல்லாம் போடுவோம், அப்புறம் மாவாட்டி குடுக்கறோம். நாங்க நபருங்க இருக்காங்க இல்லங்க, ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு செய்வோம். ஒத்தரை செய்த முடியாது இல்லங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அவங்கவுங்க செய்யறோம். அப்புறம் ஒருத்தர் வந்து போண்டா வடை அதெல்லாம் ஒருத்தர் போட்டு விக்கிறாங்க, சேல்ஸே பண்றாங்க. இருக்கிறவங்க
0: இப்போ ஸ்வர்ணமால் சேவா குழுல மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க?
2: நாங்க 20 பேர் இருக்கோம்.
0: 20 பேர் இருக்கீங்க. 20 பேர் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்ப நீங்க கூடை அப்படின்னு சொன்னீங்களா, வயர் கூடை. சோ வயர் கூடையில என்ன மாதிரியான டிசைன்ஸ் கொடுக்கு?
2: நட்சத்திரம் போடுவோம், அப்புறம் அன்னம் போடுவோம், அப்புறம் வந்து நெல்லிக்காய் கூட சொல்லுவாங்க இல்லங்க அது போடுவோம், அப்புறம் பிஸ்கெட் கூட போடுவோம். அதெல்லாம் போட்டு அதான் விலைக்கு தகுந்த மாதிரி 3 ரோல்ல 4 ரோல்ல யார் யாரு எப்படி கேக்குறாங்களோ ஒருத்தர் பெரிய கூட கூட கேட்பாங்க, 4 ரோல்ல போட்டு கொடுங்கன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி காசு.
0: இப்போ இந்த வயர் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா காலத்துல இல்ல எங்க பாட்டி காலத்துலதான் நிறைய பேர் வாங்கினாங்க. அது ஒரு பாப்புலாரிட்டி அப்பதான் இருந்தது. இப்ப இருக்கிற குழந்தைங்க இப்ப இருக்கிற யூத் வந்து காலேஜ் போறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வயர் கூடையா ஐயோ அப்படின்னு அந்த முகம் சுளிக்கிறதா நிறைய இருக்கையோடய யாருமே அதை வாங்க வரமாட்டாங்க.
2: சின்ன பசங்க, எல்கேஜி பசங்க, யூகேஜி பசங்களுக்கு தான் நாங்க சின்ன சின்னது போட்டு விக்கிறோம். இப்ப ஒரு ஃபங்க்ஷன் போனா நல்லா ஏதாவது வாங்கி நிறைய எடுத்துட்டு போனோம்னா ஒரு 3 ரோல போட்டு விக்கிறோம் இல்லங்க, அது ஒயர் கூடனா தாங்க உங்களுக்கு கட்ட பையனா பிச்சுக்குது, ஒயர் கூட ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லங்க, அதனால விரும்பி வாங்குறாங்க.
0: இப்போ ஒரு வயர் கூட பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் எத்தனை நேரம் ஆகுது?
2: ஒரே நாள்ல கூட 1 ரோல் போடலாம். இல்ல நம்ம அது நம்ம வேலையை பொறுத்தது, நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு உட்காந்தோம்னா ஒரு நாள்ல ஒரு கூட போட்டு முடிக்கலாம். புடி போட முடியாது, கூட மட்டை போட்டு முடிக்கலாம். இல்லைன்னா 2 நாளே ஆகும். 3 ரோல்னா 2 நாள் ஆகும். 1 ரோல் 1.5 ரோல் அப்படின்னா ஒரே நாள்ல கூட போட்டு முடிச்சிடலாம்.
0: 1 ரோல் அப்படின்னா வந்து நீங்க கலர் சொல்றீங்களா?
2: கலர் வயருடைய ரோல்.
0: ரோல் சோ ஒரு வயரோட ரோல் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும்?
2: அது வந்து 22 ரூபாய் அது ஒரு ரோல். அவங்க எடை போட்டுதான் விற்கிறாங்க, 200 கிராம் அது. அது வாங்கிட்டு வந்து பாரிஸ்ல வாங்கிட்டு வருவோம், போயிட்டு அதான் கிலோ கணக்கில் எடுத்து கொடுப்பாங்க. 5 கிலோ 6 கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா நாங்க அது போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு விற்போம்.
0: என்னென்ன மாதிரியான கலர்ஸ்ல வந்து நீங்க, ஏன்னா வண்ணம் அப்படின்றது இப்ப ரொம்ப முக்கியமா போயிடுச்சு இப்ப இருக்கிற இதுல. சோ என்ன மாதிரியான வண்ணம் குடுக்கறீங்க மக்கள் பார்த்தோன்னா எனக்கு அது வேணும் அப்படின்னு
2: டார்க்கா கேக்குறாங்க? ஒயர் கூட வந்து டார்க்கா போட்டாதான் நல்லா இருக்கும். டார்க்கு இது இப்ப ஆரஞ்சுக்கு ப்ளூ போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி எடுப்பா போடணும், போட்டோன்னா அது எடுத்து கொடுக்கும், அதனால அது பார்த்து வாங்குறாங்க.
0: ஓகே, இப்போ வயர் கூட அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இருக்கிற அம்மாக்கள் இல்ல அதாவது காலேஜ் பசங்களோட அம்மாக்கள் இல்ல பாட்டிக்கள் எடுத்துக்குவாங்க. இப்ப நீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் அவங்க வீட்டுல வச்சு விளையாடுற அந்த சொப்பு சாமானுக்கான ஒரு சின்ன சின்ன பொருட்கள் மாதிரியா இல்ல அது என்ன மாதிரி
2: கூட லஞ்ச் கூடைக்கு எடுத்து போறாங்க ஒருத்தர் விரும்பி.
0: ஓகே,
2: லஞ்ச் எடுத்து போதுங்க பசங்க. அப்புறம் கோயிலுக்கு முக்கான மாதிரி போட்டு இந்த கூடை மாதிரி புடிச்சு புடி மாதிரி போட்டு அது போடுறாங்க, அது போட்டு கொடுக்குறோம். கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்ச் குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துது.
0: ஓகே, சோ வயர் கூட தவிர நீங்க மாவு ஆட்டுறீங்கன்னு
2: சொன்னீங்க. மாவு ஆட்டுறோம், நாங்க ஆட்டல, அதான் எங்க நம்பர்ல ஆட்டுறாங்க ஒருத்தர் ஒருத்தர்.
0: ஓகே, இப்போ மாவு விக்கிறது அப்படின்றது இப்போ நம்ம ரொம்ப இது ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருக்கிற அந்த இட்லி மாவு தோசை மாவு
2: தாங்க.
0: ஓகே, இப்போ திருப்பி இட்லி மாவு தோசை மாவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பக்கத்து கடையில ஒரு சின்ன பொட்டி கடையில போனா கூட இந்த இட்லி மாவு தோசை மாவு இருக்கு, அது இல்லாம ஒரு கடையே இல்ல, அப்படிதான் இருக்கு இப்ப. சோ அப்படி இருக்கும் போது உங்க இட்லி மாவு தோசை மாவுல என்ன டிஃபரன்ஸ் குடுக்கறீங்க, என்ன மாதிரியான தரம், அது எப்படி நீங்க மக்களுக்கு காட்டுறீங்க, இல்லங்க அதுவும் நல்லாதான் இருக்கும் ஆனா எங்க கிட்ட போட்டீங்கன்னா உபரி இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எப்படி?
2: நாங்க வந்து கடையில போறதே வீட்டாண்டே வந்து வாங்குறாங்க, எங்க வீட்டாண்ட இருக்கிறோம். கடையில வாங்கினா புளிச்சு இருக்கும், சரியா அரைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. நாங்க சுத்தமா நல்லா கடையில இருக்கிறவங்க சுத்தமா தான் செய்யறாங்க, இருந்தாலும் எங்களுக்கு நாங்க செய்யறதால வந்து விரும்பி ஆயோ இவங்க செய்தா நல்லா இருக்கும் மாவு ஒரு நம்பிக்கையில வாங்குறாங்க.
0: ஓகே, இப்ப வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வீட்டுல மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு இந்த இட்லி தோசை எல்லாம் ரொம்ப முக்கியமா தேவைப்படும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய மாவு ஒரு லிட்டர் கணக்குல மாவு கேட்டாங்கன்னா கூட நீங்க அரைச்சு கொடுப்பீங்க?
2: இல்ல இல்லங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு 5 கிலோ ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் போட்டு ஆட்ட முடியும்ன்ற நிலவுக்குதான் போடுவோம் நாங்க.
0: ஓகே, இப்ப உங்களோட மாவு எல்லாம் என்ன விலையில வித்துட்டு இருக்கீங்க?
2: அதங்க எங்களுக்கு வந்து அது எவ்வளவு போடுறாங்க
0: சொல்லுங்க?
1: 7 ரூபாய் போடுறோம் கடையில, அங்க வீட்டாண்ட இருக்கிற கடையிலே போடுறோம். அதுல 7 ரூபான்னு பாக்கெட்னு போடுவாங்க, 1/2 கிலோ இருக்கும்
0: ஒரு பாக்கெட்ல, 1/2 கிலோ இருக்கும், 7 ரூபாய்க்கு விக்கிறீங்க. ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்க எத்தனை பாக்கெட் போடுறீங்க கடையில?
1: ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் போடுவாங்க.
0: 50 பாக்கெட் போடுங்க, 50 பாக்கெட்டும் போயிடும்.
1: ஆமா,
0: டக்குனு சேல்.
1: 50 பாக்கெட் கடையில வரைக்கும் போடுவோம், மிச்சது வீட்டாண்ட வந்து வாங்கிட்டு போவாங்க.
0: சோ மொத்தமா நீங்க எத்தனை பாக்கெட் ஒரு நாளைக்கு போடுறீங்க?
1: ஒரு நாளைக்கு ஒரு 75 பாக்கெட் போடுவாங்கம்மா.
0: 25 நீங்க வச்சுக்கிறீங்க, 50 பாக்கெட் கடையில கொடுத்து விற்பனை
1: கொடுத்து இருக்கிற கடையிலே கொடுத்துருவோம்.
0: ஓகே,
1: அவங்க இது வாங்கிடுவாங்க.
0: ஓகே, சோ இப்ப வந்து சுய உதவி குழுல சேர்ந்தனால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, என்னென்ன மாதிரியான வித்தியாசத்தை பாக்குறீங்க? நீங்க வீட்லயே இருந்து இதை தனியா பண்ணிருந்தீங்க, ஏன்னா இது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான், டேலண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கூட பின்றதும் சரி இல்ல வரையறதும் சரி, ஆனா நம்ம தனியா பிசினஸ் பண்றதுக்கும் ஒரு சுய உதவி குழுல சேர்ந்து பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சது?
1: டிஃபரன்ஸ்னா நம்மளுக்கு காசு அந்த நேரத்துக்கு கிடைக்காது. இது ஏன்னா குழுல நம்ம குழுல வந்து எல்லா கும்பலா சேர்ந்ததுனால காசு கிடைக்கும். அது நம்ம குழுல மாசம் மாசம் இது சேல்ஸ் பண்ணி அந்த காசை நம்ம அடிச்சிடுவோம், அடிச்சு பேங்க்ல லோன் வாங்குறது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது. இல்ல நம்மளுக்கு குழு மூலியமா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி தானே அது, அதனால நாங்க இது குழு
0: இந்த வயர் பண்றது இந்த பெயிண்டிங் கிளாஸ் பெயிண்டிங் எல்லாம் வந்து நீங்க குழுல சேர்ந்த அப்புறம் கத்துக்கிட்டதா?
1: ஆமா,
0: குழு சேர்ந்த அப்புறம் கத்து கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ அவங்க சொன்னாங்க போண்டா பஜ்ஜி எல்லாம் கூட ஒருத்தர் போட்டு பெண்கள் அப்படின்னாலே அந்த சமையல் தானே இருக்கும், அதை விட உங்களுக்கு எப்படி இந்த வயர் பின்றதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்தது ஏற்பட்டு?
1: வயர் பின்றதெல்லாம் அவங்களுக்கு சின்னதுல இருந்தே கொஞ்சம் தெரியும், அதனால அது மூலியமா வச்சு இது போட்டு இது பண்ணலாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா மக்கள் வந்து உங்ககிட்ட உங்களோட வயர் கூடைகள் மற்றும் கிளாஸ் பெயிண்டிங்ஸ் நிறைய வாங்குவாங்க அப்படின்னு நம்புறோம். நேர்களை ஏதோ நம்ம நிகழ்ச்சி முடியல, இப்ப நம்ம கேட்டு இருக்கிறது காசு மேல காசு. நான் உங்க தொகுப்பாளர் கீர்த்தனா. ஸ்வர்ணமால் ட்ரஸ்ட்ல இருந்து 3 குழுக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன், அதுல இப்போ நம்ம 2வது குழுல இருந்து வந்திருக்கவங்க கிட்டதான் பேச போறோம். வணக்கம்மா.
3: வணக்கம்,
0: உங்க பேர் சொல்லுங்க.
3: மாதவி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
3: ஜூட்டு தயாரிச்சு ரெடி பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே,
3: அப்புறம் அந்த பினாயில் பீச்சிங் பவுடரு இதெல்லாம் செய்யறோம். அப்புறம் மொத்தமா துணி எடுத்துட்டு வந்து 20 பேரா பிரிச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நல்லா ஜூட்டு நல்லா இது பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு அது அந்த மாதிரி மார்க்கெட்டிங் இல்ல.
0: ஓகே,
3: சரியானபடியே ஸ்டால் ஒன்னும் போற மாதிரி இல்ல. அப்புறமா சொன்ன சொன்னோம், சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பாலநாகமம், அன்னை சாரதாமணி குழுல இருந்து வந்திருக்கோம். நாங்க ஜூட்டு பண்றோம், நாங்க எல்லாரும் 20 பேரும் தப்போம். எங்க ஸ்கூல்ல எங்க மேடம் வந்து ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க, அந்த ஸ்கூல்ல நாங்க மேல தச்சுன்னு இருக்கோம். மிஷின் 4 மிஷின் போட்டு பெரிய மிஷின் ஜூட் மிஷின், நாங்க இப்ப சேல்ஸ் ஆகல, அது அப்படியே பெண்டிங்ல நிக்கிது, அதனால எடுத்துன்னு வந்து காமிச்சிட்டு.
0: சரி, ஓகே, இப்போ வந்து ஜூட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சோ என்ன மாதிரியான ஜூட் பொருட்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: காலேஜ் பசங்க பேக்குங்க, ஸ்கூல் பேக்குங்க, வாட்டர் கேன் பேக்குங்க, காய்கறிங்க வாங்கி போற மாதிரி பேக்குங்க, லஞ்ச் பேக்கு, பர்சுங்க, சின்ன சின்ன பர்சுங்க, குட்டி பர்சுங்க, அப்புறம் சின்ன பசங்க மாட்டிக்கிங்க வெளியில போற மாதிரி சின்ன பேக்குங்க, குட்டி பேக்குங்க, ஹேண்ட் பேக்குங்க, அப்புறம் ஜென்ட்ஸ் பேக்குங்க, எல்லாமே எல்லா பேக்குங்களும் இருக்கு.
0: ஓகே, சோ நேர்களே நான் தொடர்ந்து நம்ம அவங்க கூட பேசலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இவங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்களே நம்ம காலேஜ் போடுற மாதிரி பேக்ஸ், குழந்தைங்களுக்கான சின்ன சின்ன பேக்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு சாம்பிள் நம்ம நிலையத்திற்கும் கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கு காட்டுறதுக்காக. நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றதுனே தெரியலங்க. ஒரு ஒரு பேகும் நிஜமாலே ப்ரொஃபஷனலா நம்ம வெளியில போய் ஒரு கடையில வாங்குவோமோ அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமோ, அதாவது 6 வித்தியாசம் கண்டுபிடிங்கன்னு சொன்னா கூட அதுல ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியாதுன்றதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை. அவ்வளவு அழகாதான் தைச்சிருக்காங்க. அழகா மொபைல் போனுக்கு, உங்க காலேஜ் பேக்ல மொபைல் போனுக்குன்னு ஒரு தனி இடம் போட்டு வச்சிருக்காங்க. நிறைய கலர்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் மேட்சிங்கா கூட கலர்ஸ் கொண்டு போலான்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாலே ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது காசு மேல காசு நிகழ்ச்சி. நான் உங்க தொகுப்பாளர் கீர்த்தனா. இன்னைக்கு நம்ம கூட ஸ்வர்ணமால் ட்ரஸ்ட்ல இருந்து 3 குழுக்கள் வந்திருக்காங்க. அதுல நம்ம குழு 2 கூட பேசிக்கிட்டு இருக்கோம்.
4: சொல்லுங்க. வாசப்படி தோரணம் போடுவோம், தட்டு துண்டு போடுவோம், அப்புறம் போன் மேல கையால உள்ளன்னு அது போடுவோம், அப்புறம் வந்து பொம்மைங்க பின்னுவோம். அந்த இதுல உள்ள பொம்மைங்க நிறைய டிசைன் டிசைனா போடுவோம் நாங்க வாசப்படி தோரணங்கள்.
0: ஓகே, சோ வாசப்படி தோரணம் வந்து நம்ம எப்படி ஜூட்ல பண்ணுவீங்களா?
4: ஜூட்லயும் செய்யலாம், உள்ளாலையும் பின்னலாம். உள்ளல் நூல் இருக்குல்ல, கலர் கலர் நூல், அதுல வாங்கி டிசைனுக்கு போடுவோம், வெரைட்டி வெரைட்டியா.
0: சரி, ஆனா இப்போ வாசப்படி தோரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே என்ன சொல்றது, மாடர்னா கம்ப்யூட்டரைஸ் தோரணம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? சோ அந்த நிலைமையில வந்து மக்கள் வந்து இந்த உள்ளன்ல போடுற தோரணமா மாற்றாங்களா?
4: வாங்குறாங்க.
0: சரி, என்ன விலையில எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க தோரணம்?
4: நாங்க வந்து 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கு. டிசைன் நல்லா நல்லா டிசைன் போடுவோம், நல்லா வாங்குறாங்க, வாங்கிக்கணும் போறாங்க, நல்லா நல்லா இருக்குன்னு.
0: ஒரு 2-3 டிசைன் சும்மா சொல்ல முடியுமா, இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்?
4: டைமண்ட் வடிவத்துல போட்டுக்கிறோம், அப்புறம் ரோஜா பூ வச்சு நடுவுல அப்படியே சுத்தி ரவுண்டு வச்சு 3 டிசைன் வளைவு வரும், அந்த டிசைன் போட்டிருக்கோம்.
0: சரிமா, இப்ப வந்து கண்டிப்பா நீங்க ஒரு 20 டிசைன் வச்சிருப்பீங்க இல்லையா?
4: வச்சிருக்கோம்.
0: அதுக்கு தனியா இப்ப குழு ஒண்ணு சொன்னாங்க, புக் எல்லாம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் காட்டுறதுக்கு அப்படின்னு. அப்படி நீங்க தான் வச்சிருக்கீங்களா?
4: புக் இல்லைங்க, நாங்களே டிசைன் போடுவோம். நாங்களே டிசைன்ல எல்லா டிசைனும் தெரியும் உங்களுக்கு. அந்த வெரைட்டில நாங்க போட்டு டிசைன் எல்லாம் வச்சிருக்கோம். அந்த டிசைன் பார்த்து யாரா தேவையா போடுவோம்.
0: ஓகே, இப்ப நீங்க குடுக்கற டிசைன்ஸ் தவிர இப்ப நாங்க வந்து சொல்றோம், இந்த ஒரு ஏதோ ஒரு புக்ல பாத்துட்டோம், ஒரு வார இதழ பாத்துட்டோம், அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா அதை வந்து உங்ககிட்ட காமிச்சு இந்த மாதிரி போட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா பண்ணி
4: கொடுங்க. பண்ணி கொடுப்பேன்.
0: டெய்லரிங்
4: தெரியும், துணியெல்லாம் தைப்போம், இது சுடிதார் சட்டை எல்லாருக்கும், பசங்களுக்கு சட்டை எல்லாமே தைப்போம். வீட்டுல வெளியில நைட்டிங்க அப்படி சேல்ஸ் பண்றோம், நைட்டி சுடிதார் அப்படி சேல்ஸ், அதுவும் சேல்ஸ் பண்ணுவோம் வீட்டுல.
0: சரி, இப்ப ஒரு ஜூட் பேக் தைக்கணும், ஒரு பேக் தைக்கணும், நல்ல ஒரு காலேஜ்ல வந்து ஒரு 4 புக் போட்டு போற மாதிரி தைக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்?
4: ஒரு நாள்ல தைச்சிடலாம், அது நான் 2 hourல தைச்சிடலாம், நாங்க தைச்சு முடிச்சிருவோம்.
0: 2 hour தான் அப்படின்னு?
4: ஒரு பேக் தைக்கலாம்ல, ஒரு பேக் தைக்கணும்.
0: ஓகே, சோ 2 hourல அப்படியே தைச்சு முடிச்சு அழகா கையில குடுத்துடலாம். ஓகே, சோ இப்ப வந்து ஒரு பேக்ல நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் பேக்ஸ், குழந்தைங்க கையில அழகா தூக்கிட்டு போற மாதிரி ஜூட் பேக்ஸ் அப்படின்னா அது எப்படி தைப்பீங்க?
4: என்ன
0: விலைகள்ல வச்சிருக்கீங்க உங்க ஜூட் பேக்ஸ்? நீங்க
4: சின்ன சின்ன பர்ஸ் எல்லாம் 10 ரூபாயில இருந்து 180 ரூபாயில இருக்கு. பேக்கு 300 ரூபாயில இருக்கு. ஸ்கூல் பேக் வந்து 180 ரூபாய் சின்ன பேக்குங்க, சின்ன எல்கேஜி யூகேஜி பேக் பசங்க படுத்து. பெரிய பசங்க 10th படிக்கிற பசங்கலாம் 300 ரூபாய் 400 ரூபாய் அப்படி கூட இருக்கு. காலேஜ் படிக்கிற பசங்க 250 ரூபாய் 300 ரூபாயில இருக்கு. இப்ப வேலைக்கு போறவங்கலாம் 200 ரூபாய் 250 ரூபாயில இருக்கு, 180 ரூபாய் கூட இருக்கு. அந்த டிசைன் பொறுத்து இருக்கு, அந்த துணியை பொறுத்து இருக்கு.
0: இப்ப என்ன மாதிரியான டிசைன்ஸ் குடுக்கறீங்க?
4: அல்லது நிறைய ஜூட்ல வந்து நிறைய டிசைன் இருக்கு. அதனை அந்த இதுல ஸ்டோன்லாம் வச்சு ஒட்டிருக்கோம். அதெல்லாம் இப்ப இல்லை, அதெல்லாம் வெளியில இருக்கு, வரல. இங்க இருந்தது மட்டும், கையில இருந்தது மட்டும் நாங்க கொண்டு வந்தோம்.
0: ஓகே. சோ அத தவிர நீங்க அதுல கல் எல்லாம் ஒட்டி கொஞ்சம் அழகா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இப்ப ஜூட் பேக்ஸ் தான் இப்போ மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய கிரேஸ் அப்படின்னு சொன்னா ஜூட் பேக்ஸ் தான் சொல்லலாம். எல்லாருமே என்னப்பா வச்சிருக்கா இது ஜூட் பேக். ஆமா, காலேஜ் நல்லா போகுது. அண்ட் அது சில சில பேக்ஸ் எல்லாம் பாக்க ஜூட் பேக்ஸ் மாதிரியே இருக்காது, மக்கள் அது ஜூட்னு சொல்றாங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா?
4: ஆ, வச்சிருக்கோம்.
0: சோ அதாவது அது பாக்கவே ஜூட் பேக் மாதிரி இல்லையா? அது காரணம்
4: ஜூட் இருக்கு. நம்ம இந்த பேக்
0: போயிட்டு வர செலவெல்லாம் எப்படி நீங்க அந்த பேக்ல காஸ்ட்ல போட்டுறீங்க?
3: போட்டு இப்ப 20 பேரும் நாங்க எல்லாம் ரெடி பண்ணி விட்டு பிரிச்சு எடுத்துக்குவோம். எல்லாரும் சேர்ந்து
0: பிரிச்சு எடுத்துக்கிறீங்க. சரி, இப்ப வந்து ஒரு நாளைக்கு உங்களோட விற்பனை ஜூட் பேக்கு மட்டும் எப்படி இருக்கும்?
3: அது நம்ம இப்ப காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் போட்டோம்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் கூட சேல்ஸ் பண்ணிருக்கோம் நாங்க. இப்ப இந்த காலேஜ் ரோட்ல கிறிஸ்டின் காலேஜ் அந்த மாதிரிலாம் நிறைய போயெல்லாம் செஞ்சிருக்கோம். அது அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது முக்கியமானது ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா சேல்ஸ் ஆகும். இப்போதான் கொஞ்ச நாளாக அது எங்களால் பண்ண முடியல, அப்படியே அப்படியே இருந்துச்சு, வேஸ்டாக போச்சு. நிறையா எங்கேயாவது நல்ல ஸ்டால் மாதிரி கிடச்சின்னா போட்டு ரெடி பண்ணலான் தான் இப்போ வந்துருக்குறோம் நாங்கள்.
0: ஓகே. ஸோ இப்போ இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ் மற்றும் அவங்களே சொன்ன மாதிரி தோரணம். சோ தோரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு பொருள் தான் சொல்லலாம். எல்லாருமே வீட்டுல தோரணம் வந்து ஒரு அழகு அப்படின்னு தான் நம்ம எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில தோரணம் வந்து யாருமே வேண்டாம், இல்ல இல்ல அந்த தோரணம் அப்படின்லாம் யாருமே என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. சோ தோரணம் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அண்ட் தோரணம் அப்படின்றது வந்து ரொம்ப பச்சை கலர்ல தான் மேக்சிமம் கொடுப்போம் இல்லையா? சோ நீங்களும் அந்த மாதிரி தான்
3: எல்லோ எல்லாத்துக்குமே எல்லோ எல்லா தோரணமே பண்றது கிடையாது. அது நல்லா எடுப்பாவும் இருக்கும், அதனால எல்லோ சேர்த்துக்கிறது.
0: எல்லோ சேர்த்துக்கிறது. சோ பச்சை எல்லோ இல்ல ரெட் பச்சை எல்லோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. சோ ரொம்ப அழகா இருக்கு நேர்களே. நானும் இவங்களோட ஜூட் பேக்ஸ் தோரணத்தை எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். உண்மையாலே ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் தோரணம் வெளியில விட காஸ்ட் கம்மியா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த குழுவை வந்து அணுகலாம். அவங்க உங்களுக்காக அழகான ரேட்ஸ்ல ரொம்ப கம்மியான விலையில கண்டிப்பா போட்டு கொடுப்பாங்க. சோ இவங்க கிட்ட வாங்குங்க. சோ இப்போ நம்ம 3வது குழு இருக்காங்க நம்ம கூட. சோ அவங்க என்ன பண்றாங்க? பாவம், ரொம்ப நேரமா என்ன பாத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம். என் பேரு தில்லைநாயகி. அன்னை சக்தி குழுல இருந்து வந்திருக்கோம், சொன்னமால் ட்ரெஸ்ல இருந்து. நான் வந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்க குழுல கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் டெய்லரிங்கு.
0: சரி.
5: ஆனா நான் மட்டும் கொஞ்சம் நல்லா வீட்டிலே இருக்கவங்க கிட்ட பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் பிளவுஸ் எந்த மாடல் கொடுத்தாலும் நான் பிளவுஸ் பண்ணுவேன். பிளவுஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்றேன். சாரிக்கு வந்து பக்கத்துல நான் வந்து விழுப்புரம், அதனால அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். அதே மாதிரி 3D வச்சு என்னுடைய டாட்டர் இருக்கா, அவளுக்கு வந்து 3D வச்சு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பேன் நான். அது பண்ணிட்டு இருக்கேன். எங்க குழுவுல வந்து எங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து கிடைக்கிறது கிடையாது. வீட்டுல அப்பப்போ அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அது மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ரெகுலரா கிடைக்கல. அதே மாதிரி வத்தி எல்லாம் பண்ணுவோம் நாங்க. அதே மாதிரி அவங்க அந்த குழுல சொன்ன மாதிரி நாங்க உள்ளன்னுள்ள எல்லாமே பண்ணுவோம். எங்க குழுல எல்லாமே பண்ணுவோம் நாங்களும். வாசப்பட்டி தோரணம் பண்ணுவோம், இந்த மேட் எல்லாம் போடுவோம். அதே மாதிரி ஒயர்ல நாங்க வந்து ஆர்டர் எடுத்து ஃபாரின்க்கு அனுப்புற மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. கூட பின்ற ஒயர்லயே போடுற மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. ஆனா அது வந்து எங்களுக்கு ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு. அது வந்து மேட்டர், அது வந்து ஃபாரினர்ஸ் வந்து விரும்புறாங்க. இந்த வந்து அந்த காலத்து ஒயர் வந்து ஃபாரினர்ஸ் விரும்புறாங்க. அதனால அது பண்ணி நாங்க அதுவும் மேட் வந்து அது வந்து 65 ரூபீஸ்க்கு எங்களுக்கு கொடுத்தாங்க. 65 ரூபீஸ்க்கு நாங்க ஒரு மேட்டை ஒன்னால ஒரு பண்ணி கொடுத்தோம்னா 65 ரூபீஸ்க்கு நாங்க பண்ண எங்க குழுல உட்காந்து பண்ணி கொடுத்தோம். அது எங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல. அதே மாதிரி துணிக்கடை, எங்க டி நகர்ல ஒரு துணிக்கடையில வந்து அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க எங்களுக்கு. அவங்க வந்து ஆந்திரா சைடு, சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அது ஆர்டர் எடுத்து அது நாங்க பண்ணோம். அந்த எங்க குழுல ட்ரெஸ் எடுத்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அந்த அதாவது ரெகுலரா எங்களுக்கு கிடைக்கணும். எங்களுக்கு வந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது ட்ரெஸ் பண்றதுக்கு, அதுதான் எனக்கு மெயினா
0: தேவை. துணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி வந்து துணி அப்படின்றது ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப மக்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் தான் விரும்புறாங்களே, அதே சட்டை அதே பேண்ட் இல்ல அதே ஃப்ராக் யாரும் போட விரும்புறது இல்ல. இதுதான்ப்பா நான் போன வாரம் போட்டேன்னு சொல்றேன், போன வாரம் இல்ல நேத்துக்கு இதுதானே நான் போட்டேன்னு சொல்ற அளவுக்கு பசங்க வந்து வளர்ந்துட்டாங்க இல்லையா. சோ அப்படி இருக்கும் போது நீங்க என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் தைச்சு கொடுக்கறீங்க?
5: நான் மெயினா பிளவுஸ்க்கு தான் மெயினா நானு டிசைன் இப்ப எதுவும் எடுத்துட்டு வரல. நானு டிசைன் எந்த டிசைன் புக்ல பார்த்தாலும் டிவில பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நான் உடனே பண்ணி நான் பண்ணி போட்டுப்பேன். மெயினா எனக்கு வந்து எனக்கு நான் பண்ணி போட்டுப்பேன். அதுக்கப்புறம் தான் யாராவது கேப்பாங்க இது மாடல் நல்லா இருக்கு எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணி கொடுப்பேன். அப்படின்னா என் டாட்டருக்கு பண்ணனா சின்ன பசங்க இருக்க வச்சிருக்கோங்க, என் பொண்ணுக்கு பண்ணி கொடு நல்லா இருக்கு இது அப்படின்னு. அதே மாதிரி சில பேருக்கு 3D ஒர்க்ல வீட்டுக்கு பண்ணுவேன், அதே மாதிரி எல்லாம் பாத்துட்டு கேட்பாங்க நல்லா இருக்குங்க இது பண்ணி கொடுங்க. அதே மாதிரி பண்ணிட்டு ஒரு நான் 3D நானே சொந்தமா வாங்கிட்டு அவங்க 3D ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு பைசா வாங்கிப்பேன் நான்.
0: சோ 3D ஒர்க்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: பெயிண்டிங் எல்லாம் சாரிக்கு பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி சுடிதருக்கு இப்ப மசார் களின்ட்டு ஒரு ட்ரெஸ் வந்துருக்குங்களா அது பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு வெறும் ஒயிட்ல பண்ணிட்டு அதுல 3D ஒர்க் பண்ணி சமிக்கி ஒர்க் எல்லாமே எனக்கு தெரியும், எம்பிராய்டிங் ஒர்க் தெரியும், அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன்.
0: ஓகே, இப்ப ஒரு 3D ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நேரம் ஆகும்?
5: எனக்கு வந்து ஒரு 1 hour அதுக்குள்ள முடிச்சிருவேன்.
0: முடிச்சிருவீங்க? ஆனா காயிர டைம் எல்லாம்
5: அதாவது ஃப்ரீயா இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அது யாரும் அசைன்மெண்ட் பண்ணாம 24 hours அப்படியே இருந்துச்சுன்னா திரும்பி அயனிங் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு வேலை. அது ஒண்ணு அவ்வளவு வேலை. டிசைன் நம்மளுக்கு தெரியணும், நம்ம வரைஞ்சி அப்படி பண்ண ஃப்ரீ ஹேண்டா இருந்துச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிட்டே இருக்கலாம். அதனால ஒண்ணு பிரச்சனை கிடையாது.
0: இப்ப இதுவே நம்ம வரைஞ்சுதான் அந்த பிளவுஸ் பிட் எல்லாம் சொன்னீங்க, அதுக்கு வந்து டிசைன்ஸ்ன்றது ரொம்ப நுணுக்கமா பண்ணலாம். ஒரு சின்ன கட்டு தப்பா போச்சுன்னா கூட டிசைன் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது?
5: எனக்கு வந்து அந்த பிளவுஸ்க்கு மட்டும் ஆர்டினரி பிளவுஸ்னா 1/4 hour ஆகும், இதுக்குன்னா 1/2 hour கூட ஆகும். நான் டிசைன் புக் பாக்கினா எங்கன்னா வெளியே போகும்போது பாத்துட்டுனா அது கூட 1/2 hour கூட ஆகும். டிசைன் பார்த்து நான் தச்சு இது பண்ணிடுவேன்.
0: இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உங்க தையல் மெஷின் கூட?
5: நான் வந்து எல்லாம் எனக்கு சின்ன சின்ன பசங்க, அதனால மினிமம் 11:00 இருந்து 3:00 வரைக்கும் தான் என்னால மிஷின்ல இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல குழந்தைங்களை அழைச்சிட்டு வரதுக்கு போயிடுவோம்.
0: சரி, இப்ப தையல் மிஷின் அப்படின்றது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள் இல்லையா? சோ அது எப்படி நீங்க வாங்க?
5: இல்ல நான் ஓனாவே எனக்கு வச்சிருக்கேன், இதுக்காக நான் வாங்கல. எனக்கு முன்னாடியே தெரியும் டெய்லரிங், டெய்லரிங் தெரியும், அதனால நான் அந்த மிஷினே அப்படியே வீட்டுல இருக்கு அதே வச்சு பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, சோ சும்மா சின்ன வயசுல இந்த விளையாட்டை கற்றுத்தடுந்து இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய உபயோகமா இருக்கு இல்லையா? ஓகே, சோ உங்க வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்தினர் வந்து எந்த அளவுக்கு இந்த டிசைன் நீங்க சொன்னீங்க இல்லையா சும்மா பார்த்தாலே நானாவது தச்சு போட்டுக்கோ அப்படின்னு, அந்த வகையில மக்கள் பார்த்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க?
5: இல்ல எல்லாம் நல்லா இருக்கு, நீ மட்டும் எப்படி இவ்வளவு டிசைனா தச்சு போட்டுக்கிற, எங்களுக்கு தச்சு கொடுன்னு எல்லாரும் கேட்பாங்க.
0: கேக்குறாங்க. ஓகே, சோ இப்ப வந்து என்ன மாதிரியான விலைகள் வைக்கிறீங்க ஒரு ஒரு பிளவுஸுக்கும்?
5: நான் பிளவுஸ்க்கு மினிமம் வந்து 40 rupees வாங்க,
0: நார்மல் பிளவுஸ்.
5: நார்மல் பிளவுஸ் அதுக்கு ரேட் போச்சுன்னா 60-65. அவங்க சொல்ற மாடலை பொறுத்து நான் என்னோட பிளவுஸ காமிப்பேன். என்கிட்ட புக் எல்லாம் கிடையாது, என் புக் இதை மட்டும் பிளவுஸ மட்டும் காமிப்பேன். காமிச்சா சரி இந்த மாடல் தைங்க இதை தைங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். அதுமாதிரி ஹேண்ட் ஒர்க் கூட பண்ணுங்க இந்த பிளவுஸ்ல அப்படின்னாங்கன்னா அதுவும் பண்ணி கொடுப்பேன் நான் அவங்களுக்கு.
0: இப்ப தைக்கிற தவிர ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி எல்லாம் போடணும்னா அதுக்கு
5: சார்ஜஸ் தனியா பண்ணிடுவோம்.
0: சோ இப்போ மொத்தமா ஒரு எம்ப்ராய்டரியோட ஒரு நல்ல டிசைனர் பிளவுஸா நீங்க பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கேப்பீங்க?
5: அதுக்கு மேல
0: இருந்துச்சுன்னா வாங்கி அதுல வந்து வாங்கினப்புறம் ஒரு கடையில கொடுத்து எம்ப்ராய்டரி பண்றது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கான டிசைன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி
5: பண்றேன். அது வந்து 250-300 வரைக்கும் வாங்குறேன் நான். நான் 3D தான் மெயினா அது அதிக, ஏன்னா எம்ப்ராய்டிங்னா சின்ன பசங்க வச்சிருக்க ரொம்ப நேரம் அதை எடுக்க முடியாது, அதனால 3D தான் மெயினா நான் பண்ணிருக்கேன். 250-300 வரைக்கும் வாங்கியிருக்கேன்.
0: சோ இப்ப மக்கள் வந்து 3D வந்து எந்த அளவுக்கு விரும்புறாங்க ஒரு ட்ரெஸ்ல?
5: இப்ப மெயினா எல்லாமே ஃபேவரட்டா ஃபேப்ரிக்கும் 3D தான் எல்லாமே, சம்கி ஒர்க் ஸ்டோன் ஒர்க் இந்த குந்தன் ஸ்டோன் அதெல்லாம் தான் மெயினா இருக்கு. எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் குந்தன் ஸ்டோன் இல்லாம எந்த ட்ரெஸ்ஸுமே இல்ல. அது சும்மா வச்சாலும் அது ஒரு ரேட் ஆகி போகுது. அது நல்லா இருக்கும், அது பாக்கிறதுக்கு குந்தன் ஸ்டோன் நல்லா இருக்கும், அதனால அதுதான் விரும்புறாங்க. இப்ப அந்த இதுல சமிக்கி ஒண்டிதான் ஃபேமஸா இருந்துச்சு, ஆனா இப்ப குந்தன் ஸ்டோன் 3D இதெல்லாம் தான் ஃபேமஸா இருக்கு.
0: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய துணிகள்ல பாத்தீங்கன்னா சமிக்கி மாதிரி இருக்கும், குந்தன் ஸ்டோன் மாதிரியே இருக்கும், ஆனா அது சமிக்கி ஆயிரும்.
5: தெரியாது இது கலர்ஸ் இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பெருசா இருக்கிறதால தெரியாது. ஆனா அது ஸ்டிச்சிங் வேலைதான், அது அந்த குந்தன் ஸ்டோனுக்கு ஸ்டிச்சிங் பண்றதா, அது நம்ம கையாலே ஸ்டிச்சிங் பண்றதுதான். அதே மாதிரி பேங்கிள்ஸ் பண்ணலாம் அந்த குந்தன் ஸ்டோன் வச்சு.
0: ஆமா,
5: பேங்கிள்ஸ் அது எங்க டாக்டருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நான், அதுல பேங்கிள் பண்ணுவேன் நான், அது பண்ணி போடலாம். நம்ம த்ரெடிய வச்சுட்டு அது பேங்கிள் வெறும் கிளாஸ் வளையல் இருக்குல்ல, அது வாங்கிட்டு அதுல இந்த குந்தன் ஸ்டோனை ஒட்டிடணும். நம்ம டிரெஸ்ஸுக்கு மேட்சா எந்த டிரெஸ் வேணுமோ அது பண்ணி கொடுத்தோம். அதான சேல்ஸ் பண்ணல, என் டாக்டருக்கு மட்டும் பண்ணேன். இன்னும் அது ஆரம்பிக்கல, சும்மா பண்ணி பாக்கலாம் அப்படின்னு. நான் ஏதோ முன்னாடி டிவி ப்ரோக்ராம் மீனா பாப்பேன், ஏதோ எனக்கு பிடிச்சதே அதான் இன்ட்ரெஸ்ட். எந்த என்ன பண்றாங்க இந்த ப்ரோக்ராமா, மெகா டிவில என்ன போறாங்க, ஜெயா டிவில என்ன போடுறாங்க, அதெல்லாம்
0: பாப்பேன்.
5: மெயினா அததான் பாப்பேன், அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்.
0: ஓகே, சோ ஒரு இப்ப நிறைய சேனல்ல வந்து நிறைய காட்டிட்டு இருக்காங்க, சோ அதெல்லாம் பார்த்து நீங்க புதுசு
5: புதுசா ட்ரை பண்ணுவோம்.
0: ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட டாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப மாடர்னா நிறைய போட்டுட்டு போவாங்க அவங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் நினைக்கிறேன்.
5: சின்ன பொண்ணு தவா,
0: சின்ன பொண்ணு தானே, அப்போ இன்னுமே அட்டகாசமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணெல்லாம் ஆயிட்டாங்கன்னா பொண்ணுங்க, இப்ப இருக்கிற பொண்ணுங்க எப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அந்த பொண்ணு அது போட்டுட்டானா அதே மாதிரி எனக்கும் வேணும்னு கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப சொசைட்டி. சோ எனிவேஸ், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாங்க, அவங்க சொல்ற விதத்திலேயே தெரியுது அவங்களுக்கு இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், ஏன் அதை பண்றாங்க, அண்ட் எவ்வளவு அழகா அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்றது அவங்க நம்ம கிட்ட பேசினதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ ரொம்ப நன்றி ஸ்வர்ணமால் ட்ரஸ்ட்ல இருந்து மூணு குழுக்களுமே வந்து நிறைய விஷயங்கள் நேர்களுக்காக சொன்னீங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம், ஏன்னா அதுதான் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கண்டிப்பா நேர்களே நீங்க செய்வீங்க இல்லையா, உங்களை நம்பிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், கைவிட்டுறாதீங்கப்பா. எனிவேஸ், ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்து எங்க நிலையத்துல இருந்து மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அண்ட் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நன்றிமா,
5: தேங்க்யூ மேடம்.
0: திருப்பி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை, பி குட் அண்ட் டூ குட் சொல்றது உங்க கீர்த்தனா. இது காசு மேல காசு, எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
2: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
2: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான், என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Peace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா will definitely not spoil the air.
5: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
4: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
6: You are all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக
7: MOP சமுதாய வானொலி 107.8.
8: மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான

0: கண்டிப்பா யோசிக்கணும். சுற்றுச்சூழல் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது ஆர்ஜே மது,
1: ஆர்ஜே கிருத்திகா,
2: ஆர்ஜே திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு.
3: மாசற்ற வாழ்வு.

0: இருக்காங்க, அதனால தான்.
1: ஓ அப்படியா? ஆனால் எல்லா கடைக்காரங்களும் இத கடைபிடிக்கிறாங்களா?
2: சரி வாங்க, நாம போய் கடைக்காரங்கிட்டே கேட்கலாமே.
3: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
4: வணக்கம் மேடம், என் பேர் யோகானந்தன் மேடம்.
3: நீங்க எத்தனை வருஷமா அரசன் காய்கறி கடையை நடத்திட்டு வர்றீங்க?
4: ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
3: உங்க கடையில பிளாஸ்டிக் கவர்ஸ் தரீங்களா?
4: ஆ தரேன் மேடம்.
3: கவர்மெண்ட் திட்டம் படி நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு சார்ஜ் பண்றீங்களா?
4: ஆமா மேடம், 1 ரூபாயில இருந்து 2 ரூபாய் சார்ஜ் பண்றேன் மேடம்.
3: நீங்க சார்ஜ் பண்றதுனால மக்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குறது குறைச்சிருக்காங்களா?
4: குறைச்சிருக்காங்க. எதனாலன்னா இப்போ அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் ரேட் வந்து ஹை ஆயிடுச்சு, அதனால் வீட்டில் வந்து பேக் சேர்த்துனோம். அதுவும் இல்லாமல் வந்து கவர்மெண்ட் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டாங்க, அந்த பேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மாடுலாம் சாவுது சாப்பிட்டு, அப்புறம் எரிக்கிறதுனால ஓசன் லேயர்ஸ்லாம் வந்து பாதிப்படையுது, அதனால் ஏர் பொல்யூஷன்ஸ் ஹெவியாக இருக்குது, அதனால் வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மேடம் வீட்டிலேருந்து பேக்கு.
3: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது தடுக்க நீங்கள் ஏதாவது முறையை கையாளுறீங்களா?
4: நான் எதுவும் பண்ணலை மேடம். கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவங்க தடை செஞ்சால் இது பண்ணலாம் மேடம், ஸ்டெப் நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம்.
3: தேங்க்யூ சார். வணக்கம் மேம், உங்கள் பேர் என்ன?
5: சிவகா மேடம்.
3: நீங்கள் எத்தனை வருஷமாக ஓம் சக்தி மளிகை கடை நடத்திட்டு வரீங்க?
5: 20 வருஷமா மேடம்.
3: உங்கள் கடையில் பிளாஸ்டிக் கவர்ஸ் தரீங்களா?
5: ஆ உபயோகப்படுத்துகிறோம்.
3: கவர்மெண்ட் திட்டப்படி நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறீங்களா?
5: சார்ஜ் பண்ணுறோம், 3 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் மேடம்.
3: நீங்கள் 3 ரூபாய் சார்ஜ் பண்ணுறதுனால மக்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குறது குறைச்சிருக்காங்களா?
5: குறைச்சிருக்காங்க மேடம். அது வெளியே எங்கன்னா ஆஃபீஸ் போகிறோங்க, வெளியே எங்கன்னா போயிட்டு வரோங்க, வந்து வாங்கிட்டு போங்க. இல்லை வீட்டிலேருந்து கவர் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க.
3: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது தடுக்க நீங்கள் ஏதாவது முறையை கையாளுறீங்களா?
5: அதெல்லாம் இல்லைங்க.
0: கேட்டிங்களா, அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கை நல்ல விளைவுகளை தான் ஏற்படுத்தியிருக்கு.
1: சரி, ஆனால் பிளாஸ்டிக் பைகளை கொடுக்காமையே விட்டுடலாமே.
2: அது கூட பண்ணலாம். இப்ப அந்த பைகளை தவிர நிறைய வந்திருக்கே மறு உபயோக பைகள் எல்லாம், அத கூட நாம யூஸ் பண்ணலாமே.
0: இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் மக்கவும் மக்காது, அதுக்கு மேலே இவங்க போய் எரிக்கவும் எரிக்கிறாங்க.
1: நீ வேற ஏன் கேக்குற? என் வீட்டு பக்கத்துல ஒரு நாள் பிளாஸ்டிக் எரிச்சாங்க பாரு.
2: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
1: எங்க ஏரியா முழுதும் ஒரே புகை, கொஞ்ச நேரத்துக்கு மூச்சே விட முடியல தெரியுமா?
0: ஓ, இத பற்றி நம்ம பொதுமக்களின் கருத்து என்ன? வாங்க போய் கேட்கலாம்.
3: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
6: என் பேர் வெங்கட்ராமனுங்க.
3: நீங்க எங்க இருக்கீங்க?
6: பெரம்பூர்ல இருக்கேன்.
3: பிளாஸ்டிக் கவர்ஸ் உபயோகப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா?
6: அது ரொம்ப தீமைங்க. அது யூஸ் பண்றதுனால
3: உபயோகப்படுத்துறதுனால என்ன தீமைகள் வருது?
6: அது உபயோகப்படுத்துறதுனால உபயோகப்படுத்திட்டு போட்டுறதுனால அது கொளுத்துறாங்க. கொளுத்துறதுனால வந்து நச்சு காற்று காற்றுல கலகுது, அதை சுவாசித்தா பெரியவர்களில் மூச்சு திணறல் வரும், ஆஸ்துமா வரும், அதுக்கப்புறம் வந்து நுரையீரல் பெருசாக பாதிக்கும், குழந்தைகளாம் நுரையீரல் பாதிப்பு. அது அப்படி கொளுத்தாத பூமியில் போட்டால் அது மக்காது. மக்காததுனால அது வந்து செடிக்கு உரமாகாது, மரத்துக்கு உரமாகாது, செடியெலாம் முளைக்காது. அதனால் விவசாய பெருமக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிப்பாங்க. மரத்துக்கு கிடைக்க வேண்டிய நீர் ஆதாரங்கள்லாம் மரத்துக்கு சரியான முறையில் சப்ளை செய்த மரம்லாம் கெட்டு போடும், அழிஞ்சு போடும், பட்டு போடும். அப்படியும் வந்து அது பூமியில் மக்காத அது கடலுக்கு போச்சுன்னா, தண்ணி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போச்சுன்னா, தண்ணி நீர்நிலையில் இருக்கிற மீனுங்க அது நச்சு தண்ணி ஆகி நீர்நிலையில் இருக்கிற மீனுங்களாம் செத்துடும். பெரும்பாலும் அது கால்நடைங்க குடிச்சதுன்னா கால்நடைங்க நோய் வரும். பூமிக்கடியில் அந்த நீர் வந்து போக குடிநீரும் நம்மளுக்கு பாதிப்பு வந்து அதை நம்ம குடித்தா நம்மளுக்கும் வந்து நிறைய பாதிப்புலாம் வரும். அதுதாங்க.
3: பிளாஸ்டிக்ஸ்னால வர பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
6: அதை முழுமையாக தடை செய்யணும், அரசாங்கம் தடை செய்யணும். அது தடை செஞ்சிட்டா பிளாஸ்டிக்கு சுத்தமாக யூஸ் பண்ணுறத வந்து தடுத்துட்டா பொல்யூஷனே இருக்காது. அதுக்கு மாற்று ஏற்பாடாக இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ஒரு ஸ்கீமு கொண்டு வந்துடுறாங்க. அது மக்கும் குப்பையை நம்ம போட்டால் மக்காது உரமாக தயாரிக்கிறாங்க. மக்காத குப்பைன்றது இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் மக்காத குப்பை, அதெல்லாம் எடுத்து அந்த சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அதை வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் இது பண்ணி அது ரோடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அந்த மாதிரியாக ஒரு ஸ்கீம்லாம் போட்டுருக்காங்க. அதை வந்து பொதுமக்கள் வந்து பெரும்பாலும் வந்து கவனிக்கணும். அதை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கவனித்து இப்போ அரசாங்கமே கொடுக்குற அந்த குப்பை தொட்டியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியாக நம்ம பிரித்து கொடுத்துடா, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்காக வந்து மேயர் கூட இப்போ கூட ஒரு தனியாக ஸ்கீம் போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக் வந்து 1 கிலோ கொடுத்தா இதுக்கு இவ்வளோ நாங்கள் பரிசு தரேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு பொதுமக்களாகி நம்மளாம் ஆதரவு கொடுத்தா தான் பிளாஸ்டிக்கை சுத்தமாக ஒழிக்க முடியும். அரசாங்கம் வந்து சொல்கிறத வந்து நம்ம பின்

0: பார்த்தோன்னா நம்ம பிளாஸ்டிக் ஒழிச்சிடலாம். அதுக்கு மாற்று ஏற்பாடாக வந்து நம்ம வந்து இப்போ துணியால் வந்த பையங்க, காகிதாவில் வந்த பையங்கள்லாம் யூஸ் பண்ணால் நல்லது.
1: நன்றி சார்.
0: தேங்க்யூ மேம்.
1: வணக்கம் மேம், உங்கள் பேர் என்ன?
2: என் பேர் பார்வதி மேடம்.
1: நீங்கள் எங்கே இருக்கீங்க?
2: நாங்கள் பெரம்பூரில் இருக்கிறோம் மேடம்.
1: பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: நல்லது இல்லை மேடம்.
1: பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன தீமைகள் வருது?
2: அது தெருவுக்கு மூளைக்கு மூளைக்கு அதை ஏறிக்கிறாங்க மேடம். அதை சுவாசிக்கிறதுனால டிபி, ஆஸ்துமா, மூச்சு திணறல் ஏற்படுது மேடம். ஏரி, குளம், குட்டை எல்லா இடத்துலையும் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் தான் இருக்கும் மேடம். அதுலேயும் தண்ணி தேங்குற தண்ணி ஆடு மாடு போய் குடிக்குது, அதனால் அந்த உயிரினங்களும் பாதிக்குது மேடம். பிளாஸ்டிக்னால தீங்கு தான் மேடம்.
1: பிளாஸ்டிக் கவர்ஸ்னால வர பொல்யூஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க?
2: கவர்மெண்ட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க மேடம். அதுவும் மேலும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை முழுமையாக கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும் மேடம்.
1: தேங்க்யூ மேம். இதற்கான தீர்வுகளை இப்போ இங்கே பார்க்கலாம் வாங்க.
3: கடைகளுக்கு செல்லும்போது துணிப்பைகளையோ ஜூட் பைகளையோ வீட்டிலிருந்து எடுத்து செல்ல வேண்டும்.
4: கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் பைகளை கொடுப்பதை தவிர்த்து மற்ற பைகளை உபயோகப்படுத்தலாம்.
3: புதுவிதமான டீக்ரேடபிள் பிளாஸ்டிக், அதாவது அக்கும் பிளாஸ்டிக்கை உபயோகிக்கலாம்.
4: பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதை தவிர்த்து அதை மறுசுழற்சி செய்யலாம். இம்முறைகளை எல்லாம் கடைபிடித்தாலே சுற்றுச்சூழலை காக்கலாம். நன்றி.
5: இந்நிகழ்ச்சி மூலமா நாங்க உங்களுக்கு இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும் சிறிய தகவல், ஒரு பிளாஸ்டிக் மக்க 200 வருஷம் ஆகுமா? இதற்கு தீர்வுதான் என்ன? அது நம்ம வீட்லயே இருக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வீட்டுல வேஸ்ட் பேப்பர் இருந்தா அதுல இருந்தே நீங்க ஒரு பை செஞ்சுக்கலாம். இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இது மூலமா பிளாஸ்டிக்கையும் தவிர்க்கலாம், நம்ம சுற்றுச்சூழலையும் காக்கலாம். நன்றி.
3: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
4: ஆர்ஜே கிருத்திகா, ஆர்ஜே மது. இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது RJ மது,
2: RJ கிருத்திகா,
3: RJ திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு.

0: ആലോചിക്കണം.
1: ഇത് എം ഒ പി സമുദായ വാനൊലി 107.8.
2: எவ்வளவு நேரம் ஆச்சு, மது இன்னும் வரவே இல்ல.
3: இதோ வந்துட்டா பாரு. ஏன் மது இவ்வளவு லேட்டு?
4: அது ஒண்ணும் இல்லப்பா, வர வழியில மர வெட்டிட்டு இருந்தாங்களா, அதான் சுத்திட்டு வந்தேன்.
2: ஆமா, நான் கேக்கணும்னு நினைச்சேன், இந்த மரத்தெல்லாம் எதுக்கு வெட்டுறாங்க?
3: எதுக்கா இருக்கும், சாலைய கட்டு பண்ணி அந்த மாதிரி எதுக்காவது இருக்கும்.
4: வெட்டுறதுக்கு காரணம் நிறைய இருக்கலாம், ஆனா விளைவு மோசம் தானே.
3: இத கேட்ட எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய மரம் இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப சத்தம் வந்ததேன்னு வெளில போய் பார்த்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு. ஏன் வெட்டுறீங்க நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு, இந்த மரம் எதுக்கும் உபயோகப்படாம தானே இருக்கு, நானாவது எதுக்காவது உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறாருப்பா.
2: அப்புறம் என்னாச்சு, நீ என்ன பண்ண?
3: விடுவேனா? நான் எனக்கு வந்தது பாரு கோவம், சண்டை போட்டு அதை வெட்ட கூடாதுன்னு சொல்லி வெட்டாம வச்சிட்டேன். அத
4: சரியாதான் பண்ணேன். இனி வேற, எங்க பாட்டி வீட்டுல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. அந்த மரத்து மேல நிறைய கிளிகள் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிட்டாங்கப்பா. பா, சே, அவங்க வீட்டை பார்த்துட்டு அந்த பறவைக வீட்டெல்லாம் எடுத்துட்டாங்க பாத்தியா.
2: ஐயோ பாவம், இப்ப நம்ம கிளி குருவி எல்லாம் புத்தகத்துலதான் பாக்கணும் போல இருக்கு.
3: இதுக்கு ஒரே தீர்வு தான், அவங்க வீட்டை நம்ம கட்டி தர வேண்டியதுதான்.
4: நாம குருவி வீடு கட்டுறதா, என்ன சொல்ற?
3: அதான்ப்பா, மரத்தை நிறைய நடணும்.
2: அப்படி சொல்லு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நடிகர் விவேக் இருக்காருல்ல, அவரு 1500 மரம் மேல நட்டு இருக்காராம். இதெல்லாம் அவரு நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சொல்லிதான் பண்ணாருன்னு ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க, தெரியுமா?
4: இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு.
3: அதோட மரம் இருந்தா தான் நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜன் அளவு சரியா இருக்கும், இல்லைனா கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கும்.
4: ஆமா, அதனால நிறைய சுவாச பிரச்சனைகள் கூட வரும்.
2: கார்பன் டை ஆக்சைட மரங்கள் சுவாசிச்சுட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை வெளியேற்றும். அதனால மரங்கள் இப்ப இல்லனா எவ்வளவு பிரச்சனை. அதான்ப்பா, நம்ம அவங்கள நம்பி, அவங்க நம்மள நம்பி.
3: நம்ம இவ்ளோ பேசிட்டோமே, இந்த பிரச்சனைக்கு மக்களோட கருத்து என்ன? வாங்க அவங்களே போய் கேட்கலாம்.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: என் பேர் சஞ்சுஸ்ரீ.
5: சரி, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
6: நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன், பிகாம் கரஸ்ல பண்ணிட்டு இருக்கேன்.
5: நீங்க எங்க இருக்கீங்க?
6: பல்லாவரம்ல இருக்கேன்.
5: நீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க?
6: நான் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன்.
5: சரி, நீங்க இந்த பிளான்டேஷன்ன்றதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க உங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல?
6: பிளான்டேஷன் பார்த்தா வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸா நாங்க அதை கன்சிடர் பண்றோம். ஓனர்ஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி பிளான்டிங் நடக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நாங்க பிளான் பண்ணி அது ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு இருக்கு.
5: அப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ்னால் எப்படி பண்ணுறீங்க?
6: மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அண்ட் அவங்க டெய்லி வாட்டரிங் அந்த பிளான்ட் கூடானதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. அண்ட் எப்பப்போ டைம் கிடைக்குதோ ஓனர்ஸ் போயிட்டு வாட்டர் பண்ணி நல்ல ஒரு ஷேடட் ஏரியா பார்க்கலாம் நீங்கள் ஃப்ளாட்ஸில் வந்தால். அண்ட் ஒரு நல்ல ஷெல்டர் கிடைக்கும் எல்லாத்துக்குமே, வெயிலில் போகாமல் உள்ளே பார்த்தா நிறைய ஷெல்டர் கிடைக்கும்.
5: சரி, நீங்கள் இதை ஓனர்ஸ் அசோசியேஷன் மூலமாக தான் எல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை இண்டிவிஜுவலாக பிளான்ட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க?
6: இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தா 600-650 ஹவுசஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் பர் ஹெட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தா கூட வந்துட்டு ஓவரால் இன்ன வரைக்கும் ஒரு 550 பிளான்ட்ஸ் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் வந்து ஓனர்ஸ்லேருந்து தான். டெய்லி மெயின்டெனன்ஸ் நடக்கும். அண்ட் பர் ஹெட் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ, மந்த்லி எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி இந்த பிளான்ஸுக்குன்னே தனியாக கலெக்ட் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 2-3 பிளான்ஸ் ஆச்சு பிளான் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு எய்மாக கூட எடுத்துக்கலாம்.
5: வணக்கம். உங்கள் பேர் என்ன?
7: வணக்கம். என் பேர் பிரபா.
5: நீங்கள் என்ன பண்ணிட்டு
7: இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்.
5: நீங்கள் எங்கே இருக்கீங்க?
7: பல்லாவரத்தில் இருக்கேன்.
5: எத்தனை வருஷமாக பல்லாவரத்தில் இருக்கீங்க?
7: 10 இயர்ஸாக இங்கே தான் இருக்கோம்.
5: சரி, இந்த மரங்கள் மரம் செடிலாம் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா 10 வருஷமா?
7: எங்கள் வீட்டில் 10 வருஷமாக மரங்கள்லாம் வளர்த்துட்டு தான் இருக்கோம்.
5: அதுக்கு நீங்கள் அதனால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா?
7: நல்லா நனல் இருக்குது, காற்றோட்டம் நல்லா இருக்குது, வீடு நல்லா கூலாக இருக்குது.
5: அப்புறம் உங்கள் நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க? மரம்
7: மந்த்லி ஒன்ஸ் யாராவது ஒரு ஆள் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்போம்.
5: மற்றபடி இந்த தண்ணி ஊற்றுறது அதெல்லாம்
7: அது டெய்லி ஊற்ற ஆரம்பிச்சிடும்.
5: சரி, நீங்கள் அதை
0: பொல்யூட் பண்ணாமல் இருக்காவ, அதாவது ரோட்லேருந்து வர டஸ்ட் எல்லாம் அதில் தான் வருதா இல்லைன்னா உள்ளே இருக்கா அவங்க வீடு?
7: வீடு கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது, ஆனால் பொல்யூட் ஆக தான் செய்யுது. சுற்றி வீடு இருக்கிறதுனால அதிகமாக காய் எதுவும்
0: வெயிலாம் வர,
7: வெயில் கம்மியாக இருக்கிறதுனால காயெல்லாம் வரமாட்டேங்குது.
0: சரி,
7: அது நல்லா இருக்குது.
4: இந்த பிரச்சனைகளுக்கான சில தீர்வுகள் இங்கே.
8: மரங்களை வெட்ட வேண்டாம்.
3: அப்படியே மரம் வெட்டும் சூழ்நிலை வந்தாலும் ஒரு மரம் வெட்டிய இடத்தில் 10 மரங்களை நடவும். நன்றி.
4: இந்நிகழ்ச்சி மூலம் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் சிறிய தகவல், 1 ஏக்கர் மரங்கள் 1 வருடத்திற்கான கார்பன் டை ஆக்சைடை நீக்கும். எனவே மக்களே, வாங்கள் மரங்களை நடுவோம், உலகை காப்போம். நன்றி.
8: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
3: ஆர்ஜே கிருத்திகா,
4: ஆர்ஜே மது.
3: இது MOP சமுதாய வானொலி 107.8.

0: 97.8. வணக்கம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இருந்து பேசுறோம். இன்னைக்கு நாங்க பேச போற தலைப்பு இயற்கையும் நாமும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறவங்க யாருன்னா, நான் மதுவந்தி, ரோஹிணி, சுபஸ்ரீ, சண்முக பிரியா மற்றும் சுமதி. இயற்கை தான் நம்மளுக்கு எல்லாமே. அந்த காலத்துல எல்லாம் இயற்கை, அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. பண்ணதுனால தான் இன்னமும் ஹெல்த்தியா இருந்தாங்க. அது நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிலாம் 90 to 100 வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியா, ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து தலைக்கு வந்து ஷாம்போ சீக்காலம் போடுறதே இல்ல, களிமண தான் போட்டுட்டு இருந்தாங்க. உடம்புக்குள்ள களிமண தான் போட்டுட்டு இருந்தாங்க. வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் பல்லுலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தது. அந்த காலத்துல சுகர் கூட வந்தது இல்ல, ஏன்னா அவங்க வேப்பங் இலைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சரி, அந்த காலத்துல இருந்தவங்கள இப்ப பாத்துட்டோம். இப்போ இந்த காலத்துல இருக்க பெண்களை, ஆண்கள் மற்றும் எல்லாரையும் இப்ப பாக்கலாம்.
1: இப்ப இருக்கிற பெண்கள் ஆண்கள் பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறையாவது அழகு நிலையம் போறாங்க. 3 அழகு நிலையம் போகாம இருந்தாங்கன்னா அடையாளமே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்புறம் இப்ப இருக்கிற பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஏதேதோ முகத்துல ட்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு பூசிக்கிறாங்க. வெளி தோற்றத்தை அழகா காமிக்க வெளிநாட்டு பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க. அதாவது லிப் கிளாஸ், பாடி லோஷன், ஷாம்பூ, இன்னும் நிறைய லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் யோசிக்கிறோமா, அது நம்மளுக்கு நல்லதா இல்லையான்னு? இயற்கையாவே நிறைய பொருட்கள் இருக்கு நம்மள நல்லா பராமரிக்க, அதுல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. இப்ப நம்ம காஸ்மெட்டிக்ஸ் பதிலா எந்த பொருள் நம்மளுக்கு இயற்கையா கிடைக்குதுன்னு பாக்கலாம். இத பத்தி நாங்க மக்கள் கிட்ட கேட்ட போது அவங்க சொன்ன கருத்தை இப்ப கேட்கலாம்.
2: வணக்கம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கோம். உங்க பேர் என்ன? உங்க தினசரி வாழ்க்கையில இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை எப்படி யூஸ் பண்றீங்க?
3: நம்ம வந்துட்டு வெளியில வாங்குற மை வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறோம். ஆனா அதுல வந்துட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. தட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு ஐஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வந்துட்டு வீட்லயே மை தயாரிச்சு நம்ம யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும், எந்த டேமேஜும் ஆகாது, கண் என்னைக்குமே அழகா இருக்கும். ஸோ வந்து நம்ம வீட்டுல மை தயாரிக்கிறதுக்கு 2 செங்கலை வச்சு அடுப்பு மாதிரி, பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு மாதிரி 2 செங்கலை வச்சிடணும். அதுக்கு நடுவில் ஒரு விளக்கு, அந்த விளக்குல எண்ணெய் போட்டு ஒரு போட்டுக்கணும். அதுக்கு திரியா வந்துட்டு கரிசனாங்கண்ணி கீரையை வந்துட்டு சாறு எடுத்து அந்த துணியை வந்துட்டு அந்த சாறுல முக்கி அதை திரியா ஆக்கி அந்த விளக்குல போட்டு எரிய வச்சிடணும். அந்த ஃப்ளேமுக்கு மேலே ஒரு குட்டி பாத்திரத்தில் கரிசனாங்கண்ணி சாறை வந்து தேய்ச்சிட்டு அந்த ஃப்ளேம் மேல வச்சுட்டு அந்த நிழல் அதுக்கு வந்துட்டு காத்துப்பட்டு அந்த ஃப்ளேம் ஆடாத மாதிரி ஒரு மூலையில வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா அந்த அந்த பாத்திரத்துல மை வந்து அப்படியே நல்லா உறைஞ்சு போயிருக்கும். அதை எடுத்து நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
2: மக்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க?
3: இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. ரொம்ப நாளும் வாழலாம், எந்த குறையும் இல்லாம.
2: உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி.
4: வணக்கம், நாங்க வந்து எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்க பேர் என்ன?
5: என் பேர் நிஷாந்தினி.
4: நீங்க உங்க வீட்டுல வந்து நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
5: நான் யூஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, பசங்க வந்து சின்ன வயசுல நிறைய ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட்ஸ் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்பாங்க. பெற்றோர்கள் வந்து சரி ஓகே, பசங்க அழக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சிருவாங்க. இதனால பசங்களுக்கு நாளடைவில் வந்து சளி கபம் எல்லாம் கட்ட தொடங்கிடுது. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வாட்டியும் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் வந்து அந்த மெடிசன்ஸ் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. இதனால பசங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் வரும். இதுக்கு பதில் நம்ம வீட்டுல வந்து தூதுவாலை இலை இருக்கு, அதை ஒரு 2-3 இலை மட்டும் எடுத்துட்டு அதை ரசமாக்கி பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதனால வந்து அவங்களோட கோல்டும் சரியாயிடும், கபம் வந்து நெஞ்சில நிக்காது, 2 நாள்ல அவங்களுக்கு சரியாயிடும்.
4: நீங்க மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பத்தி?
5: நம்ம வந்து இப்பெல்லாம் ரோஸ் செடி வளர்க்கணும், மல்லிப்பூ வளர்க்கணும் தான் ஆசைப்படுறாங்களே தவிர அதனால நம்மளுக்கு அவ்வளவா பயன் கிடையாது. தலையில வெப்பம் மறுநாளே வாடி போயிடும். ஆனா இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு நாளுக்கு நாள் என்ன வியாதி வருதுன்னே தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல வச்சிருக்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு நம்மளோட வியாதியை வந்து சரி பண்ற அளவுக்கு உதவும். அதனால நம்ம இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வீட்டுல வளர்க்கறது ரொம்ப நன்றி. அதை வந்து பயன்படுத்துறது அதை விட ரொம்ப நல்லது.
4: ரொம்ப நன்றிங்க.
6: வணக்கம், நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியிலிருந்து வந்திருக்கோம். உங்க பேரு?
7: பிரியா.
6: நீங்க தினசரி வாழ்க்கையில ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா?
7: ஆமா, பயன்படுத்த.
6: எப்படி யூஸ் பண்றீங்க?
7: இப்போ வந்து இப்போ வேக்ஸ் எல்லாம் வெளியில கடையில போய் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம வீட்லயே வந்து வெள்ளம் அதை வந்து தண்ணியில வந்து கரைச்சின்னு திக்கா பேஸ்ட் ஆகிற வரையும் சூடலே காமிச்சுட்டு இருக்கோம். அதுல அப்புறம் எலுமிச்சப்பழம் புளியணும். எலுமிச்சப்பழம் எதுக்குன்னா நல்ல ப்ளீச்சிங் எஃபெக்ட் தரும், அதனால எலுமிச்சப்பழம். ரெண்டுத்தையும் பிழிஞ்சு கையில அப்ளை பண்ணிட்டு துணியால ரிமூவ் பண்ணா வேக்சிங் ப்ராடக்டா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
6: மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?
7: நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்மளோட உணவுல எல்லா வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ணாம நம்ம தேவையில்லாம வேற என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது அது பாதிப்பு தான். அதனால ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது நல்லது.
6: நன்றி. வணக்கம், நாங்க எம்ஓபி வானொலியில இருந்து வரோம். உங்க பேர் என்ன?
8: என் பேர் பிரதிபா.
6: நீங்க தினசரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா உங்க வீட்டுல?
8: யூஸ் பண்றேன்.
6: எப்படி யூஸ் பண்றீங்க சொல்ல முடியுமா?
8: டிப்ஸா கொடுக்கணுமா
6: சொல்லுங்க.
8: முதல்ல எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியா எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், முகத்துக்கு போடுற மஞ்சள், எக்கோட ஒயிட், அப்புறம் லெமன் வந்து 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் பேக்கா போடணும். இது வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி, நம்ம ஆர்டிபிஷியல் ஸ்க்ரப்பர் மாதிரி, இது வந்து நேச்சுரலா ஸ்க்ரப்பர் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்து வார்ம் வாட்டர்ல கழுவிட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கும்.
5: வணக்கம், நாங்க எம்ஓபி வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேர் என்ன?
8: என் பேர் ஸ்ருதி.
5: டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஓட ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா?
8: இந்த நம்ம டெய்லி வெயில்ல போறதுனால வர டான் ரிமூவலுக்கு டெய்லி போடுற மாதிரி ஒரு டிப் சொல்றேன்.
5: சொல்லுங்க.
8: 1 டீஸ்பூன் ஆஃப் ஹனி வித் 1 டீஸ்பூன் ஆஃப் லெமன், 1 டீஸ்பூன் தேனோ 1 டீஸ்பூன் லெமனியோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் போட்டீங்கன்னா அந்த டேன்லாம், உங்களுக்கு டெய்லி ஆகிற டேன்லாம் கண்டிப்பா ரிமூவ் ஆயிரும். ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால நீங்க அதை டெய்லி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.
5: நன்றி. இதுவரைக்கும் நம்ம மக்கள் கிட்ட கேட்ட அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப உதவியா இருந்தது இல்லையா? இப்ப வந்து நீங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச இயற்கை மருத்துவத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். மேற்கொண்டு நாங்க எங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். பாடி லோஷனுக்கு பதிலா நம்ம தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்தலாம். அது நம்ம சருமத்துல சுருக்கங்கள் அப்புறம் வரவரப்பு வராம தடுக்கும். வெயில் காலத்துல இந்த தேங்காய் எண்ணெயை பூசிக்கிட்டு நம்ம வெளில போனா இது ரொம்ப உதவியா இருக்கும்.
9: இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல்ல தூசி வெயில் அதனால எல்லாருக்கும் பருதா வருது. 10 கிரீம் போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் பூண்டு எடுத்து அதோட தோலை உரிச்சு வெறும் பூண்ட பரு இருக்கிற இடத்துல தடவுங்க. இல்லனா சந்தனத்தோட கொஞ்சம் பாதாம் எண்ணெய் போட்டு முகத்துல மெதுவா மசாஜ் பண்ணுங்க. இத 2 மாசம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் உணர முடியும்.
6: நம்ம சிரிக்கிறத அழகாக்குறதே நம்ம உதடுதாங்க. அதனால நம்ம உதட்ட நம்ம நல்லா பாத்துக்கணும். மாதுளப்பழ விதைய அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. காலையில வெளியே போகும் போது இத உங்க உதட்டல தடவிட்டு போனீங்கன்னா வெடிப்பு வராது.
10: ஹேர்டேக்கு பதிலா மருதாணி பவுடர் போடலாம். அதுல எள்ளு எண்ணெய் கருவேப்பிலோட கலக்கிட்டு போடலாம். இல்லனா மருதாணி பவுடர் கூட எலுமிச்சச்சாறு அப்புறம் கொஞ்சம் தயிர் போட்டு கலக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இது நரைமுடியை மறைக்க உதவும். இப்ப பாத்தீங்கன்னா டைனால நிறைய ப்ராப்ளம் வருதுங்க, கேன்சர் கூட வருது. அதனால மருதாணி பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பானது, நல்லதும் கூட.
5: எங்களுக்கு தெரிஞ்சதை இப்ப நாங்க பகிர்ந்துக்கிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இதையே நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுற மாதிரி உதவணும். இதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இயற்கையான வாழ்வே இனிமையான வாழ்வு. நன்றி, வணக்கம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: புள்ளி எட்டு. நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் பவித்ரா.
1: நான் சுனிதா.
0: சுனிதா அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள வந்ததே லேட்டா. நான் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க. சொல்லு சுனி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம், அண்ட் அதுக்கு முன்னாடி எதனால லேட்டா வந்த அப்படின்றத சொல்லு.
1: அதுதான் நானும் சொல்ல வந்தேன். எதை பத்தி பேச போறோங்கிறத நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நானும் எப்படியாவது இன்னைக்கு ஷோக்கு டைமுக்கு வந்துடணும்னு சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பினம் பவி. வண்டி எடுத்துட்டு அப்படியே மெயின் ரோட்ல வரேன் பாரு, ஒரே டிராபிக். இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல. சரி ஓகே, மெயின் ரோட் செட் ஆகாது, நம்ம வந்துட்டு சந்து வழி சன் சந்தா புந்து வந்துடலாம்னு சொல்லி சந்துக்குள்ள புகுந்தா குப்பை, ரோடு, கல், மண், ஐயோ செம கடுப்பாய். திரும்ப அங்கிருந்து குதிச்சு குதிச்சு ஒவ்வொரு வாட்டி ஹிமாலயால ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒன்றும் சரி, நமக்கு செட் ஆகாது, டிராஃபிக்கே பெட்டர்னு சொல்லி திரும்ப டிராஃபிக்கே வந்துட்டேன். அங்கே வந்து அந்த கூட்டத்தில் அப்படியே என்ன சொல்கிறது, நசிங்கி பிசிங்கி பிசிங்கி பிசிங்கி. உனக்கு தான் தெரியுமே, வந்து சேர்த்துக்குள்ள இவ்வளோ லேட் ஆகிடுச்சு.
0: மெயின் ரோடில் வந்து டிராஃபிக்காக இருந்தது. ஸோ சந்தில் வந்து எப்படியாவது ஷார்ட்கட்டில் வந்துடலான்னு பார்த்தா அங்கே குப்பை. ஸோ வர முடியல, திருப்பி மெயின் ரோட்லேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற.
1: எனக்கு சமைக்க சுத்தமா தெரியாது, அதே மாதிரி கத்துக்கிற ஐடியாவும் இல்ல. அதனால நெக்ஸ்ட்
0: மியூசிக்.
1: மியூசிக் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான், ஆனா கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு போர் அடிச்சிடுச்சு.
0: இன்னைக்கு மூட் இல்லன்ற நீ.
1: அதே தான் அடுத்தது.
0: பியூட்டி டிப்.
1: பியூட்டி டிப்ஸ் ஆக்சுவலி அழகுக்கு எதுக்குமா அழகு.
0: ஒரு நிமிஷம் நிறுத்து. நீ ஏதோ உன் மனசுல பயங்கர ஐடியாவோட வந்துட்ட, இதை தான் பேசணும்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லி நீ சொல்லாம இதா அதான்னு சொல்லி என்ன வேற கேக்குற. நான் எது சொன்னாலும் அது வேணா வேணான்னு வேற சொல்ற.
1: ஏய், நீ சொன்னது கரெக்ட் தான், நான் எதை பத்தி பேச போறேன்னு ஃபிக்ஸ் ஆகி தான் வந்தேன். ஆக்சுவலி அதுக்கு லீட் கூட நான் வந்த உடனே கொடுத்துட்டேன், நீ கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன்.
0: ரோடு.
1: ரோடா?
0: சந்த தெரு.
1: சந்த தெருவை பத்தி என்னத்த பேசுறது, அதுவும் இல்ல.
0: டிராபிக்.
1: டிராபிக் இல்ல.
0: பொல்யூஷன்.
1: என்ன நீ, நான் ஒரு வேர்ட் அண்டர்லைன் பண்ணி சொன்னேன்.
0: எவ்வளவு நேரம் நான் எது கேட்டாலும் வேணா வேணான்னு சொன்னேன். நீ எதை பத்தி இன்னைக்கு பேச வந்த அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு நம்ம வேஸ்டேஜ், கார்பேஜ்.
1: எக்ஸாக்ட்லி பவி, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் காத்து இருக்கோ இல்லையோ, எங்க பார்த்தாலும் குப்பை இருக்கு.
0: ஓகே, அண்ட் கார்பேஜ்ல நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேச போறோம்?
1: எனக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பேசுறோம் அப்படிங்கறத விட, இந்தியாவில கார்பேஜ் வந்துட்டு எந்தெந்த விதத்துல அவங்க இது பண்றதுக்காக ட்ரை பண்ண, ஐ மீன் கிளீன் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ்க்கு புரியற மாதிரி பேசினா என்ன?
0: கண்டிப்பா பேசலாம். அண்ட் நீ சொல்ல சுனியா, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போனேன்னு வச்சுக்கோயேன், நீ ஏதாவது கொஞ்சமா ஏதாவது வேஸ்ட் எல்லாம் கீழே ரோட்லயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போட்டோம்னா உனக்கு அங்க வந்து ஸ்பாட் ஃபைன் எல்லாம் போடுவாங்க. அண்ட் இந்தியால எதனால நம்மளால அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, அதாவது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல?
1: எனக்கு என்ன தோணுதுன்னா, மைட் பி பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன். நம்மளோட ஜனத்தொகை இவ்வளோ இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், ஃபைன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இடிக்கிற விஷயம்தான். சரி, மற்ற எல்லா கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். எங்கே ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸோட எக்ஸாம்பிள் சொல்லேன் பார்க்கலாம்.
0: அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் முக்கியமாக ஜப்பான் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தேன்னா, நீ அந்த ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் அந்த கண்ட்ரி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் W2E and E2E from waste அப்படினு கூட சொல்வாங்க.
1: sorry repeat it again.
0: அதாவது waste to energy, energy from waste அப்படினு சொல்வாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இதில இருந்து நம்ம வந்து நிறைய விஷயத்துல இருந்து காசு எல்லாம் சம்பாதிக்கிறோம்ல, அண்ட் குப்பையில இருந்து கூட அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி, சோ அது மூலமா கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு,
1: அதாவது குப்பையிலேயே சம்பாதிக்கிறாங்க.
0: கண்டிப்பா. அண்ட் ஜப்பான் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கு. அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தனா என்வாக் அப்படின ஒரு சிஸ்டம் இருக்கு. அண்ட் இதை வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இதை பத்தி உனக்கு தெரியுமா? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இதை கூட நம்ம இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது, அதாவது தாய்பாய் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஹோல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எவ்வளோ குப்பை போடுறாங்களோ அந்த குப்பை வந்து அதுக்கு ஒரு நம்ம வெயிட் போட்டு எடுப்பாங்கல்ல இங்கே குப்பைலாம், ஸோ அந்த மாதிரி வெயிட் போட்டு நீ எவ்வளோ குப்பை போடுறியோ அவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு.
1: அதாவது பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி,
0: பேப்பர் எடைக்கு போடுற மாதிரி பேப்பர்காரன் உனக்கு காசு கொடுப்பான், ஆனால் நீ குப்பை போட்டனா நீ தான் கவர்மெண்ட்க்கு பே பண்ணணும்.
1: நினைக்கிறேன்
0: அது மட்டும் இல்லாம இந்த தாய்பாய் கண்ட்ரில ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர குப்பலா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இதை பண்ண உடனே நிறைய எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து இப்போ ஒரு 10 மடங்குனா அது அப்படியே வந்து ஒரு 1 மடங்கு 1% 100% இருந்து அப்படியே ஒரு 1-2% வரைக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க.
1: வெரி குட். வேற கண்ட்ரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா?
0: நிறைய கண்ட்ரி இருக்கு, ஆனா நம்ம ஊரை பத்தி
1: அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்தியாவில என்ன பண்ணாங்க அதை சொல்லு.
0: இந்தியாவில வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப குட்டியான டிஸ்ட்ரிக்ட், ஒரு 60-70,000 பாப்புலேஷன் தான் அந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அண்ட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு
1: எனக்கு
0: ஒருத்தங்க யாரு அப்படி நீ ஏதாவது ஒரு கெஸ்ட் வச்சிருப்பியே?
1: ஆமா, இது பாரு, சிஎம் பிரசிடென்ட் அந்த மாதிரினா கூட என்னோட கெஸ் ஒருவேளை இதாகும்.
0: வந்து ரொம்ப பேசுற, அதனால நானே டைரக்டா சொல்லிடுறேன். மீரா வந்து நம்ம கூட பேச போறாங்க.
1: மீராவா? சரி, இன்னமும் பெரிய இன்ட்ரோ எல்லாம் கொடுத்திய. மீரா என்ன அந்த ப்ராஜெக்ட் அவங்கதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா?
0: அப்படி சொல்ல முடியாது. ஸோ ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் முடிக்கிறது யார்கிட்ட இருக்கு?
1: யார்கிட்ட இருக்கு?
0: ஸோ நாமக்கல்ல இந்த 60-70,000 பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால, ஸோ அதுல
1: ஓகே ஓகே ஓகே ஓகே நான் கண்டுபிடிச்சினேன். அப்ப அந்த 60-70,000 மக்கள் ஒரு நபர் வராங்க.
0: ஆமா, அவங்களோட அந்த 60,000-70,000 நபர்களோட ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்க வந்து எப்படி அவங்க வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க, அண்ட் இந்த சிஸ்டம் வந்து அவங்க ஊர்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு,
1: இந்த சிஸ்டம் அங்க நடக்கும்போது அவங்க நேரடியா பாத்துருக்காங்க போல இருக்கு.
0: நேரடியா பாத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு இவங்களும் ஒரு
1: பேசாத நீ அவங்களை கூப்பிட்டு
0: கூப்பிடலாம். அண்ட் சுனிதா, ரொம்ப நேரமா யார் மீரா மீரா கேட்டியே, இவங்க தான் மீரா. அண்ட் மீரா இவங்க தான் சுனிதா.
1: ஹாய் மீரா.
2: ஹாய் சுனிதா.
1: சொல்லுங்க, நீங்க நாமக்கல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப அங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இந்த இது ப்ராஜெக்ட் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க பாத்துட்டு இருந்தீங்க, நீங்க அங்க இருந்தீங்க இல்லையா?
2: நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்பே அங்க இல்ல, பட் இது சக்சஸ்ஃபுல்லா போறத நான் தினம் தினம் பாத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப ப்ரௌடா சொல்லுவேன், நாமக்கல் நம்ம இந்தியாவே நாமக்கல் தான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்குது. இங்க இருந்தா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கேரி ஓவர் ஆகி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
1: இது இதுன்னு சொல்றீங்க, எனக்கு எதுனே தெரியாது. ஸோ வில் யூ பிளீஸ் எக்ஸ்பிளைன் அஸ் வாட் இஸ் இட், என்ன அந்த ப்ராஜெக்ட்?
2: அது அது ஒரு பெரிய இது, நிறைய பண்ணியிருக்காங்க சொல்ல போனா. அதனாலதான்
1: ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க.
2: கண்டிப்பா. இது ஆக்சுவலி முதல்ல தொடங்கி வச்சது அந்த ஊரோட கலெக்டர், அதாவது நாமக்கல் கலெக்டர் தான் இந்த ப்ராஜெக்டையே எம்பசைஸ் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கிறது காரணமா இருந்தாரு.
0: ஓகே. அண்ட் இதுல வந்து நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அண்ட் யாரெல்லாம் இதுல வந்து
2: கண்டிப்பா எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுமே ஒருத்தங்களால தனியா செஞ்சு முடிக்கிறது அது ரொம்ப கஷ்டம், நிறைய ஹெல்ப் தேவை. இந்த ப்ராஜெக்டுக்காக மெயின் ஹெல்ப் பண்ணவங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், அங்க இருக்கிற ஆபிசர்ஸ் எல்லாம், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த மாதிரி விமன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்கள, அப்புறம் ஸ்கூல்ஸ், இந்த மார்க்கெட் அசோசியேஷன், இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், லைக் யாரெல்லாம் வேஸ்ட் உருவாகிறதுக்கு மெயினாக காரணமாக இருக்காங்களோ அதில் அவங்களாதான் இந்த மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்
0: எல்லாத்துக்கும் மேலே அங்கே பப்ளிக் அவங்களோட
2: எவ்வளோதான் நம்ம ரூல்ஸ் போட்டாலும் அது ஒருத்தங்க ஃபாலோ பண்ணணுமே.
0: அதுதான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பப்ளிக் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்.
2: ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அது ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப லீனியன்ட்டாகவும் இல்லை, அது எம்ஃபசைஸ் பண்ணுறப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. நான் எப்படின்னு சொல்றேன், ஸ்ட்ராங்கா பண்ணனால்தான் உங்களுக்கு போக போக அது ஃபாலோ பண்ற மாதிரியே போயிருச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பனிஷ்மெண்ட்ஸ்ல கூட அவ்வளோ இத மீறினா சிவியரா இருந்துச்சு அந்த மாதிரி. இப்போ அதை விட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுறேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி எல்லாம் போகுது, அதுக்கு என்னெல்லாம் இது பண்ணாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ரொம்ப நல்ல சிஸ்டம் என்னன்னா 24 hours கிளீனிங். அதாவது யூஸ்வலா லைக் ஸ்வீட் பண்றது யாருனாலும் மார்னிங் வந்து கொஞ்ச நாள் ஸ்வீட் பண்ணுவாங்க, நைட் பண்ணுவாங்க, அது யூஸ்வலா இருக்காது. ஆனா இங்க மட்டும் நாமக்கல்ல மட்டும் இந்த ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ரோட்ஸ் அந்த ஏரியாஸ் எல்லாம் 24 hours கிளீன் பண்ணாங்க. அதாவது நைட் டைம்ல கூட வந்து ஸ்வீட் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: அப்புறம்
2: அதனாலே லைக் உங்களுக்கு அந்த ஃபுல் டைம் என்விரான்மெண்ட் கிளீனாகவே இருந்துச்சு, நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட்லி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 கார்பேஜ் பின்ஸ் வச்சாங்க. ஒன்று அதாவது ஆர்கானிக் வேஸ்ட் போடுறது, அதாவது நம்மளோட இந்த வெஜிடபிள் ஸ்கின்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண முடியும், அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட். அதே மாதிரி இன்னொரு அந்த குப்பை தொட்டியில் ரெண்டு பேர் பங்கு சொன்னால அந்த இன்னொன்னு வந்து இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாம் அழிக்கவே முடியாது.
0: ஆமா,
2: அதுல என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அதை யூஸ் பண்ணாங்க.
0: அதாவது புது பிளாஸ்டிக் ப்ராடக்ட்,
2: பிளாஸ்டிக் ப்ராடக்ட் எக்ஸாக்ட்லி. சோ என்விரான்மெண்ட் கெடுதலும் அதனால அதெல்லாம் புதைச்சா ரொம்ப கெடுதல் வரும், ஆக்சுவலி அது சாயிலே கெடுக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது சயின்டிபிக். இது இதனாலே நிறைய ஊர்ல அந்த பிளான்ட்ஸே முளைக்காம அந்த மாதிரி எல்லாம்
0: ப்ராப்ளம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிறைய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி என்னதான் குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ணாலும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் கார்னர்ல எடுத்துட்டு போய் கொட்டிடுவாங்க.
2: ஆமா, ஆனா இது நான் இந்த ரொம்ப பெருமையா சொல்லுவேன், நாமக்கல் மட்டும் நடக்கல, இதுக்காகவே ஒரு வில்லேஜ தனியா, அதாவது தாலக்கரை அப்படின்ற ஒரு வில்லேஜ வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இந்த வில்லேஜ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 acres கிட்ட ஏரியா அலாட் பண்ணிருக்காங்க. அங்க மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ட்
0: பண்ணி
2: லேண்ட்ஃபில்ஸ், அதாவது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற வேஸ்ட் எல்லாம் அங்க மட்டும்தான் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸிங்.
0: எல்லா லேண்டையும் வேஸ்ட் பண்ணாம தனியா அதுக்காக அலெக்ட் பண்ணி அண்ட் ரீசைக்கிள் எல்லாம் பண்ண ஸ்டார்ட்
1: பண்ணாங்க. ஒரு சின்ன டவுட்டா, இந்த ஒரு விவேக்கோட காமெடி இருக்கு தெரியுமா, ஒரு இடத்துல இருந்து குப்பை எடுத்து ஊர் ஃபுல்லா குப்பை கொட்டிட்டு போற குப்பை வண்டி மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அங்க அந்த வண்டிங்க அந்த குப்பை வண்டிங்க அதுல அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லையா?
2: வருது காசு கொஞ்சம் செலவானாலும் நன்மை அதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு வருது.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பார்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த பரியல் கிரவுண்ட்ஸ், அதாவது சுடுகாடுல என்ன பண்ணாங்கன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த நான் சொல்ல ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து மேன்யூர் அதெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க.
0: கண்டிப்பா.
2: சோ அதெல்லாம் அப்படியே அந்த கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் போட்டு அழகா ஒரு பூந்தோட்டம் ஆக்கிட்டாங்க.
0: பரியல் கிரவுண்ட்ஸ் கூட நல்லா டெக்கரேட் பண்ணாங்க.
2: யாருமே சுடுகாடு அப்படினு பக்கத்துல போகாம இருந்த அந்த மாதிரி இடத்துல இப்ப பாக்குறதுக்கே அதுக்கே தனி ஆளுங்க வராங்க.
1: அதாவது சுடுகாடு வந்து பார்க் மாதிரி ஆயிடுச்சுன்றீங்க.
2: அவ்வளவு அழகா, அவ்வளவு அழகான பூச்செடிங்க எல்லாம் வச்சு உங்களுக்கு அதை யாருமே சுடுகாடுன்னு சொல்ல மாட்டேன், யாராவது வந்து சொல்லணும், அப்பதான் தெரியும்.
0: வெளியூர்ல இருந்து ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா
2: இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னு நினைப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் சொன்ன மாதிரி பப்ளிக் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க, இதை அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரோடில் வந்து எந்த விதத்துலையும் குப்பை தொட்டி குப்பை போடக்கூடாது, குப்பை தொட்டி அங்கங்கே அலாட் பண்ணியிருக்காங்க ஊர் ஃபுல்லாக. ஸோ அங்கே மட்டும்தான் பப்ளிக் டஸ்ட்பின்ஸில் மட்டும்தான் போடணும், வேறு எங்கேயுமே போடக்கூடாது. போட்டால் அதுக்காகவே ரெண்டு ஆஃபீஸர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க
1: எவ்ரி ஸ்ட்ரீட்ஸ்லையா
2: எல்லா ஸ்ட்ரீட் அப்படின்னா ஃபுல் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டுன்னா ஒரு இந்த மெயின் ஸ்ட்ரீட் எங்கெல்லாம்
1: குப்பைக்காகவே நிறைய சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணி
2: அவங்க அவங்களோட வேலை என்னன்னா ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க. அதாவது நீ மட்டும் வெளியில குப்பத்தூர்ல போடாம கீழே போடணும் அங்கேயும் உனக்கு ஃபைன் போடுவாங்க. அண்ட் இது வந்து அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அவ்வளவு நடத்திட்டு இருக்காங்க.
1: லைக் பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஃபைன் மட்டும் தானா இல்ல ஜெயில் லைஃப் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா?
2: இல்ல அந்த அளவுக்கு இது போகல. லைக் ஃபைன் போட்டாலே ஃபர்ஸ்ட் டைம்
1: அதுவே பெரிய பனிஷ்மெண்ட் தான். ஸ்பாட் ஃபைன்
0: சொல்லி நிறைய விஷயத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க.
2: போட்டி திரல் நீ என்ன ரீசன் வேணாலும் கொடுத்துக்கோ, நான் தெரியாதனமா வந்துருச்சு, எதுவும் இல்ல உன் கையில இருந்து விழுந்துச்சு, நீ காசு கொடுக்கணும். சோ இது ஒரு தடவை பட்டாலே அதுக்கப்புறம் சீக்கிரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க போடாத இந்த மாதிரி
0: ஒரு தனி அவேர்னஸ் வரும்.
2: அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா மெயினா எங்க அதிகமா குப்பை ஃபார்ம் ஆகுது, யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாணம் நடந்தா அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் அந்த
1: இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் ஹோட்டல்ஸ்
2: அங்கதான் நிறைய ஆகுது. சோ அங்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரிஸ் வந்து அது தனியாக அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நான் சொல்றது மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி ஏரியாலனா இவங்க முன்னாடியே போய் முனிசிபாலிட்டியில சொல்லி வச்சிருந்தோம் இந்த பண்ண நாளைக்கு எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுதுன்னு. ஸோ இவங்க போடுற குப்பையெல்லாம் அந்த முனிசிபாலிட்டி அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொஞ்சம் பே பண்ணணும்,
0: சர்வீஸ் மாதிரி
2: சர்வீஸ் சார்ஜ் எக்ஸாக்ட்லி. ஆனால் இது அவங்க சொல்லி வச்சே ஆகணும்,
0: அது கண்டிப்பா முன்னாடியே வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம்
2: பண்ணும். பண்ணாம பண்றது ஐ மீன் தப்பு,
0: இட்ஸ்
2: அன் ஆஃபென்ஸ்.
1: ஓகே.
2: ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்ணிக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய இடத்துல சென்னையிலலாம் பார்த்துருக்கேன், இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் அந்த இதெல்லாம் கையேந்தி பவன் தானே அதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்கா, எங்கள் ஊர்லேயும் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க.
1: ஐயோ கையேந்தி பவன் இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோமே.
2: உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் குப்பையே நாட்டிலயும் வளருது, அதை நினைச்சு இது பண்ணணும்.
1: ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க.
2: அதான் இந்த கையேந்தி பவன் மாதிரி இந்த ரோட் சைட் ஷாப்ஸ் அதுக்கு
1: அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்க ஷாப்ஸ் எல்லாம்
2: அந்த ஷாப்ஸ் அது எல்லாத்தையும் தூக்கிடுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அப்படியே குப்பையை அந்த
0: சாப்பிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ல கொடுப்பாங்க,
2: கீழே போடுவாங்க. ஒரு கொஞ்சம் கூட பிளஸ் போல அது ஹைஜீனிக்கும் இல்ல.
1: ஆமா
2: ருசி நல்லாதான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா ஹைஜீனிக்கும் இல்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நாட்டுக்கும் நல்லது நான் குப்பை
1: டீச்சர். அப்புறம்
2: அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர் ஷாப்ஸ் இந்த நேஷனல் ஹைவேஸ்
0: லாரி ரிப்பேர் ஷாப்ஸ்
2: அப்படி சும்மா அவங்க பாட்டுக்கு அங்க வச்சிருப்பாங்க, ஒரு ப்ராப்பர் கடன் போடாம இவங்க பாட்டுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய லாரி எல்லாம் வருமோ அங்க அவங்க பாட்டுக்கு போட்டுச்சிடுறாங்க. அதுல வர இந்த மிச்ச வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இதுல யூஸ் பண்ணதுல அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க.
1: ஆமா ஆமா, இந்த பஞ்சர் போன டயர் அது ஆக்சுவலி அதெல்லாம் கூட ரீசைக்கிள் பண்ண முடியாத
0: விஷயங்கள். அண்ட் அது இல்லாம அதை வந்து குப்பையில போட்டு எரிக்கும் போது சோ அது தனியா ஒரு பொல்யூஷன்
2: நாமக்கல்ல வெறும் ஷாப்ஸ் இருக்கும் வீடு இருக்கும், யாருமே இந்த ரோட் சைட்ல வித்துட்டு போறதே இல்ல. நீங்க நானே சொல்ல நீங்க வேணாலும் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அதாவது
1: புரியுது தெருநாய்கள்
2: தெருநாய்கள் அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு கூட நீங்க பாக்க மாட்டீங்க. மெயினா என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இன்கேஸ் அன்லைசன்ஸ்ட் டாக்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கிறது பாத்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் அவங்களே கவர்மெண்டே கூட்டிட்டு போய் அவங்களை சேர்த்துரும்.
1: அதாவது அந்த நாய்க்கு எந்த விதமான தீங்கும் வராம
2: வராம அவங்களுக்கு, ஏன்னா நாய்க்கு ஸ்ட்ரே டாக்ஸ்னா அவங்களும்
0: பொதுமக்களையும் டிஸ்டர்ப்
2: பண்ணாம அதை போய் அவங்கவுங்க
1: ஒரு விஷயம்
0: And okay, Sunita, any more doubts?
1: எனக்கு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பத்தி டவுட் இல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஏன் மத்த ஸ்டேட்ஸ்ல ஆல் ஓவர் இந்தியால ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல?
0: கண்டிப்பா வந்து இனிமே பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு வந்து நாமக்கல் ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அது வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேட்டடான ஒரு டிஸ்ட்ரிக், அதனால வந்து அவங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு அண்ட் அவங்களால வந்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத தெளிவா வந்து இண்டிவிஜுவலா அண்ட் அவங்களே வந்து ரெண்டு டஸ்ட்பின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களால பண்ண முடிஞ்சுது. அண்ட் சோ இந்த சின்ன ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா வந்து இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா டவுன்ஸ்
1: ஆல்ரெடி சின்ன சின்ன ஊருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு அஞ்சாறு ஊர்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
0: இந்த மாதிரியும் அண்ட் நார்த்லயும் வந்து சில சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள கண்டிப்பா வந்து நாமக்கல் மாதிரி அந்த சிட்டிஸ்லயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
1: கண்டிப்பா நானும் எதிர்பார்க்கறேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி மீரா, எனக்கு வந்து என்ன சொல்றது நாமக்கல்ல பத்தி ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. நிறைய விஷயம் தெரியுது எங்களுக்கு, புரியறதுக்காக ஹெல்ப் பண்ணீங்க.
2: ஆக்சுவலி இது என்னோட ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும். எங்க அதான் சொன்ன மாதிரி எங்க சின்ன ஊர்ல நடக்கிறது இந்த மாதிரி சென்னை மாதிரி இவ்வளவு பெரிய ஊர்ல இது மூலியமா என்னால் பேச முடிஞ்சு இதை நிறைய பேர் கேட்டு இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கேன்.

0: நான் சொல்றத விட லைக் எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
0: தேங்க்ஸ்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுனிதா, கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சுதான் நான் கூட்டிட்டு வந்த எப்படி டீச்சர் வந்து உனக்கு கலக்கிட்டாங்களா?
1: ஆக்சுவலி நீ கூட்டிட்டு வந்த டீச்சர் சொன்ன விஷயத்துல ஓரளவு புரிஞ்சதுன்றதெல்லாம் ஓகே.
2: ஓரளவுக்கா?
1: ஆமா, ஓரளவு தான். ஏன்னா இந்த விஷயத்த பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் வேணும். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கவங்க எப்படின்னா, உலக அளவுல நாட்டளவுல ஸ்டேட்ஸ் அளவுல இது வளர எந்த இடத்துல போனாலும் இவங்க இல்லாம இருக்கவே மாட்டாங்க.
2: பயங்கர பில்டப் எல்லாம் கொடுக்குற யார் அது?
1: ஆக்சுவலி அவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. இந்த குப்பை விஷயத்த பத்தி அவங்கள தவிர அதை விட எக்ஸ்பர்ட்டா பேசுறதுக்கு வேற யாருமே இல்ல.
2: சுனிதா, நீ பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்ட, யாருன்னு சொல்லிட்டேனா?
1: சரி, ஓகே, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் வைஃப், பேரு சித்ரா. அவங்க வந்துட்டு ஒரு ஹவுஸ் வைஃப்ங்கிறதுனால குப்பைய தினம் பாக்குறவங்க. அவங்க வந்துட்டு இந்த எந்த அளவுக்கு கார்பேஜ் மேனேஜ்மெண்ட்
2: இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சென்னையில, அண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம்
1: அதை பத்தி அவங்க சொல்ல போறாங்க. ஹாய் சித்ரா.
3: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க சித்ரா, உங்க வீட்டுல இந்த குப்பைய குப்பை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?
3: குப்பைய கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னா வந்துட்டு குப்பையை அப்பப்போ பெருக்கி எடுத்து டஸ்ட்பின்ல போடுறது, அதே மாதிரி வந்துட்டு குப்பை எங்க பார்த்தாலும் உடனே எடுத்து போடுறது, அது வெளியில போடணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிற டஸ்ட்பின்ல குப்பையை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு நாங்க பிளாட்ல தான் இருக்கோம், அதனால காமனா கீழே ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அங்க கொண்டு போய் அதை அந்த குப்பையை போடுறது.
2: ஓகே. அண்ட் நீங்க வந்து இந்த பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள், ஸோ அந்த மாதிரி ரெண்டு டஸ்ட்பின் எல்லாம் வச்சு அண்ட் அந்த மாதிரி குப்பை எல்லாம் போடுறதுனா, இல்ல ரெண்டுத்தையும்?
3: அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து யாரும் பண்றதில்ல, எங்க பிளாட்லயும் எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் பண்றதில்ல. அதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தா ஒண்ணு வந்து இடப்பட்ட இடப்பற்றாக்குறை. அவசரமா நம்ம குப்பையை போடும்போது அந்த மாதிரி தோணும், ஏதோ வந்து போடுறோம், ஏதோ கீழே
2: போடாமே.
1: அதாவது உங்களோட இதுன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட கிளீனா வச்சிருக்கீங்க எந்த குப்பையும் இல்லாம.
3: அது ஆனா அவங்க சொல்ற மாதிரி பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் யோசிச்சு நம்ம போடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டைம் இல்ல.
2: நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பா பயோடிகிரேபிள் நான் பயோடிகிரேபிள் பிரிக்கிறது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி குப்பையை எடுத்துட்டு போகும்போது அவங்க அதே மாதிரி பிரிச்சு எடுத்துட்டு போய் தனித்தனியா, அதாவது எரிக்கிறத வந்துட்டு தனியா அவுட் சைட் சிட்டியில போய் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதை யாரு சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்துட்டு யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து கண்டிப்பா அதை ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து செய்யலாம். காலேஜ்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ, இப்ப வந்து நான் கேள்விப்படுறேன் நிறைய காலேஜ்ல கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அது மூலமா அவங்க வந்து ஏதாவது ஒரு அதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆகும் அந்த மாதிரி எடுத்துட்டு, அதாவது அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு இதான் ஒரு தெரு நாடகம், வீதி நாடகமாகவோ இல்ல
2: ஸ்ட்ரீட் பிளே எல்லாம் பண்ணாது,
3: இல்ல ஒரு கேம்பெயின் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் அட்ராக்டிவா இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு. ஆனா நம்ம வந்து சும்மா அவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி
2: சொன்னா வந்து தனியா போடுங்க இப்படி போடுங்க
3: சும்மா வெறும் எல்லாரும் சொல்ற மாதிரி திருப்பி திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தா வந்து யாரும் அதை வந்து கவனிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாருக்கும் புரியற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் யார் எடுக்கலாம்னு சொன்னா வந்துட்டு ரொம்ப அதாவது அந்தந்த ஏரியால பாப்புலரா இருக்கிறவங்க, பெரிய புள்ளிங்க
2: செலிபிரிட்டிஸ்
3: யா செலிபிரிட்டிஸ் அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். எங்கெந்தோ யாரோ வந்து சொல்றதை விட அவங்களுக்கே தெரிஞ்ச அந்தந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு
2: பிடிச்சவங்க ஒரு ஃபேமஸான பர்சன்,
3: ஆமா அந்த மாதிரி யாராவது வந்து எடுத்து சொன்னாங்க, இல்ல அவங்க வந்து நான் ஃபாலோ பண்றேன் நான் வந்து பண்றேன் அப்படின்னு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நீங்களும் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கேட்டுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்கு எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்டோட இன்வால்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எடுத்த உடனே அவங்களும்
3: அவங்க வந்து கண்டிப்பா இப்ப வந்துட்டு நம்ம டிவியில வந்து பாக்குறோம் நிறைய விஷயத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்து இந்த மாதிரி நான் நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம். சோ அந்த மாதிரி அடிக்கடி போட்டுட்டே இருந்தோம், அதாவது ஒரு அளவுக்கு அது நம்ம பண்றோமோ பண்ணலையோ அதை நம்மளுக்கு மனசுல கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த கண்டிப்பா பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: இன்னொரு விஷயம் சித்ரா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொன்ன மாதிரி ஹவுஸ் வைஃப்ஸ் வந்து வீட்டை கிளீனா வைக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரோட்ஸ் கிளீனா வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு தோணும். அதாவது நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது கரெக்டா குப்பை தொட்டியில போடுறீங்க குப்பைய, அதை எடுத்துட்டு வந்து காமனா வெளியில போடும்போது பாத்தீங்கன்னா கீழே இறச்சி விடுறது,
2: வெளியில
1: போடுறாங்க நிறைய பேர்.
3: அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா, சம்டைம்ஸ் அந்த குப்பை தொட்டி வந்து ஃபுல்லா இருக்கும், அந்த காமனா இருக்கிற குப்பை தொட்டி ஏற்கனவே ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நிறைய நாள் அந்த வந்து கிளீன் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுவே ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு மேல வந்து நம்ம அங்க எங்க இடம் இருக்கு அப்படின்னு எல்லாம் பாத்து கொட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது உள்ள ஏதாவது வேலை இருக்கலாம், அந்த ஒரு ஒரு நிமிஷம் கேப்ல வந்து குப்பையை போட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து எங்க வேலைக்கு வர்றவங்க அவங்க தான் வந்து குப்பையை போட்டு போவாங்க. அவங்க ஏற்கனவே வந்துட்டு வாமா மின்னல் மாதிரி சரக்குன்னு வந்துட்டு சரக்குனா, அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க வந்து வேற இடத்துல எல்லாம் வேலை பாக்குறதுனால. சோ அவங்க போகும்போது அவங்க பாட்டுக்கு எடுத்து அவங்க போட்டுட்டு
2: போறது அவசரத்துக்கு அந்த குப்பை தொட்டியில போடுறோம்,
3: எடுத்துட்டு போறாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்களே தவிர அதை வந்து அவங்க கரெக்டா போடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து நாங்க பாக்குறது இல்ல. அவங்க வந்து போட்டுட்டு போயிடுறாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து சின்ன பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க குப்பையை எடுத்துட்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு,
2: அவங்க பேக் எல்லாம் அப்படியே வீசிட்டு கையை
3: வந்து ஆமா அப்படியே ஜாலியா ஆட்டிட்டு போயிட்டு அது போட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்ததான் போடணும் இதுக்குள்ளதான் போடணும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் அவங்களுக்கு, அதனால அவங்க வந்து கீழே வச்சிருவாங்க இல்ல வச்சுட்டு வந்துருவாங்க, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்.
1: ஓகே, குப்பை நிறைஞ்சு வழுது அதனாலதான் கீழே போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால நான் கேக்குறேன், நீங்களும் இந்தியாவோட ஜனத்தொகையில ஒருத்தங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு அதுக்கான இது நீங்களும் எடுக்கலாம் இல்லையா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க, நீங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போன் பண்ணி எங்க இதுல குப்பை ஃபுல்லா இருக்கு அது வந்து டெய்லி கிளீன் பண்ண மாட்டாங்க இல்லன்னா அதுக்கான ஸ்டெல்
3: அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நாங்க கம்ப்ளைண்ட்னு இல்ல நாங்க சொல்லி அதுக்காக வந்து ஆமா கண்டிப்பா சொல்லி இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்லாம் வந்துட்டு நாங்க எங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் வரும்போது நாங்க நிச்சயமா இதை வந்து முன்னிறுத்தி நாங்க வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி எங்க பிளாட்லயே ஏதாவது மீட்டிங் நடந்தாலும் அந்த அசோசியேஷன் நாங்க செக்ரட்டரி கிட்ட வந்து சொல்றது இந்த மாதிரி வந்துட்டு சார் கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து எக்ஸ்னோரா கிட்ட சிவிக் எக்ஸ்னோரா வெல்ஃபேர் அசோசியேஷன் கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெகுலரா அதை வந்து கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லி சொல்ற அந்த முயற்சி நாங்க கண்டிப்பா எடுக்கிறோம்,
1: எடுத்துட்டு தான் இருக்கீங்க.
2: ஓகே, அண்ட் சித்ரா நீங்க சொல்லுங்க, எப்ப வந்து உங்க பிளாட்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லி, எப்ப பின்ஸ் வைக்க போறீங்க, அண்ட் நீங்க வந்து எல்லாருக்கும் உங்க பிளாட்ல இருக்கவங்களுக்கு எப்ப வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளா இருக்கு?
1: அதாவது நீங்க சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி உங்க ஏரியாவுக்கு ஒரு நீங்க ஒரு செலிபிரிட்டியா அமைஞ்சு உங்களோட ஏரியால இருக்கவங்களெல்லாம்.
3: நானும் வந்துட்டு நீங்க சொல்றது கண்டிப்பா உண்மை, ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்சுவலி என்னோட குழந்தையோட ஸ்கூல்ல வந்து அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வந்து செய்யணும்
2: அதுக்கப்புறம்
3: எங்களுக்கு தான் தெரியும் கொஞ்சம் இடம் இருக்கு, கொஞ்சம் கம்மி

0: தான் இருக்கேன், இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ வச்சப்பவும் நான் எல்லாரையும் வந்து எங்க வீட்டுக்கு வந்தபோது கேட்டாங்க, என்னது ரெண்டு வித்தியா வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி தனித்தனியா போடணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கலர்ஸ் கூட சொல்ல கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் நான் பாத்திருக்கேன் நிறைய இடத்துல வித்தியாசமா பிரிச்சு போடுறதுக்கு. அதனால எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா வந்துட்டு நானும் பண்ணணும் அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது, கண்டினியூ பண்ணணும் அதை வந்து விட்டத அப்படின்னு.
1: ஆமா சித்ரா, நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சுனிதா சொன்ன மாதிரி உங்க பிளாட், அதுக்கப்புறம் உங்க அபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட், அப்புறம் உங்க ஏரியா.
2: ஒரு பத்து பேர்ல ரெண்டு பேர் தவிர்த்தாலும் எட்டு பேர் திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நீங்க உங்களோட இந்த தொண்டை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க தொண்டுனால இப்போதைக்கு நாங்க ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோம், நாங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு போனோம்னா ரெண்டு டஸ்ட்பின் வாங்குறதா எங்களோட முதல் வேலை.
1: கண்டிப்பா அதுவும் வந்து அவங்க சின்ன அந்த பிளாட்ஸ்ல வந்து அதுக்காக வந்து கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி அண்ட் பிளேஸ் அலோகேட் பண்ணி அதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் சுனிதா கண்டிப்பா நீயும் இதை பண்ணணும், அண்ட் கண்டிப்பா நீ ஒரு சூப்பரான ஆளை தான் சுனிதா கூட்டு வந்திருக்கேன். அண்ட் ரியலி ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ.
2: தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் எனிவே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா, உங்களோட இந்த பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக வந்து இவ்வளவு நேரம் ஒதுக்குனதுக்கு.
0: எனக்கு வந்து நான் விட்ட பழக்கத்தை கண்டினியூ பண்றதுக்கு இது ஒரு
1: ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கொஞ்சம் மறந்துருப்பீங்க அந்த டென்ஷன்ல, அண்ட் திருப்பி நீங்க வந்து
0: கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற.
1: அண்ட் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமும் இருக்கும், உங்க குழந்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, ஸோ உங்களுக்கு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ ஸ்கூல்ல சொல்றதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல
0: ஊக்கமா. கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நான் வந்து சொல்லுவேன், கண்டிப்பா எங்க பிளாட்ல வந்து சொல்லி எங்க ஃபர்ஸ்ட் எங்க செக்ரட்டரி கிட்ட சொல்லி இந்த காமனா இருக்கிற டஸ்ட்பின் அட்லீஸ்ட் வந்து
1: ரெண்டா பிரிச்சு
0: வைக்கணும். அப்பதான் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி வச்சாங்கன்னா வீட்டுல இருந்து கொண்டு வந்து போடுறோம். இப்ப காமனா இருக்கிறதுனால தானே அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா தானே போட போறோம் அப்படின்ட்டு ஒன்னா போடுறாங்க. அங்க பிரிச்சு வச்சாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வீட்லயும் அவங்க பிரிச்சு
1: கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த எடுத்துட்டு
0: வருவாங்க. அதனால கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த செய்தியை நான் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நன்றி
1: சுனிதா. பயங்கர இந்துவா வந்த அதுக்கப்புறம் இப்ப என்ன பயங்கர சோகமா இருக்க?
2: ஆக்சுவலி அவங்க எல்லாம் நல்லதுதான் சொன்னாங்க,
1: ஓகேனா
2: ரொம்ப சொல்லிட்டாங்களோ ஒன்னும் தெரியல, ஒரு மாதிரி கண்ண கெட்டுது.
1: இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற
2: ஒரு சின்ன பிரேக் இருந்து
1: கண்டிப்பா எடுத்துக்கிட்டா போச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி
2: 107.8.
1: எனக்கு

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: என்ன சுனி, பயங்கர எந்தூலாம் வந்துருச்சு அண்ட் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு?
0: கண்டிப்பா போயிடுச்சு. வா வா வா, கிளம்பலாம்.
1: எங்க போகணும்?
0: இவ்வளவு நேரம் சித்ரா சொன்னாங்கல்ல செலிபிரிட்டி சொன்னாதான் மனசுல பதியும்னு, வா போய் செலிபிரிட்டி கிட்ட கேட்கலாம்.
1: கேட்டா போச்சு.
2: ஹாய் சென்னை, என் பேர் சுஜிதா. நான் உங்களுக்கு முதல்ல பரிச்சயமானது குழந்தை நட்சத்திரமா. இப்போ சில மூவிஸ் சீரியல்ஸ் எப்படின்னு சினிமா உலகத்தில் தான் இருக்கேன். சென்னை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, நான் ஒரு மலையாளியாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ ரிலேஷன்ஸ் இங்கே இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான். ரிலேஷன்ஸை விட க்ளோஸான நிறைய ரிலேஷன்ஷிப் சென்னையில் தான். சென்னையோட நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன், மேபி இன்னும் நிறைய இடத்த என்ஜாய் பண்ணாமல் இருக்கலாம், பட் பார்த்த வரைக்கும் என்னோட இந்த குறுகிய இந்த வருஷங்கள், நான் சென்னையில் இருந்த வருஷங்கள், எனக்கு சென்னையில் பெரிய முன்னேற்றம்னு தோணுது என்ன, பிரிட்ஜஸ், மற்றபடி ஹெவி டிராஃபிக் அண்ட் வெஹிக்கல்ஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்காகத்தான் அந்த பிரிட்ஜஸ் வந்திருக்கு, அது ஓகே. பட் ஒரு கேபிட்டல் சிட்டியா நம்ம சிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கா, நீட்டா இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்துட்டு கவர்மெண்ட் அப்படின்லாம் பிளேம் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயுமே அதுல தப்பு இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நம் பழமொழி இல்லை,

0: சுத்தமாக ஆக சென்னை கண்டிப்பா சுத்தமாகும். அதையும் மீறி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத பிளேசஸ் அது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா அதுல ஆக்ஷன் எடுத்தாகணும். ஏன்னா நாளைக்கு சென்னைக்கு வரப்போறவங்க, அதாவது நம்ம அடுத்த ஜெனரேஷனா கூட இருக்கலாம், அவங்க சென்னையில இருக்கிற நாட்களை என்ஜாய் பண்ணணுமே தவிர வியாதியாலேயோ இல்ல இந்த பொல்யூஷனாலேயோ அவங்க பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அவங்களுக்காகவாவது நம்ம நம்ம சென்னையை கிளீன் பண்ணணும்னு நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அதுக்கு அதுதான் சொன்னேன், முதல்ல நம்ம தெருவை நம்ம வீட்டு வாசல சுத்தம் பண்ணுங்க. அதுக்கு மேல நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கும். ஸோ ரோட்ல போயிட்டு இருக்கும் போதோ இல்ல வெளியில எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து குப்பை தொட்டியில நம்ம குப்பைகளை போட முயற்சி பண்ணுவோம். இல்லைனா அட்லீஸ்ட் அதை கேரி பண்ணிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டியிலையாவது போடுவோம். கார்ல இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன்னான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் கார்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போ காருக்குள்ளேயே வந்து நாங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கு அந்த கவர் அப்படியே கொண்டு போயிட்டு எங்களுக்கு வழியில ஏதாவது டஸ்ட்பின் பார்த்தா போட்டுருவோம், இல்லைன்னா வீட்டில் கொண்டு போய் போட்டுருவோம். ஸோ அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் குடிக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கூட சேர்த்து வச்சுட்டு அதை எங்கே போடணுமோ போட்டுருங்க. இது நமக்கு ஒன்றும் பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பாக நமக்கு தான், நம்ம எதிர்காலத்துக்கு தான், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் இது தேவை. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு கிளீன் அண்ட் க்ரீன் சென்னையை பார்க்கணும். தேங்க்யூ.
1: வணக்கம். சி சென்னை, நான் தனுஷ் நடராஜன், விளம்பரப்பட இயக்குனர் பேசுகிறேன். என்னடா எடுத்த உடனே சி சென்னைன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து சிங்கார சென்னை ஆகணும் ஆக்கிட்டுருக்கோம். அதுக்குண்டான முயற்சிகள் கவர்மெண்ட்டு அது சம்மந்தப்பட்டவர்கள் அல்லது ஒரு சில மக்கள் இவங்க மட்டும் முயற்சி பண்ணால் பத்தாது, எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணணும். ஆனால் தற்போதைய நிலை சி சென்னை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சென்னைக்கு யார் வந்தாலும் சரி அல்ல சென்னையில் இருக்கவங்களும் சரி நம்மளும் சரி, அதை வந்து சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது யூஸ்வலான விஷயம். பட் அதை வந்துட்டு எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியினுடைய வீட்டில் இருக்குது. இது என்னென்னா சின்ன குழந்தைகள், அதாவது பிறந்த குழந்தைகள், அப்புறம் ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரியான குழந்தைகள், விவரம் தெரிய ஆரம்பித்த குழந்தைகள், அந்த மாதிரியாக இருக்க குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐ மீன் வீட்டில் வந்துட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, தேவையில்லாத பொருளை தேவையில்லாத இடத்துல வைக்கிறத அனுமதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு கண்காணிச்சுட்டு கண்டிப்பாக வளர்த்துறாங்களோ அந்த மாதிரியான குழந்தைகளால் மட்டும்தான் இந்த சென்னையை வந்து முழுசாக சிங்கார சென்னையாக மாற்ற முடியும். சிங்கப்பூரில் அப்படி இருக்குது, ஜப்பானில் அப்படி இருக்குது, லண்டனில் அப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா அவனுக்கு இருக்க மூலையாக தான் நம்மளுக்கு இருக்குது. அவனும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அவனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது. நம்ம சிந்திக்காமல் இருக்கோம், மூளை யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்னென்னா இந்த கார்பேஜ் குப்பை கண்ட இடத்துல போடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் காரில் போயிட்டுருப்போம், ஜூஸ் சாப்பிடுவோம் அல்லது கடலை சாப்பிடுவோம் அல்லது வாட்எவர், பெட்ரோல் பில் கட்டியிருப்போம், பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியே வரும்போது அந்த பில்லை தூக்கி அந்த இடத்துல போகிறது, அந்த மாதிரி சில சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய மனச்சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ மனசு வந்துட்டு சிந்திச்சுட்டு கரெக்டாக மனசை கண்ட்ரோலில் பண்ணிட்டோன்னா தென் நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத குப்பைகளை போட மாட்டோம். அதாவது ஒரு சில குப்பைகள், நான் இங்கே குப்பை போட்டதுனால தான் சென்னை சுத்தமில்லாமல் போயிருமா அப்படின்னு கேள்விகள் கண்டிப்பாக உதிக்கும் ஒவ்வொருத்தரும். குப்பை போடுற ஒவ்வொருத்தரோட மனசுலையும் நம்ம வந்துட்டு ஏன் போடுறீங்கன்னு கேட்டோம்னா அப்படி தான் கேட்க தோணும் திருப்பி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குப்பை தான் சிங்கார சென்னையை சி சென்னையாக்குறது. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எல்லாருமே எடுக்கணும், எஸ்பெஷலி எம்ஓபி கம்யூனிகேஷன்ஸ், அதாவது எம்ஓபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சென்னை சுற்றுப்புறம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு சிங்கார சென்னையாக மாறுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ், இதை கேட்டுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆல் எல்லா

0: கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். நம்ம பண்ணாதான் நாடு நல்லாயிருக்கும். வேறு யாரும் வரமாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி சின்ன குழந்தைகளுடைய அப்பா அம்மாக்கள் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைகளை அந்த மாதிரியான ஒரு சூழலில் குடும்பத்தில் வளர்த்துனா மட்டும்தான் வரும் காலத்தில் அவங்களும் வந்து சுத்தமாக இருப்பாங்க. அதாவது நம்ம அயல் நாடுகள் மாதிரி, அயல் நாடுகளில் மக்கள் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியான சுத்தத்தை வந்துட்டு ஒவ்வொரு மனசுலேயும் ஊன்றி வச்சிடணும். அப்படி வச்சோம்னா மட்டும்தான் இன் ஃபியூச்சர் சிங்கார சென்னையாக இருக்கும். நாட் ஓன்லி சிங்கார சென்னை, ஒவ்வொரு குடும்பமுமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க வீடு வந்து சுத்தமாக இருக்கணும். பாத்ரூமில் வைக்க வேண்டிய சோப்பை டைனிங் டேபிள் வைக்கக்கூடாது. டைனிங் டேபிளில் வைக்க வேண்டிய பிளேட்டை பாத்ரூமில் வைக்க முடியுமா? சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரோட்டில் குப்பை போடும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். அண்ட் ஆல்சோ ரோட்டில் எச்சு துப்புறது, வாட் எவர் வி டூ, அங்கங்கே எங்கே நம்ம பண்ணணுமோ அங்கே நம்ம பண்ணோம்னா தான் நல்லது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இது பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, பட் இப்போ வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகள் மட்டுமே நடக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல நாட்டு மக்கள் தான், நம்ம தான் சிந்திக்கணும். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட் அண்ட் இட்ஸ் நைஸ் டு டாக்கிங் இன் டாக்கிங் வித் யூ. தேங்க்ஸ் லாட். ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.
1: ஐயோ, ரொம்ப நல்ல நல்ல விஷயம் சொன்னாங்கல்ல.
2: ஆமா சுனிதா, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் ஓகே, இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் சரி. எனக்கு என்னன்னா, இவ்வளோ பாப்புலேட்டடான கண்ட்ரியில எந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் கொண்டு வரலாம், அண்ட் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தோணும். டெக்னாலஜி வச்சு நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம்.
1: ஆக்சுவலி இது பாரு, இந்த ஐடியாஸ் வந்துட்டு கவர்மெண்ட் என்கிட்ட பர்சனலா கேட்டாங்கன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு.
2: அப்படி
1: இருந்தாலும் இது வந்து பப்ளிக்காக பண்ற ஒரு விஷயம்னால அவங்க இந்த இதுக்கு அகேன்ஸ்ட், அதாவது கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க என்னென்ன ஐடியாஸ் கொடுக்குறாங்க
3: அதை குப்பை வண்டி வந்து குப்பையை வாரிட்டு போறதை விட்டு குப்பையை கொட்டிட்டு தான் போகுது அந்த வண்டி. ஸோ வீட்டில் வந்து குப்பையை கிளீனாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை தான் குப்பையை வச்சுருக்காங்களே தவிர வீடு மட்டும் நீட்டாக இருந்தால் போதாது, நம்ம இருக்கிற இதுவும் நீட்டாக இருக்கணும், சிட்டியும் நீட்டாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம படுத்துட்டு மேலே ஏற்றி துப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். சில இடத்துல மட்டும் நீட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துலலாம் வந்து குப்பையை போடுறாங்க. இது நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி குப்பை வண்டியை வந்து கொஞ்சம் வந்து அவங்க கிளீனாக வச்சுட்டு அவங்க ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும். லைக் கவர் பண்ணி மற்றவங்க மேலே படாமல் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னத்துக்கு தான் குப்பை வண்டி வந்து நம்ம மேலெல்லாம் குப்பையாக்கிட்டு போகும். அது வந்து கொஞ்சம் இது பார்க்கணும் கவர்மெண்ட்டு. அவ்வளோதான். எவன்லாம் குப்பையை வந்து வெளில போறோம்னா அவனெல்லாம் பிடிச்சி ஜெயில போடுங்கப்பா, இல்லைன்னா வந்து காசு ஃபைனையாவது கலெக்ட் பண்ணுங்க.
4: I think you got to keep cameras in every corners of every place and around the city so that, you know, and don't send notice. If it's even the first time, just fine them. So the number, as the fine increases, people will learn. And sending notice is not going to teach them anything. I think that's the best way.
5: சென்னை சிட்டி கிளீனிங் பற்றி கேட்டீங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டே ஒரு ரூல் மாதிரி விட்டான், இந்த குப்பையெல்லாம் வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணுறதுன்னு சொல்லி, மக்கம் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி. அதை விட்டு ஒரு 6 மந்த்ஸும் கூட கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணல. இந்த ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா வந்து ஏரியாலையெல்லாம் வந்து ஒரு அந்த தள்ளு வண்டியில் வந்து 2 டஸ்ட்பின் வச்சுருப்போம், அதுலேயே வந்து பிரித்து வச்சுருப்போம் மக்கம் குப்பை மக்காத. இப்போல்லாம் அந்த மாதிரி வண்டியில் வர்றதில்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒரே இது மாதிரி போட்டு திடீர்னு ரோட்லேயே போடுறாங்க. சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த குப்பை வண்டியே வர்றதில்லை, அதனால் வந்து அவங்க வீட்டு முன்னாடியே போடுறாங்க. அதனால் வந்து சுகாதார கேடலாக வருது. நம்ம பேருக்கு வந்து இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மழை வேறு பெஞ்சனால அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது. அதனால் பார்த்து இந்த ராய்பேட்டை அந்த மாதிரி அந்த பீச் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இப்போ மலேரியா வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லா பக்கம் இருந்துருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் நம்மளே வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து ஓரளவுக்கு வீடு க்ளீன் பண்ணி கொண்டு போய் அந்த டஸ்ட்பினில், இந்த ரோட்டில் இருக்கிற டஸ்ட்பினில் போட்டு ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவாமல் கொஞ்சம் தடுக்கணும்.
3: நம்ம சிட்டியை க்ளீனாக வச்சுக்கணுன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்கவுங்க அவங்கவுங்க பொருளை க்ளீனாக வச்சுக்கிட்டு அவங்கவுங்க இடத்த க்ளீனாக வச்சுட்டா சிட்டியை க்ளீன் ஆகிடும்.
6: போலீஸ் வந்து ஹெல்மெட் போடலன்னா வந்து எல்லாரும் பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரோட்ல யார் யாரெல்லாம் குப்பை போடுறாங்களோ, அதாவது டஸ்ட்பின்ல போடாம வெளியில போடுறாங்களோ, அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இவ்வளோ ஃபைன், லைக் 500 இல்லைனா 250 அந்த மாதிரி ஃபைன் போட்டாங்கன்னா மைட் பி வந்து பீப்புள் வந்து ஓகே இதனால நம்ம குப்பை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டில போட்டு அதனால சிட்டி கிளீனா இருக்க சான்சஸ் இருக்கு.
4: Yeah, the first thing government can do is to impose some regulation towards the household, because household is from where lots of garbage is coming. So you can find the people who put their waste outside the garbage, like in front of others' houses or on the roads and all. I think there should be the association, different associations should have people to regulate these household system, garbage system and all. That is the main thing which can keep the city clean, a major thing. And spitting on the roads and public places, even the inside the buildings, is the major thing which I found the dirtiest thing I found in the city. So that is a major thing to be stopped, because they can impose fines, and there should be people to check on it, give a check on it. I think with this we don't lack in people to regulate all this. We have plenty of people and to regulate all this. Thing is that you should be careful with you should be careful enough to stop people doing such nonsense, that is spitting on the road and dirtying the people.
7: இந்தியா வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் ரொம்ப டெவலப் ஆகுது, அண்ட் ஃபாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வேறு. பட் நம்ம கிளீனஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வே பிஹைண்ட், அண்ட் பீப்புள் ஃபாரினர்ஸ் தே சே தட் நம்ம கண்ட்ரி வந்து ரொம்ப வெரி டர்ட்டி கண்ட்ரி, அண்ட் வி ஆர் பீப்புள் லைக் நாட் வெரி கிளீன் அண்ட் ஆல் தோ ஸ்டஃப். ஸோ அதனால் வந்துட்டு பேசிக்காக வி நீட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அண்ட் ஐ திங்க் கிளீனஸ் வந்து நம்ம வித்தின் ஆர் செல்ஃப் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும், நம்மகிட்டருந்து ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ண பார்க்கணும். அதாவது கவர்மெண்ட் பண்ணாத மாட்டிது, அவங்க பண்ண மாட்டேறாங்க, அவங்க பண்ண மாட்டேறாங்க சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட் தானே க்ளீனாக வச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்ஃபியரோ ஆம்பியன்ஸும் வந்து க்ளீனாக இருக்குது, அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்பாட் ஃபைனான்ஸ் இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் இட். ஐ திங்க் தே நீட் டு அசைன் அதுக்குன்னே தனியாக பர்சனல்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணி அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஸோ தட் அப்போ தான் பீப்புளுக்கும் அந்த சீரியஸ்னஸ் தெரியும், ஓகே கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. அதை விட்டு சும்மா போகிற போக்கத்தில் எடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் வெரி ஹெல்ப் அவுட். ஸோ அதனால் இதுக்குன்னே தனியாக பர்சனல் வச்சுட்டு ஸ்பாட் ஃபைன் அண்ட் சீரியஸ் இஷ்யூ. அண்ட் ஐ திங்க் மீடியா வெர்ஷன் வைஸ் மீடியா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஈவன் தே நீட் டு ஹெல்ப் இஸ் கிவிங் மேக்கிங் நிறையா கேம்பெயின்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி இன்னும் இன்னும் பிக் வே லைக் ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அவேர்னஸ் வந்துச்சு, அந்த மாதிரி யூ நீட் டு கிரியேட் ஃபார் திஸ் ஆல்சோ.

0: எப்படி பவி, எப்படி இருக்கு நம்ம ஐடியாஸ்?
1: நல்ல சூப்பரான, ரொம்பவே இன்னோவேட்டிவான, அதுவும் அவங்களால ஃபாலோ பண்ண முடிய கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க சுனிதா.
0: பவி, ஐடியாஸ் எல்லாம் ஓகே, இன்னொரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாமா?
1: கண்டிப்பா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க MOP சமுதாய வானொலி 107.8.
2: குப்பையில என்ன விளையாடிட்டு இருக்க நீ?
3: நான் மக்கும் குப்பை மக்காத குப்பையா பிரிச்சிட்டு இருக்கேன்.
2: நீ மட்டும் பண்ணா போதுமா, மத்தவங்க பண்ண வேண்டாமா?
3: முதல்ல நான் என் வீட்டுல ஆரம்பிச்சிருக்கேன், என்னை பார்த்து மத்தவங்க ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன் நீ இப்ப ஆரம்பிக்க மாட்ட?
2: கண்டிப்பா.
4: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
1: சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வெல், கிளீன்னஸ் ஆல்சோ பிகின்ஸ் அட் ஹோம்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பவி, டீச்சர் பேசினாங்க, ஹவுஸ் வைஃப் பேசினாங்க, செலிபிரிட்டிஸ் பேசினாங்க, நம்ம பப்ளிக் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்து யாருமே பேசலையே.
1: நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவ அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதுக்காக ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போறாரு.
0: அவர் பேரு,
1: அவர் வந்து ஹோம் எக்ஸ்னோரோட பிரசிடென்ட் மிஸ்டர் இந்திரகுமார்.
2: உப்ப வந்து பிரச்சனையே கிடையாது, நாமதான் பிரச்சனை. குப்பையை எப்படி வந்து கையாள்றதுன்னு தெரியல. ரெண்டு விதமான குப்பை நம்ம வீட்டுல இருந்து வெளியில வருது. ஒன்னும் மக்கும் தன்மை உள்ள குப்பை, இன்னொன்னு மக்காத தன்மை உள்ள குப்பை. இந்த மக்கும் தன்மை உள்ள குப்பையில பாத்தீங்கன்னா சமையல் அறை கழிவு, தோட்ட கழிவு இதெல்லாம் சேரும். மக்காத குப்பையில பாத்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக், இரும்பு, அது கண்ணாடி இதெல்லாம் சேரும். இப்ப நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது, குப்பையை வெளியில போடாமே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்குதான் ஹோம் எக்ஸ்ப்ளோரா வழிகாட்டுது. எக்ஸ்ப்ளோரான்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜிஓ. 1989 திரு எம்பி நிர்மலா அவர்களால் வங்கி பதவியை வந்து விட்டுட்டு இது ஆரம்பிச்சாரு. அதனால பல இடங்கள்ல இப்ப எக்ஸ்ப்ளோரா ஆரம்பிச்சு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த ஹோம் எக்ஸ்ப்ளோரா கான்செப்ட்ல என்ன முக்கியமானதுனாக்கா, கழிவுகளே இல்லாத இல்லம், எந்த விதமான கழிவும் இருக்காது. அந்த வீட்டுல திட கழிவும் இருக்காது, திரவ கழிவும் இருக்காது. குறிப்பா இன்னைக்கு சென்னையில 3600 டன் குப்பை வந்து வெளியில வருது. இதுல வந்து மக்கும் தன்மை உள்ள குப்பை வந்து 70%. இந்த மக்கும் தன்மை உள்ள குப்பைகளை அந்தந்த வீட்டிலேயே பண்றதுக்கு எளிய வழிமுறைகள். குறிப்பா சமையல் அறையில இருந்து வர கழிவு தான் ஆபத்தானது. வெளியில போட்டா நாற்றம் அடிக்கும், கிருமிகளை உற்பத்தி பண்ணும், கொசு உண்டாகும், நிலத்தடி நீரை கெடுக்கும். அதை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு உரமாக்கிடலாம். அதுக்கு தேவையான ரெண்டு பூத்தொட்டி, 1 அடி உயரமுள்ள 2 பூத்தொட்டி இருந்ததுன்னா போதும். தினம் வீட்டுல உண்டாகக்கூடிய சமையலறை கழிவுனுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா சராசரியா 350 கிராம் கையளவு தான் இருக்கும். அந்த கையளவு வர சமையலறை கழிவை பூத்தொட்டில போட்டுட்டு கொஞ்சம் வந்து காஞ்ச சாணி, கைப்பிடி அளவுக்கு காஞ்ச சாணிய ஒரு வரட்டி வாங்கி வச்சிட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு வரும். அதை அது மேல தூவி விடணும். இது தூவி விட்டீங்கன்னா அது காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். ஆனா வெயிலோ மழையோ படக்கூடாது அந்த பூத்தொட்டி. டெய்லி நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா 40 நாள் ஆகும் அந்த தொட்டி நிறையிறதுக்கு. அந்த தொட்டி நிறைஞ்சிடுதுன்னு வச்சுங்க, அந்த தொட்டியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தொட்டில கலெக்ஷன் வைங்க. நீங்க அந்த தொட்டியை அப்படியே வச்சீங்கன்னா 90 நாள்ல மொத்தமும் டீ தூள் மாதிரி ஆயிடும். இந்த குப்பையை வெளியில போடுறதுக்கு பதிலா அதை வீட்லயே உரமாக்கிடலாம். அப்புறம் தோட்டக்கழிவு, தோட்டக்கழிவுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா இந்த சிமெண்ட் ரிங்ஸ், எல்லார் வீட்லயும் தோட்டக்கழிவு இருக்கிறது இல்ல. இந்த காட்டேஜ் ஹவுஸ், பங்களாஸ், இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இங்கெல்லாம் வந்து தோட்டக்கழிவு இருக்குது. மரத்துல இருந்து விழற இலைகள், இது ஆபத்து இல்லாதது. ஒரு இடத்துல வச்சு குவிச்சு வச்சு எரிக்கிறாங்க. எரிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங்ல கார்பன் டை ஆக்சைடு பங்கு பெருமளவுல இருக்குது. தேவையில்லாம எரிக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய கான்செப்ட். 2 அடி உயரமுள்ள தொட்டி சிமெண்ட் ரிங்ஸ் அவைலபிள். அந்த ரிங்ஸ் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வைங்க. 1 அடி ஸ்டாண்டர்ட் சைஸ் வெளியில வைக்குது, 2.5 அடி டயமீட்டர் இருக்கிறது 2 வைக்கணும். அது மாதிரி 4 வாங்கி பக்கத்துல பக்கத்துல 2 செட்டு வச்சுட்டு இந்த தோட்டக்கழிவுலாம் அதை போடுங்க. புல்லா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, பூவா இருந்தாலும் சரி, காஞ்ச இலைகளா இருந்தாலும் சரி, தோட்டக்கழிவு மட்டும் அதுல போடுங்க. அதை திறந்த வெளியிலேயே வைக்கலாம், மண்ணிலேயே வைங்க. மரத்து நிழல்ல வச்சீங்கன்னா சிறப்பானது. டெய்லி வர்றத அதுல போட்டுட்டு கொஞ்சோண்டு சாணி கரைச்சி அதுல தெளிச்சிடணும். பச்சை சாணி சமையல் அறை கழிவுக்கு காஞ்ச சாணி, தோட்டக்கழிவுக்கு பச்சை சாணி கரைச்சி அந்த சாணி தண்ணியா அது மேல தெளிங்க. சாணியே கிடைக்காது சார்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அப்போ மோர் இருக்கு இல்லையா, மோரை கொஞ்சம் தண்ணியில கலந்துட்டு அதுல தெளிச்சு விடுங்க. அதுல இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து குப்பை தோட்டக்கழிவுகள் மகுவதற்கு, வேகமாக மகுவதற்கு உதவி புரியுது. சோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க வீட்லயே கையாண்டுட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த சிமெண்ட்ரிங்ல போடும்போது குவியல் அளவுக்கு மேல வந்து குவியலா வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல மேல போடக்கூடாது, அடுத்த தொட்டியில போயிடணும். இப்ப இதுல என்ன ஆகும்னாக்கா அப்படியே மக ஆரம்பிக்கும். மக ஆரம்பிச்ச உடனே மண்புழுவுடைய உணவு அது, எங்க இருந்தாலும் மண்புழுக்கள் அங்க வந்துடும், வந்து உணவை சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு 90 நாள்ல பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து மண்புழு உரமா மாறிடும். எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எளிய முறையில தோட்டக்கழிவை மண்புழு உரம் ஆக்குவதற்கு இது வந்து மிக மிக சிறந்த முறை. இதை பல இடங்களில் இப்ப பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க அந்த தோட்டக்கழிவு கையாண்டு சமையலறை கழிவும் கையாண்டுட்டீங்கன்னா வெளியில வர குப்பன்றதே இருக்காது. இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்ட பிறகு இப்போ இந்த வீட்டுல இருந்து வெளியில வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பாலித்தீன் கவர், பெட் பாட்டில்ஸ், ரீஃபில்ஸ், பேனா, கண்ணாடி, இரும்பு. இந்த இரும்புலாம் வந்து அத்தியாவசியமா தான் வரும், பாலித்தீன் கவர் டெய்லி வரும். நீங்க பாலித்தீன் கவர் எல்லா பிரைஸும் உண்டு. நீங்க அதை தனியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மாறா நம்ம வந்து சமையலறை கை கூட சேர்த்து பிசுபிசுன்னு ஆக்கும் போதுதான் அது வந்து வெளியில வந்து தொடர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலையை உண்டாக்குது. அதுக்கடுத்தது இருக்கிறது டிக்கெட் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிட் பேப்பரை கூட பொறுக்கிட்டு போக பாக்கலாம், நீங்க ரீசைக்கிளுக்கு போகுது. பேப்பரை வந்து 100 times ரீசைக்கிள் பண்ணலாம். அதனால பேப்பர் எல்லாம் வந்து நீங்க தனியாவே குப்பைன்றதே இருக்காது, சுற்றுச்சூழல் பெருமளவுல பாதிக்கப்படாது. அதே சமயத்துல இதுல இருந்து வர உரம் இத என்ன பண்றது. நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா நீங்க காய்கறி வாங்குறதுக்கே அச்சுறுவம் வகையில விலைகள்லாம் இருக்குது. 2-3 தொட்டி வச்சுங்க. ஒரு தொட்டில வெண்டைக்காய், ஒரு தொட்டில கத்திரிக்காய், ஒரு தொட்டில தக்காளி வச்சுங்க. நீங்க தக்காளி 40 ரூபாய் 50 ரூபாய் கிலோ விக்குது. இந்த உரங்களை பயன்படுத்துங்க. ரெண்டாவது, நம்ம வெளியில வாங்குறது வந்து நல்ல உணவுப் பொருளா இருக்குதுன்னா இல்ல, பூச்சி மருந்தும் செயற்கை உரங்களும் போட்டு பாய்சனா தான் இருக்கு அந்த உணவுகள் எல்லாம். அதுக்கு பதிலா நம்ம இந்த குப்பையை வீட்டுல உரமாக்கி அந்த உரத்தையே பயன்படுத்தி காய்கறிகள் எல்லாம் வளர்க்கலாம். குறிப்பா நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரைகள். ஏன்னா கீரைகள் வந்து பூச்சி மருந்து ஒட்டிக்கும், கழுவவே முடியாது. கீரை சிறந்த உணவு, ஆனா இன்னைக்கு வெளியில கிடைக்கிறதுலாம் விஷமா தான் இருக்குது, பூச்சி மருந்து ஒட்டிக்கிறதால. அதனால இந்த குப்பைகளை உரமாக்குங்கள். இந்த உரத்துல இருந்து கீரைகளை மட்டும் முதல்ல வளருங்க. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது கீரை சிறந்த உணவு. தயவு செஞ்சு ஏன் 2 முறை சொல்றேன்னாக்க, அது வெளியில விற்கும் போது விஷமா வாங்கணும். அதுக்கு பதிலா இந்த நம்ம வீட்டுல இருந்து தயாரிக்கக்கூடிய அந்த குப்பையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மண்புழு உரங்களை பயன்படுத்தி எளிய முறையில நம்ம வீட்டிலேயே கீரை இடம்லாம் பெரிய விஷயம் உரி மாதிரி தொங்க விடலாம். பால்கனி இருந்தா 2 ரேக் வச்சு நம்ம காய்கறி எல்லாம் வளர்க்கலாம். மொட்டை மாடி இருந்ததுன்னா நிறைய காய்கறிகள் வளர்க்கலாம். எல்லா காய்கறிகளும் நம்ம வீட்டிலேயே வளர்க்கறதுக்கு போதுமான உரம் இதுல கிடைக்கும். எளிய முறையில நீங்க இன்னும் ஸ்கை ஃபார்மிங், ஆதாயமே இல்லைன்னு அடுக்கு மாடியில தோட்டம் அமைக்கலாம். ரேக் கார்டன் இட்டு ஒண்ணு மேல ஒன்னு ஓவர் அதர் ரேக்ஸ் வச்சு அதை கம்பார்ட்மெண்டா பிரிச்சு எல்லா கீரைகளையும் வளர்த்துக்கலாம். பானைகள் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கு பானை மாதிரி அடிக்க வச்சு சைட்ல ஓட்ட போட்டு அதுல எல்லாம் விதைகளை வச்சு செடிகளை வளர்த்துக்கலாம். நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது இதெல்லாம் உங்களால பண்ண முடியாதுன்னா கூட இதை உரமாக்கி விவசாயிகளுக்கு கொடுங்க, அவங்க நமக்கு வந்து நல்ல உணவுப் பொருளை கொடுப்பாங்க.
0: உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார்?
2: அதாவது கவர்மெண்ட்ன்றது என்னமா, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் டு த பீப்புள். நம்ம தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்ன்றது இல்ல. ஒரு கொசு கடிக்கும் போது கவர்மெண்ட் வந்தா நம்ம சொரிஞ்சு விடுவாங்க, இல்ல நம்ம தான் சொரிஞ்சிக்கணும். அப்ப குப்பையை வெளியே விடும்போது கொசுவும் வியாதியும் அதிகமாகுது. இப்ப வியாதி அதிகமாகும் போது நம்ம என்ன பண்றோம், டாக்டருக்கு யார் செலவு பண்றது, நம்ம தான் செலவு பண்றாங்க. இது நமக்கு நாமே திட்டம். அதனால நமக்கு தேவையானதை நம்முடைய சுற்றுச்சூழல என்வரன்மெண்ட் சுற்றுச்சூழல் தான், சுத்தி உள்ள சூழ்நிலையை நம்ம மேம்படுத்தணும்னாக்கா நிச்சயமா குப்பையை வீட்டுல இருந்து வெளியிலேயே போடக்கூடாது. நாங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றது ரிடியூஸ், தேவையில்லாததை உள்ள கொண்டாடாதீங்க. ரீயூஸ், எதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்த முடியுமோ அதெல்லாம் மறுபடியும் உபயோகப்படுத்துங்க. ரீசைக்கிள், எதெல்லாம் மறுசுழற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் மறுசுழற்சி பண்ணுங்க. எளிய முறையில நீங்க தோட்ட கழிவையும் சமையல் அறை கழிவும் உங்களால வீட்டிலேயே பண்ண முடியும். அதுக்கு வேணும்னா நாங்க இலவசமா பயிற்சி கூட கொடுக்குறோம், நீங்க நேரடியா வரலாம். குறிப்பா எல்லா இடங்களையும் இந்த மாதிரி பண்ணியாச்சுனாக்கா சுற்றுச்சூழல் வந்து சூப்பரா ஆயிடும். குப்பைன்றதே இருக்காது. இன்னைக்கு வந்து குப்பை மேட்டுலதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். பள்ளிக்கரணையும் குழந்தைகளையும் எடுத்துமே கொட்டும் போது நிலத்தடி நீரின் தன்மையை அது வந்து பெருமளவுல பாதிச்சிருக்கு. பள்ளிக்கரணையில இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய தோல் வியாதி வருது. அங்க இருக்கிறவங்களும் நம்மள போல மக்கள் தானே. எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம இங்க இருந்து தண்ணீர் விடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம குழந்தைகள் பாதிக்கப்படுது, நம்ம உறவினர்கள், நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. இந்த தெருவில் குப்பை இல்லாம இருக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த குப்பை இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு அல்ல, இன்னால அந்த குப்பை வரல அப்படின்றதையும் நம்ம தெளிவா சிந்திச்சோம்னாக்கா நிச்சயமா நம்ம சுற்றுச்சூழல் மேம்படும். அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கும், நோய் இல்லாம இருக்கலாம். நோயற்ற வாழ்வு தானே குறைவற்ற

0: வேலையை எழுதி கொடுத்துட்டு தினம் எங்க வீட்டுக்கு வந்து 30-40 விசிட்டர்ஸ் வருவாங்க. இந்தியால இருந்து மாத்திரம் இல்ல, பல நாடுகள் இருந்தும் வராங்க. பயிற்சிக்காக வராங்க, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்டுக்காக ஹெல்ப் பண்றோம், அவங்க வந்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு ஒரு வீட்டுல என்ன பண்ண முடியுன்றத பண்றோம். கம்யூனிட்டி லெவல்ல, காலேஜ் லெவல்ல, எல்லா யூனிவர்சிட்டிலயும் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி 18th அன்னைக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ், MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வகுப்பு எடுத்தோம். எல்லாருமே வந்து அசந்து போயிட்டாங்க, ஒரு வீட்டுல எவ்வளவு பண்ண முடியுமான்னுட்டு. நிச்சயமா நம்ம பண்ண முடியும், அதாவது என்ன பண்ணணும்ன்றதுதான் தெரியல. எளிய முறையில தோட்டக்கழிவு பண்ண முடியும் போது கல்லூரியிலேயே நீங்க ஆரம்பிக்கலாம். கல்லூரியில ஆரம்பிச்சோம்னாக்கா பல இடங்களுக்கு, இப்ப சென்ட் டாமினிக் ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து பார்த்தாங்க, அவங்க உடனே வந்து அவங்க தோட்டக்கழிவு எல்லாம் அங்கேயே உரமாக்கிறாங்க. அதுல பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அந்த உரங்கள் எடுத்து போன பசங்கலாம் திரும்ப வந்து அங்க இப்ப உரத்துக்கு டிமாண்ட், ஏன்னா வேப்பிலைகள்ல இருந்து அது உரம் தயாரிக்கிறாங்க. அதுல இருந்து தயாரிக்கிற உரம் வந்து சிறந்த உரம், அதுல இருந்து விளையிற விளைபொருள் வந்து சிறந்த சுவையையும் தரமானதாகவும் இருக்கும். அதனால இப்ப அங்க வந்து உரத்துக்கு தட்டுப்பாடு, அந்த உரத்துக்கு. அதனால நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை வீணாக்கிட்டு செயற்கை உரங்களை போட்டு விளைய வைக்க வேணாம். நிறைய பேர் இங்க வந்து இப்ப எனக்கு பெரிய லைன் நிக்குது எங்க வீட்டை விசிட் பண்றதுக்கு. நிறைய சுய உதவி குழுக்கள் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் இலவசமா மண்புழு உரம் இது பயிற்சி அளிக்கிறோம். அதே மாதிரி வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் வராங்க, எல்லா கல்லூரிகளும் வராங்க, எல்லா பள்ளிக்கூடங்களும் வராங்க. எல்லாரும் வந்து இங்க பாத்துட்டு அவங்கவுங்க பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகளிலயும்
1: எங்களுக்கு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி. இத வந்து நாங்க வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தம் மாதிரி இது, இத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னாக்கா நிச்சயமா நம்ம வந்து இந்தியா நல்ல நாடு, அதுவும் குறிப்பா தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த நாடு. அந்த நாடு வந்து இப்ப வந்து மோசமான நிலையில இருக்கிறது காரணம் ஒரே ஒரு குப்பை தான். வரவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் நல்லா இருக்குது ஆனா குப்பையாலதான் ஊர் கெட்டு போயிருக்குன்னு. இதை நம்ம வந்து உணர்ந்து நம்ம செயல்படணும். அது குறிப்பா வந்து உலகம் சூடாவதுக்கு குப்பையை ஒரு வெளியில போடுறது ஒரு காரணமா இருக்குது. அதனால இது நீங்க வந்து வீட்லயே முறைப்படுத்தணும்ன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து.
1: ரொம்ப நன்றி சார்.
0: உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் வந்தாலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 044-2248-6494. நீங்க நேரடியாகவும் வந்து பார்க்கலாம். என்னுடைய விலாசம் நம்பர் 11 6வது தெரு சங்கர் நகர் பொம்மல், சென்னை 675.
1: கண்டிப்பா சார்.
0: நன்றி, வணக்கம்
2: சார்.

0: ரொம்ப தேங்க்ஸ் பவி, எனக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது இந்த ஒரு இன்டர்வியூ. எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாரு, இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
1: கண்டிப்பாக. அண்ட் நீ சொல்லி இப்போ வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசணும். ஸோ இதை எல்லாரும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம சிட்டி எப்படி இருக்கும்?
0: க்ரீன் அண்ட் கிளீன்.
1: சூப்பராக சொன்னேன்.
0: ஓகே நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல நல்ல நிகழ்ச்சிகளோடு உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். பாய். நான் சுனிதா.
1: நான் பவித்ரா.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
1: படிக்கும்

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு வைக்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
4: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: ஹாய், ஹலோ, இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அலமேல பேசுறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மலையில நம்ம சென்னையே வெள்ளக்காடா மாறிடுச்சு. இப்போதான் மக்கள் எல்லாரும் இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டு இருக்காங்க. மழைனால நிறைய பொருள்களும் சேதம் ஆயிடுச்சு. சில பொருள்கள் கிடைக்கவும் கஷ்டமா இருக்கு. ஈஸியா கிடைக்கிற பொருட்களை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு சில குறிப்புகள் தர என்னோட லாவண்யாவும் அனுஷாவும் வந்திருக்காங்க. இந்த மழையினால நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் சீக்கிரம் வீணாகி போகுது.
6: ஆமா, எங்க வீட்டுல கூட பிஸ்கெட் எல்லாம் சீக்கிரமா நமுத்து போகுது. கவலைப்படாத லாவண்யா, அதுக்கு ஒரு வழி நான் உனக்கு சொல்றேன். ஒரு டப்பால வந்து கொஞ்சம் சர்க்கரைய போட்டு அதுல பிஸ்கெட் எல்லாம் வச்சா பிஸ்கெட் ரொம்ப நாள் நமத்து போகாம இருக்கும்.
5: இப்படி கூட பிஸ்கெட் நமத்து போகாம இருக்க வழி இருக்கா? இது மாதிரி வேற ஏதாச்சும் குறிப்பு தெரியுமா உங்களுக்கு?
6: எனக்கு ஒரு குறிப்பு தெரியும். இஞ்சிய ஒரு கப்ல தண்ணி ஊத்தி ஃபிரிட்ஜ்ல வைங்க. தண்ணிய 2 நாளைக்கு மாத்திட்டே இருங்க. நீண்ட நாள் இஞ்சி கெடாம இருக்கும். இன்னொரு குறிப்பு கூட எனக்கு தெரியும். தேங்காய் தண்ணிய வந்து சுண்ணாம்பு டப்பால கொஞ்சம் ஊத்தினா சுண்ணாம்பு சீக்கிரம் காய்ந்து போகாம இருக்கும். பழங்கள் எல்லாம் சீக்கிரமா கெட்டு போகுது, இதுக்கு ஏதாச்சும் வழி உண்டா?
7: நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். வாழைப்பழம் தான் சீக்கிரமா கெட்டு போகுது. இதுல வாழைப்பழம் மிக சீக்கிரமா கருப்பாயி விடுது. அது கருப்பாவம் இருக்கிறதுக்கு வந்து ஈர துணிய சுத்தி வச்சா எப்பவுமே அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்.
5: எங்க வீட்ல எப்பவும் அரிசி மூட்டில பூச்சி வந்துட்டே இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா?
7: எனக்கு ஒரு தீர்வு தெரியும் இதுக்கு. கொஞ்சம் வந்து கல்லுப்ப சின்ன மூட்டையா கட்டி அரிசி மூட்டைக்கு பக்கத்துல வச்சா பூச்சிகளே வராது. அரிசி மட்டும் இல்ல, ரவா, மைதா ஆகியவற்றிலும் இந்த பூச்சி புழுக்கள்லாம் வராம இருக்க கொஞ்சம் வசம்பு நசுக்கி பொருள்கள் உள்ள பாத்திரத்துல போட்டு வச்சா பூச்சி புழுக்கள் எதுவுமே வராது. சமையல் அறையில கூட காஞ்ச எலுமிச்சை பழத்தோலை வந்து ஷெல்ஃப்ல போட்டு வச்சா பூச்சியே வராது. ஆனா எங்க வீட்டுல வந்து தயிர் சீக்கிரமா புளிச்சு போகுது, இதுக்கு ஏதாவது வழி இருக்குமா?
6: எனக்கு ஒரு வழி தெரியும். தயிர் புளிக்காம இருக்க ஒரு பெரிய தேங்காய் பீஸ எடுத்து தயிர்ல போட்டு வச்சா 2 நாளைக்கு தயிர் புளிக்காம இருக்கும்.
5: பா, வீட்டு பொருட்கள் பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல குறிப்புகள் கொடுத்தீங்க. இப்போ நம்ம உடம்புல வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சில மருத்துவ குறிப்புகளும் பார்ப்போம். இதுல நம்ம கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நெருப்பு இல்ல வெந்நீர் நம்ம உடல்ல பட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும். அதுக்கு உடனே பெருங்காயத்தை வாங்கி அதை நல்லா தூளாக்கி அதை எரிச்சல் இருக்கிற இடத்துல தேய்ச்சோம்னா சீக்கிரமா அந்த எரிச்சலும் போயிடும், கொப்பளமும் வராது. சர்க்கரை நோய் குணமாகிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையோட பூண்டையும் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை நோயும் சீக்கிரம் குணமாயிடும். இன்னும் வேற ஏதாச்சும் குறிப்புகள் தெரியுமா?
7: நான் சில குறிப்புகள்லாம் சொல்றேன். தொடர்ந்து முட்டகோஸ் சாப்பிட்டு வந்தா நெஞ்சு வலியே வராதா. முட்டகோசை வந்து நீர் விட்டு அதை கொதிக்க வச்சு அதை அந்த நீரை வந்து வடிகட்டி குடிச்சா அல்சர் கூட குணமாகுமா. இப்ப எல்லாருக்கும் காலேஜ் படிக்கிற பசங்க வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அல்சர்ன்றது ரொம்ப சீக்கிரமா வந்துருது. அவங்க வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஸ்கிப் பண்றதுனாலதான் இது ரொம்ப அல்சர் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துருது. இதை வந்து குணமாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இன்னொன்று வந்து மிளகு வந்து நெய்யில் வறுத்து தூளாக்கி அதை வெல்லம் இல்லை வந்து நெய்யில் கலந்து சாப்பிட்டா அலுப்பு, உடலில் இருக்க அலுப்பு, டயர்னஸ் எல்லாமே தீரும். வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
6: இந்த காலத்தில் சளி காய்ச்சல் போல நிறைய நோய்கள் வந்திருக்கு. சளி காய்ச்சல் தான் குணப்படுத்துறதுக்கு அரைக்கீரையை சமைச்சு சாப்பிட்டா சளி காய்ச்சல் தான் வராமல் இருக்கும். இந்த காலத்தில் பெரியவங்களுக்கு அடிக்கடி முட்டு வலி வருது. அதை சரி பண்ணுறதுக்கு சுக்கை நல்லா மைய அரைச்சி கொதிக்க வச்சு அதை முட்டியில தேய்ச்சா முட்டு வலி சரியாகும். எனக்கு அடிக்கடி வாய்ப்புண் வருது, இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கா?
7: ஆ லாவண்யா, நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்றேன். இதுக்கு வாய்ப்புண் உனக்கு இருக்குல்ல, அதுல அதுக்காக வந்து வெங்காயத்தை எடுத்துக்கோ. அதை வந்து நல்லா விளக்கெண்ணெயில வதக்கி சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ இதை எடுத்துக்கிட்டீனா வாய்ப்புண் குணமாயிடும்.
5: இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா குறிப்புகளையும் பார்த்தோம். இந்த காலத்துல சின்ன பசங்கள் எல்லாருக்கும் இரும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு சோயாபீன்ஸ் ரொம்ப உதவும். சோயாபீன் சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல நல்ல விஷயங்களை பார்த்தோம். இந்த மாதிரி பல நல்ல தகவல்களோட வேற நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: 107.8 இது உங்க ஏரியா எஃப்எம்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம அழகுக்காக நிறைய விஷயம் பண்றோம், அழகுக்காக அழகா இருக்கணும்னு விரும்புறோம். எல்லா அழகான குறிப்புகளும் அழகான விஷயங்களும் நம்மக்கிட்டே இருக்கும்போது நம்ம பல பியூட்டி பார்லருக்கும் பல ஒரு அழகு நிறுவனங்களுக்கும் தேடி தேடி அலையிறோம். அது ஏன் இன்னும் நமக்கு புரியல. அழகா இருக்க நகை முதல் முடிவரை எல்லாரும் அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அழகான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதை சொல்ல வந்திருக்கேன் நான், உங்க அபிலா,
2: தீபிகா,
3: ரேவதி.
2: என்ன ரேவதி, ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு?
3: ஆமா தீபிகா, நேத்து காலையில அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு நைட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. அதனால கடையில வரும்போது பரோட்டா சாப்பிட்டு வந்தேன்னா அதனால வயிறு ரொம்ப வலிக்குது.
2: நைட் டைம்ல பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? பாஸ்டிங் இருக்கிறவங்க காலையிலே சாப்பிடுவாங்க, நைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதுக்காக. நைட் உனக்கு எப்படி பரோட்டா சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகும்?
1: ஆமாடி, மைதா சாப்பிட்டுருக்க.
3: தெரியும்டி, அம்மா கூட வேணாம் தான் சொன்னாங்க, நான் தான் அடம் பிடிச்சி சாப்பிட்டேன்.
1: ஆமா தப்புதான், அது சாப்பிட்டா வயிறு வலிக்காம பின் அப்படிதான் இருக்கும். என்னெல்லாம் வருதோ போ.
3: ஆமாண்டி, வயிறு ரொம்ப வலிக்குது, மெடிக்கல் ஷாப் போய் டேப்லெட் வாங்கி போடணும்.
1: டேப்லெட்டா? எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் போடுற பழக்கம் எங்கன்னா வந்துச்சோ தெரியல உங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட், டேப்லெட் சாப்பிட கெட்டதுன்னு தெரியாதா? டேப்லெட் சாப்பிட்ட கிட்னியில் அஃபெக்ட் ஆகும்.
3: இல்லடி, போன வாரம் கூட டாக்டர் கிட்ட போய் அயன் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸ்னு 10 விதமான கலர் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்.
1: ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட். அதுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் நம்மகிட்ட இருக்கு தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறதே இருக்கு, நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அது இல்லாம நீ டேப்லெட் சாப்பிட போற, உனக்கு டயர்டா இருந்தாலும் உனக்கு நைட்டு வந்து உனக்கு நல்ல சக்தியோட இருக்க நைட்டு 2 வாழைப்பழமும் 1 கிளாஸ் பாலும் குடிச்சாலே போதும்.
3: அது போதுமாடி?
1: போதும்.
2: உன் வயித்துக்கு ஃபுல்லாவதான் பாக்காத, உன் உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா, அது போதும் உனக்கு.
3: ஓகே, நான் இனிமேட்டு அதே மாதிரி பண்றேன்.
1: என்னடி இது தீபிகா, உங்க பாட்டி எப்படி இருக்காங்க?
2: என் பாட்டியா ரொம்ப இருமிட்டே இருக்காங்க டி வயசான காலத்துல.
1: ஆஸ்துமா இருக்குல்ல?
2: ஆமா, 2-3 வருஷமாவே இருக்கு.
1: ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாக்கலையா?
2: நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், நிறைய ஊருக்குலாம் வேற கூட்டு போனாங்க. டெய்லியும் மாத்திரை சாப்பிடறாங்க, டெய்லி ஊசி, பார்த்தது இன்னையில நிறைய மருந்து யூஸ் பண்றாங்க. வயசான காலத்துல அதெல்லாம் தேவையே இல்லை, ஆனாலும் யூஸ் பண்றாங்க. வேற என்ன பண்றதுன்னு தெரியல, டெய்லியும் இதே தான் நடக்குது வீட்டுல. பாவம், இருமிட்டே இருக்காங்க.
3: ஏன்டி டேப்லெட் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? நம்ம கிட்டயே துளசி இலையை வந்து டெய்லி சாப்பிட்டா அதுவே போதும், அதுவே ஆஸ்மா, இருமல், ஞாபக சக்திலாம் ரொம்ப நல்லது. உங்க பாட்டிய வந்து துளசி இலையை டெய்லி சாப்பிட சொல்லு.
2: துளசியா? துளசி சாமிக்கு தானே வைப்பாங்க, அதுவும் இல்லாம துளசியை சுத்தி சுத்தி வருவாங்க, துளசியை நம்ம சாப்பிடணும்.
3: துளசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால சாப்பிட்டே ஆகணும், ட்ரை பண்ணு.
2: நான் எங்க பாட்டி கிட்ட சொல்றேன்.
3: சரி.
1: என்ன ரேவதி, வர வர ரொம்ப ஸ்டைல் ஆயிட்ட, கண்ணாடியை கழட்டிட்ட, என்ன லென்ஸ் போட்டிருக்கியா?
3: சீச்சி, இல்லடி, நான் வைட்டமின் ஏ உள்ள பழங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடுறேன்.
2: முடிஞ்சா வைட்டமின் ஏ உள்ள பழம் எல்லாம், ஒரு பழம், ஒரு வெஜிடபிள் சொல்லு பாக்கலாம்.
1: அப்போ
3: மாம்பழம் இருக்கே.
1: வெஜிடபிள்?
3: கேரட்.
1: மாம்பழமா?
3: ஆமா.
1: பொய் தானே சொல்ற?
3: மாம்பழம் சாப்பிட்டா கண் நல்லா தெரியும், ரத்த அழுத்தம் சரியாகும், அதனால சின்ன குழந்தைகள் கூட சாப்பிடலாம் மாம்பழத்தை.
2: அப்ப ரேவதி, அதே மாதிரி வேற ஃப்ரூட்ஸ் வச்சு வேற ஒரு டிப் சொல்ல முடியுமா உன்னால?
3: சொல்லலாமே.
2: ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளுக்கு முதுகு எலும்பு தேயுதுன்ட்டு டெய்லி ஹாஸ்பிட்டல் போறா. அது மட்டும் இல்லாம டெய்லியும் மாத்திரை சாப்பிடறா, அவள் இல்லைனாலே டயர்டா இருப்பா. பத்தாவதுக்கு டெய்லியும் மாத்திரை ஹாஸ்பிட்டல்ன்ட்டு இன்னும் டயர்டாயிட்டே போறா. அப்ப எலும்பு தேயாம இருக்கிறதுக்கு என்ன பழம் சாப்பிடலாம்னு சொல்லு பாக்கலாம்.
3: கொய்யா பழம் ரொம்ப நல்லது.
2: கொய்யாவா? அது எங்க வீட்டுல கிலோ கணக்குல இருக்கு வீட்டுல மரத்துல, ஆனா யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்களே.
3: கொய்யா பழம் ரொம்ப ரொம்ப நல்லது, அதை சாப்பிட்டா உடல் எலும்பு வந்து பலமாகும், அதே மாதிரி வயிற்று புண் எல்லாம் சரியாயிடும். நீ வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லி சாப்பிட சொல்லு.
2: சரி.
3: இவ்வளவு நேரம் என்ன என்னையே கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேக்கட்டா? உங்கள
1: கேளு.
3: வெங்காயத்தோட தங்கச்சி யாரு?
2: தக்காளி.
1: இல்ல, வெங்காயம்
3: இல்ல.
1: பின்ன
3: பூண்டு.
1: பூண்டா?
2: அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?

0: நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து உருளைக்கிழங்கு ரொம்பவே சாப்பிடுறோம். அதனால உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வாய்வு உடையது. அதனால பூண்டு சாப்பிட்டா வாய்வு தன்மை நீங்கும்.
1: நேத்து நான் எங்க அம்மா கூட கடைக்கு போனேன். அங்க ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு ஸ்டோருக்குள்ள போனேன். அங்க ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாவே கண்டிஷனர் ஷாம்பு எல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க. இங்க அவன் எனக்கும் அதுல ஆசை ரொம்ப. அது ஷைனிங் ஆகுமா, ஸ்மூத் ஆகுமா, லாங்கா வளருமா? ஆனா எங்க அம்மா அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அதெல்லாம் போடணும் ஆசையா இருக்கு. உங்களுக்கு யார்ட்டையாவது இருக்காது?
0: அது ரொம்ப காஸ்ட்லியாச்சே.
1: ஆமா, அதனாலதான் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க.
2: எதுக்கு இப்ப அவ்வளவு தூரம் போனோம்? அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? நம்ம வீட்லயே இருக்கு கற்றாழை, தெரியுமா?
1: என்னது கற்றாழை? புரியல.
2: ஆலோவேரான்னு சொல்லுவாங்க. நிறைய டிவி ஷோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்கல்ல.
1: சோப் விளம்பரத்துல காட்டுவாங்க, ஷாம்பு விளம்பரத்துல பாத்தது இல்லையே.
2: கற்றாழை வந்து முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும். அது வந்து கட் பண்ணனா ஜெல் மாதிரி வரும். அந்த ஜெல் வந்து நீ தலையில அப்ளை பண்ணனா முடி வந்து ஷைனிங் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த வெந்தயம், வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் ஊற வச்சு தயிர் கூட வெந்தயம் அரைச்சு ஆலோவேராவும் சேர்த்து அரைச்சு தலையில தடவினீங்கன்னா முடியும் வளரும்.
1: ஓகே, ஷைனிங் ஆயிடுச்சு, முடி வளர்ந்துருச்சு, அடர்த்தியா வளரணும்ல.
0: அதே கற்றாழைய சாப்பிட்டா தலை முடி வந்து ரொம்ப அடர்த்தியா வளரும்.
1: டேஸ்டா இருக்குமா கற்றாழை?
0: கொஞ்சம் கசக்கும், இருந்தாலும் சாப்பிட்டுதான் ஆகணும்.
1: சரி, வளரணும்னா சாப்பிட்டுதானே ஆகணும்.
0: என்ன அபிலா, உன் முகம் ரொம்ப ஷைனிங்கா இருக்கே.
1: ஷைனிங்காவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க பாட்டி அதையும் இதையும் அரைச்சு கொடுத்து போடு போடுன்ட்டு நாச பண்ணி வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு ஷைனிங்காவா இருக்கு?
0: ஆமா. பாட்டி என்ன சொன்னாங்க?
1: பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, கடலை மாவு கூட தயிரை சேர்த்து மூஞ்சில போட்டா முகம் ரொம்ப அழகா பளிச்சுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது ஒரு மாதிரி மூஞ்சில போட்டோன்னு ஸ்மெல் வரும், பட் ஆனா நல்லா இருக்கும்.
2: தமிழா மாதிரி ஆயிடலாமா?
1: அகலாமே. அதுவும் இல்லாம அது குளிர்காலத்துல போடக்கூடாது, அது ரொம்ப குளிர்ந்த தன்மை உடையது. சோ அதை போட்டா நமக்கு ஜன்னி வரும். சோ வெயில் காலத்துல மட்டும் போட்டு அதை யூஸ் பண்ணா முகம் பளபளப்பா இருக்கும்.
0: ஓகே ஓகே, நான் ட்ரை பண்றேன். உன் கையில நகம் அழகா இருக்கே.
1: பின்ன கஷ்டப்பட்டு பியூட்டி பார்லருக்கு போய் கஷ்டப்பட்டு கட் பண்ணி அவங்க கட் பண்ணாங்க. நெயில் ஆர்ட்லாம் போட்டு 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அழகா இல்லாமே என்ன,
0: இதுக்கு போய் 500 ரூபாய் செலவு பண்ணியா?
1: பின்ன அழகா இருக்கும்னா பண்ணிதான் ஆகணும்.
0: இது நம்மளே பண்ணலாமே.
1: எப்படி?
0: நகத்துல வந்து எண்ணெயை தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணா நீ ஆசைப்படுற மாதிரி உன்னோட டிசைன் கேட்டுல நீ கட் பண்ணிக்கலாம்.
1: நிஜமாவே?
0: ஆமா.
1: நான் கட் பண்ண கூண கோணியால போகும்.
0: நீ எண்ணெயை தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணா உன்னோட டிசைன் கேத்த மாதிரி வரும் அது.
1: சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன தீபிகா, உங்க அண்ணா எப்படி இருக்காங்க?
2: அவன பத்தி பேசாத.
1: ஏண்டி சொல்லு, ஏன் உனக்கும் வருது? அவங்கள பார்த்தா
2: சின்ன வயசுல நானும் அவனும் விளையாட்டு இருந்தோமா, அப்போ ஊஞ்சல் ஆட்டினான். ஆட்டினோடனே நான் ஹைட்டுக்கு பயந்துட்டு ஊஞ்சல் இருந்து கீழே குச்சிட்டேன். குதிக்கும் போது ஒண்ணுமே ஆகல, ஆனா அந்த போன போர்ஸ்ல ஊஞ்சல் வந்து அடிச்சு நெத்தியில மார்க் ஆயிடுச்சு. அது நடந்து 10 வருஷம் இருக்கும், ஆனா இன்னும் அந்த மார்க் இன்னும் போவே இல்ல.
1: டிவில எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் பாக்கற, ஒண்ணு வாங்கி யூஸ் பண்ணலாம்ல, இவ்ளோ இருக்கு போடலாம்.
2: எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே போற மாதிரி இல்ல.
0: நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற? வேப்பம் பட்டைய அரைச்சி தடவினாலே போயிடும்.
2: கண்டிப்பா போயிடுமா?
0: கண்டிப்பா போவோம், ட்ரை பண்ண.
2: அண்ணன் ஞாபகம் வர மாட்டானே?
0: உங்க அண்ணன் கண்டிப்பா கனவுல கூட வர மாட்டான்.
2: அப்ப யூஸ் பண்றேன்.
0: சரி,
1: இப்போ நாங்க சொன்ன அழகு குறிப்புகள் எல்லாத்தையும் நாங்க யூஸ் பண்ணி பயன்பட்டு இருக்கோம். நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க நம்புறேன். மேலும் ஒரு நல்ல அழகு குறிப்புகளோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி பார்க்கலாம். உங்கள் அபிலா,
2: தீபிகா,
0: ரேவதி, நன்றி, வணக்கம்.

0: சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. அண்ட் நான் உங்க ஆர்ஜே சங்கீதா. இன்னைக்கு நம்ம கல்லா போட்டியை திறந்து பார்த்தா ரெண்டு விஷயம் பளிச்சுன்னு சும்மா தக்கத்துக்க நின்னுது. ஆனா பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ஒரு விஷயத்த பத்தி மட்டும்தான் பேசணும்னு என் வாய கட்டி போட்டுட்டாங்க. சோ ரம்பம் போடுறத நிறுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா லீடுக்கே வரேன். உங்கள பல பேருக்கு சுயதொழில் செய்வதற்கான நிறைய டேலண்ட் இருக்கும். ஆனா அதை கரெக்டான வழியில கொண்டு போவதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுறாங்க. சோ அந்த பாதைய நான் உங்களுக்கு இன்னைக்கு தரப்போறேன். பாதை மட்டும் போதாதே, யார் வழி சொல்வான்னு தானே கேக்குறீங்க? மைண்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ணிட்டேன். அதுக்குத்தான் நம்ம கெஸ்ட் மிஸ் அனு விஷ்ணு அவங்க வந்திருக்காங்க. இவங்க டிரெஸ் டிசைனிங், மேக்கப், ஜுவல்லரி மேக்கிங் போன்ற பல விஷயங்களை ஃப்ரீலான்சிங் பிசினஸா பண்ணிட்டு வராங்க. சோ ஹாய் அனு, எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ மக்களோட சேர்ந்து நானுமே உங்களோட பிசினஸ் டிப்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ ப்ரோக்ராம் போலாமா?
1: ஹாய் சங்கீதா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஓவர். இது வந்து எனக்கு ரொம்ப பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ தேங்க்ஸ் அகைன்.
0: ஓகே, சோ நேர்களே, கெஸ்ட் வந்துட்டாங்க. சரி, அது எப்படி எங்க கிட்ட பேச முடியும் தானே யோசிக்கிறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் சல்பி வாட்டர், சால்ட் வாட்டர், யூனோ. நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் பக்கத்துல இருக்கிற, அதாவது உங்களோட போன் பக்கத்துல இருக்கவங்க போன் கிடையாது, உங்களோட போனை எடுத்து 6512133333 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பிசினஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்க இங்கேதான் இருப்பாங்க. ஓகே, ஸ்டே டியூன் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஓகே அனு, நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு மூணு விஷயம் சொன்னேன், நீங்க டிரெஸ் டிசைன் பண்ணுவீங்க, மேக்கப் பண்ணுவீங்க, ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுவீங்க. சோ இதுல உங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்ன நீங்க பண்ணுவீங்க? ஓகே, இதை பார்த்தா இதை அனு தாங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன உங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி?
1: என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து பேசிக்லி, இப்போ நிறைய பேர் வந்து அவங்க பழைய சாரி, பழைய சுடிதார், இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக் அவங்க கல்யாணத்தை போட்ட அந்த சில்க் சாரிலாம் இந்த காலத்துல யூஸ் ஆகுது. பிகாஸ் இந்த காலத்துல இட்ஸ் மோர் ஆஃப் டிசைனர் சாரீஸ் அண்ட் டிசைனர் ஸ்டஃப். ஸோ அதை எப்படி நான் வந்து இந்த காலத்தோட ட்ரெண்டோட மர்ஜ் பண்றேங்கிறது இஸ் மை சிக்னேச்சர் ப்ராடக்ட்ஸ். பேசிக்லி அதோட பார்டர் எடுத்து புது பார்டர் ஆட் பண்ணி, புது பிளவுசஸ் பண்ணி, அதோட பிட் அந்த பிளீட்ஸ்ல வர பார்டர்ஸ்க்கெல்லாம் டிஃப்ரெண்டா டிசைன் கொடுத்து மேக்கிங் இட் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பீஸ். ஸோ தட் நம்ம ஓல்ட் மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகாம கொஞ்சம் காசு போட்டு புதுசா ஆக்குறதும். இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் காஸ்ட் சேவிங் அண்ட் அ ட்ரெண்டி ஐடியா ஆஃப் க்ளோதிங்
0: அண்ட் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட்னு சொல்லலாம். சூப்பர், பாருங்க அனு. ஓகே, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலர் வந்துட்டாங்க. ஸோ யாருன்னு பார்ப்போம்.
2: ஹலோ, ரெண்டு பேருக்கும் ஹாய். நான் சுபா போருலேருந்து பேசுறேன். பேசிக்கா நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் வந்து +2 லீவ்ல நான் முடிச்சேன். இப்போதைக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நெய்பர்ஸ்க்கும் தான் ஃபேஷியல், ஹேர்கட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பெருசா அந்த பிசினஸ்ல ப்ராஃபிட்லாம் எனக்கு இல்லை. இன்ஃபேக்ட் காலேஜ்ல கூட நான் ஒரு பியூட்டிஷியன் யாருக்குமே தெரியாது. ஸோ அனு, எங்க பிசினஸ் எப்படி ப்ராஃபிட் வர மாதிரி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? யாருக்குமே தெரியாது. ஸோ அனு, எங்க பிசினஸ் எப்படி ப்ராஃபிட் வர மாதிரி கொண்டு வருதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா?
1: ஹாய் சுபா, இது வந்து ஒரு ஈஸியான விஷயம்தான். பேசிக்லி இந்த காலத்தில் வந்து பிராண்ட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். உங்கள் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஃபர்ஸ்டாக அது ஒரு பிராண்ட் ஆக்குங்க. ஆட்டோமேட்டிக்லி தென் இன் நிறையா சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ், மெயின்லி ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லாமே எல்லாருமே யூஸ் பண்ணுறது, இதில் வந்து உங்கள் பேஜ் ஆட் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ கூகுள் இல்லை ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணும்போது பிரைடல் மேக்கப்னு நிறையா சர்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து இஃப் யூ ட்ரை டு ஸ்பெஷலைஸ் யுவர் செல்ஃப் இன் டு சம்திங் லைக் பிரைடல் மேக்கப், நிறைய இன்னும் யூ வில் ஹாவ் பீப்புள். ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட போக தேவையில்லை, அவங்களே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் மோர் ஆஃப் அ காஸ்ட் எஃபெக்டிவ் வே ஆஃப் மார்க்கெட்டிங் யுவர் செல்ஃப். At the end of the day, you are getting people, people are getting to know you, so automatically you will do a good business.
2: அப்போ அனு மேடம், ஆனா எல்லாருமே சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மூலமா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றது நீங்க சொல்ல முடியாது இல்லையா?
1: நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து காலேஜ் குரூப்னே ஒன்று இருக்கும். தே ஆர் ஆல் யங் பீப்புள், ஆல் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் காஸ்மெட்டாலஜி, டிரெஸ்ஸிங், டிசைனிங். யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் லார்ஜ். So you automatically will do well, which is very obvious from this factor.
2: Kandipa madam, thanks for your tips.
0: ஓகே, நல்ல ஒரு இதுதான் ஆக்சுவலி இல்லைங்களானும். இப்போதைக்கு சோஷியல் நெட்ஒர்க்கிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வைரஸ் மாதிரியே பரவிட்டு வருது. எல்லாத்துக்கும் எது போட்டாலும், ஒரு படம் வச்சாலுமே அவங்க வந்து ஒரு இது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் காலர் யாருங்கிறத பார்ப்போம்.
1: ஹலோ
3: ஹலோ சங்கீதா, நான் ஸ்ரீமதி பேசுறேன்.
1: ஆ ஹாய் ஸ்ரீமதி, எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் அசோக் நகர்ல இருந்து பேசுறேன். இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தேன், சோ ஐ தாட் ஐ கேன் கால் அண்ட் ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் அனு ஃபார் ஃபியூ டவுட்ஸ்.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். நான் உங்களுக்கு அனு கிட்ட, நீங்க அனு கிட்ட பேசலாம். ஓவர் டு அனு.
3: ஹாய் அனு மேடம், ஹவ் ஆர் யூ?
1: ஹாய் ஸ்ரீமதி.
3: மேடம், உங்களை மாதிரி தான் நானும் வந்து சாரி டிசைனிங், ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பேசிக்லி என்னன்னா, நான் இப்போ தான் என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் ஆகுது. பட் இருந்தாலும் நான் நிறைய பல்க் ஆர்டர்ஸ், கல்யாணத்துக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஐ ஃபேஸ் அ மேஜர் ப்ராப்ளம் தீஸ் டேஸ். லைக் வந்து நான் ஆர்டருக்கு கேட்குறாங்க, நானும் பண்ணி கொடுக்கும்போது லாட்ஸ் ஆஃப் பார்கெனிங் விச் இஸ் ஹேப்பனிங். ஸோ அது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதை வந்து நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கலாம், என்னுடைய இந்த பிஸ்னஸ்ல எப்படி நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்?
4: ஓகே, இதை கொஞ்சம் ஒரு

0: difficult ana situation da. I totally understand and I'm sorry for the loss that's been happening. But ஆல்வேஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் மேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆர்டர் பண்றீங்கன்னா, யூஆர் கிவிங் 100 சாரீஸ். அந்த 100 சாரீஸ் வந்து அந்த ஒரு கல்யாணத்துக்கு மாத்திரமே வந்து நீங்க டிசைன் பண்ற மாதிரி இருக்க வேண்டாம். யூ கீப் அ பேக்கப், மேபி லைக் ஹாவ் அ ஸ்மால் புட்டீக் ஆர் செல் இட் டு ஸ்மால் புட்டீக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கர் பேட்டில் நிறைய சின்ன சின்ன கடை இருக்கும். அங்கே போய் பார்த்தா மேபி யூ வில் ஃபீல் லைக் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டேக்கிங் ஆர்டர்ஸ். பிளஸ் இந்த பெரிய சர்வனா ஸ்டோர்ஸ், ஸ்ரீ குமரனுக்குலாம் போகிற சாரீஸ் வந்து அந்த கடையிலேருந்து போகுது. ஸோ பேசிக்கலி தே ஆர் பிகமிங் லைக் அ ஹோல்சேலர் அண்ட் கிவிங் இட் அவுட் டு ரீட்டெய்லர்ஸ். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ஒரு பில்டிங்கில் இருக்கீங்க, ஒரு பில்டிங்ல நிறைய பேர் இருப்பாங்க, யூ புட் அ ஸ்மால் ஸ்டால் ஆன் சாட்டர்டே சண்டே. ஸோ யுவர் டெஃபினெட்லி இஃப் நாட் 100 ஒரு 60 to 70 ஆகுது போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஏபிள் டு கம் ஓவர் யுவர் ப்ராஃபிட் அண்ட் தேர் வில் பி சம் அமௌண்ட் ஆஃப் மனி தட் யூர் கோயிங் டு மேக் அண்ட் நாட் எவ்ரி திங் வில் கோ இன் டு லாஸ்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மிஸ் அனு.
0: பிளஷர் அண்ட் ஐ ஹோப் தட் திஸ் ஸ்மால் டிப் ஆஃப் மைன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபர்தர் இன் யுவர் பிசினஸ்.
1: யா ஷூர், தேங்க்யூ.
2: ஓகே, தேங்க்யூ ஸ்ரீமதி. அனு, நீங்க இப்ப சொன்னீங்க இந்த மாதிரி சாரி இதெல்லாம் வந்து பொட்டிக்லாம் வச்சு எல்லாமே பண்ணேன், ஓகே ஃபைன். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, ஆர்டர் கொடுத்துட்டு திருப்பி பேக்கப் வாங்கிடுவாங்க. கடைசி நேரத்தில் வந்து ஓகே பார்கெயின் பண்ணி அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இல்லை கேன்சல் பண்ணிடுங்கன்றவங்க. ஸோ அது ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடுமே, என்ன பண்ணுறது அந்த டைம்லலாம்?
0: சி, பிசினஸ்ஸுங் வரும்போது யூ கான்ட் ஹாவ் அ பர்சனல் லைஃப் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பர்சனல் லைஃப் அண்ட் அ பிஸ்னஸ் லைஃப். இப்போ அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே யூ ஹாவ் டு டேக் அன் அட்வான்ஸ் ஃப்ரம் தெம். இஃப் யூ டு நாட் டேக் அன் அட்வான்ஸ் ஃப்ரம் தெம், தே மாட்ஸே ஆ ஃப்ரெண்டு தானே அப்புறமா நான் சொல்லிடுவாங்க. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே லாஸ் யாருக்கு, உங்களுக்கு தானே. ஸோ ஆப்வியஸ்லி டேக் இன் சம் அட்வான்ஸ், ஹாவ் அனதர் கஸ்டமர் ஆல்டர்னேட்டிவா, மேக் சச் ஐடியாஸ் தட் வில் நாட் ஹெல்ப் யூ கெட் இன் டு அ லாஸ், ராதர் யூல் பி ஏபிள் டு செல் இட் சம் ஹவ் அட் த ப்ரைஸ் யூ ஹவ் டிசைடட். அண்ட் ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ ஹாவ் அ, எப்பவுமே வந்து யூ ஷுட் ரிமெம்பர் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைங்க. ஸோ தட் யூ வில் பி சேஃப், எவ்ரிபடி வில் பி சேஃப்.
2: ஓ, ரொம்பவே ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது உங்களோட இது டிப்ஸ் எல்லாம், பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ அனு, டைம் போனதே தெரியல, நீங்கள் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நிறைய பேர் கால் பண்ணி இது நீங்கள் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நிஜமாகவே அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மக்களோட சேர்ந்து நானுமே ரொம்ப ஓகே இதெல்லாம் பண்ணலாம், ஏன்னா நானும் பர்சனலாக வந்து சாரி டிசைனிங்லாம் பண்ணுவேன். ஸோ எனக்குமே அது ஆக்சுவலி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சி பற்றி?
0: நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு வர்றது இஸ் அன் ஆசம் திங், சொசைட்டிக்கு இஸ் அ வெரி வெரி பெனிஃபிஷியல் ஐடியா. அண்ட் இந்த என்னோட சின்ன டிப்ஸ், என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சொசைட்டியை வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஹோப் பண்ணுறேன். தட்ஸ் வை ஐ வாஸ் ஹியர். ஐ ஹோப் மை பிரசன்ஸ் ஹஸ் மேட் அ டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.
2: கண்டிப்பாக. ஓகே, என்னோட கோட்டா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து கல்லா போட்டியில் இருக்கிற ரெண்டாவது விஷயத்தை பற்றி பேச ஆர்ஜே சக்தி வந்துட்டாங்க. ஸோ போதும் பேசினது அப்படின்னு கிளம்ப சொல்லிட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு இந்த பிளேஸை விட்டு கொடுத்து அப்பீட் ஆயிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் டு MOP சமுதாய வானொலி, இது 107.8. நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. அண்ட் நான் உங்க ஆர்ஜே சங்கீதா. பாய்.
3: என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
4: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
5: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடறாடா.
4: என்னது, என் தங்கச்சி மேலயா?
6: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னாய். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இன்னைக்கு கலா போட்டியில மிக முக்கியமான இரண்டாவது விஷயத்த நம்ம பார்க்க போறோம். முன்னாடி வந்த ஆர்ஜே சங்கீதாவை போங்க போங்கன்னு சொல்லி எனக்கு வேர்த்தே கொட்டிருச்சுங்க ஏசி ரூம்ல. அட் லாஸ்ட் அவங்க போயிட்டாங்க. சோ நம்ம இந்த இம்பார்ட்டன்டான விஷயத்த ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத பத்தி நவடேஸ் பேசுறது வந்து ஒரு ட்ரெண்டாவே ஆயிட்டு வருதுங்க. ரீசெண்டா ஆன டெல்லி கேங் ரேப் இன்சிடென்ட், இப்போ மிக மிக ரீசெண்டா ஆன மும்பை கேங் ரேப் இன்சிடென்ட், பாண்டிச்சேரில எங்க பார்த்தாலுமே ரேப், ஈவ் டீசிங், அது மாதிரி பெண்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய கொடுமைகள் நடந்துட்டு வருது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க மிஸ் கீர்த்தனா ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட், மிஸ்ஸஸ் லட்சுமி ஹோம் மேக்கர், ஆராத்யா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், அண்ட் தன்வி வர்க்கிங் ப்ரொஃபஷனல். எல்லாருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு இந்த இஷ்யூ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டீபா. சோ உங்களுடைய தரப்புல இருந்து என்ன சஜஷன்ஸ் அண்ட் என்ன சே கொடுக்கறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி? மிஸ் தன்வி, ஓவர் டு யூ.
1: Hi, I'm very happy now in the show ku vandiruken, and I can give a few of my views to my public. Now undu or working professional, corporate vandu, to be very honest, adu is not a very safe place.

0: தெரியும். அண்ட் எவ்ரி கார் வில் ஹாவ் அ ஜிபிஎஸ் சிஸ்டம், அது வச்சு அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ டிரைவர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு லொக்கேட் என்ன நடக்குதுன்னு. தட் இஸ் ஒன். இன்னொன்று வந்து ட்ரை அவாய்டிங் லேட் நைட்ஸ் அட் ஒர்க். இப்போ பாருங்க ஃப்ளோரில் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது ட்ரை லீவிங் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இட்ஸ் பெட்டர். தேர்ட் திங், எப்போவுமே மேல் ஜெண்டர்ஸ்டேந்து கீப் த லிட்டில் டிஸ்டன்ஸ்.
1: தே ஷுட் பி
0: பிகாஸ் வெரி ஆனஸ்ட்லி நிறைய பீப்புள் ஹூ ஜாயின் த கார்பரேட் தே கம் ஃப்ரம் யூனோ நாட் கோஎட் காலேஜ். திஸ் தே ஃபீல் லைக் கார்பரேட் தான் இது சான்ஸ், நம்ம வந்து வுமன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் வந்து சேர்றாங்க. ப்ளீஸ், திஸ் மைட் பி அ வெரி டீடைல் கன்வர்சேஷன் பட் திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ அதனால ஆல்வேஸ் வுமன் ஷுட் ரிமெம்பர் டு ட்ரா அ லைன். ட்ரா பண்ணலனா பீப்புள் டேக் இட், தே டேக் எவ்ரி திங் ஆஸ் அன் அட்வான்டேஜ். தட் வுட் பி ஸ்மால் டிப்ஸ் ஃப்ரம் மீ ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் ஐ ஹோப் திஸ் டஸ் மேக் அ டிஃபரன்ஸ் டு த பீப்புள் லிசனிங் டு திஸ் ஷோ.
1: தேங்க் யூ ஸோ மச் தன்வி. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ஐ அக்ரி டு தன்வி. ஏன்னா எனக்கும் ரெண்டு கேர்ள்ஸ் தான், ஒன் இஸ் கோயிங் டு காலேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன் டுவெல்த். ஸோ ஈக்குவலி ஐ ஆம் ஸ்கேர்ட் டு சென்ட் மை டாட்டர்ஸ் அவுட் சம்டைம்ஸ், பட் இட் ஷுட் நாட் பி இன் த சென்ஸ் தே ஷுட் பி வெல் அவேர் ஆஃப் வாட் எப்படி அவங்கள காப்பாற்றுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பேரண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இன் மை ஒப்பீனியன் வீட்டிலேருந்தே அதை ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் நல்ல ஸ்பெஷலி மதர்ஸ், மதர்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு நமக்கு எல்லா கேர்ள்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாய்ஸ். ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நடந்தா என்ன பண்ணணும், எப்படி என்ன காப்பாத்துறது,
1: குட் டச் எது, பேட் டச் எது,
2: அது ஆமா
1: சோஷியலி கான்ஷியஸா ஆமா பிள்ளைங்களை வளர்ந்து
2: அவங்களை எப்படி என்ன சொல்றது செல்ஃப் சஃபிஷியண்டா எப்படி செல்ஃப் சஃபிஷியண்டா அவங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அண்ட் இந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் வரலாம், தே கே நாட் ஜஸ்ட் செய்தடா ஏய் அதெல்லாம் வராது பரவாயில்ல நீ சேவாயிடுவே அதெல்லாம் வராது. எதுக்குமே ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் உங்க குழந்தைங்களை, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு. பிகாஸ் இஃப் யூ கீப் தம் ஸ்கேர்ட் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கமா என்ன பண்றதுன்னு தெரியல சொன்னா, இல்ல இல்ல நீ பரவாயில்ல அப்படின்னு சொன்னா தட்ஸ் வேஸ்ட். அவங்ககிட்ட அவங்க பயமா இருந்தா கூட காமா அவங்ககிட்ட சொல்லி கொடுக்கணும் என்ன பண்ணணும், நீ பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த டைம்ல காமா இருக்கணும், பேனிக் ஆகக்கூடாது, அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துனா இன் ஃபியூச்சர் தே வில் பி கேப்பபிள் டு ஃபைட் ஃபார் தெம்செல்ஸ்.
1: நீங்க சொல்லும் போது எனக்கு ஒன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, பேரண்ட்ஸ் ஷுட் டேக் அ சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் போது. அண்ட் இன்னொரு விஷயம், பேரண்ட்ஸ் ஷுட் கிவ் த கட்ஸ் சேயிங் தட் கான்பிடண்டா ரொம்ப போல்டா எந்த விஷயம் இது மாதிரி ஒரு ஒரு பையன் இல்லட்டா ஒரு மென் உன்னை ஹராஸ் பண்ண வரானா ரொம்ப போல்டா எப்படி வந்து அதை டீல் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். சோசியலி கான்சியஸ் அண்ட் இது மாதிரி சோசியலி கான்சியஸா வளர்க்கணும். அண்ட் செகண்ட் திங் மிக இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, ஃபேமிலியில இருக்கிற அங்கிள் எல்டர்ஸ் ட்ரஸ்டட் எல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த குழந்தைங்களை பண்றதுல வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து அந்த குழந்தைங்க கிட்ட தாத்தாவா இருந்தாலும் சரி சித்தப்பாவா இருந்தாலும் சரி மாமாவா இருந்தாலும் சரி ஒரு ஒரு லிமிட் வச்சுக்கணும், இந்த இதுக்கு மேல போக கூடாது, இது மாதிரி அவங்க தொட்டா நீ வந்து என் கிட்ட சொல்லணும் இல்லட்டா எந்த மாதிரி போல்டா டீல் பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கணும். ஃபார் பேரண்ட்ஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷன்.
2: அதான் சொல்றேன், பேரண்ட்ஸ் வந்து தே வில் தே ஷுட் நாட் பி என்ன சொல்றது ஓ இந்த விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது வீட்டுல அப்படியே ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஆஃப் தட் மென்டாலிட்டி விச் ஐ எம் என்ன சொல்றது பியூர்லி அகேன்ஸ்ட் இட். பிகாஸ் நான் வந்து என் குழந்தை கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன் என்னன்னா உங்களுக்கு வீட்டுல கூட யூ ஹாவ் டு கீப் சம் டிஸ்டன்ஸ். ஓகே அப்பா கூட இருக்கலாம், ஸ்டில் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு யூ ஹாவ் டு பேசணும், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு பழகணும், அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் வீட்ல இருந்து. ஷுட் நாட் பி லைக் அந்த மாதிரி. அதான்
1: ஓகே ஓகே தேங்க்யூ லக்ஷ்மி.
2: யா தேங்க்யூ சோ மச்
1: ஆராத்யா. ஆஸ் அ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் ஐ திங்க் நீங்க வந்து உங்களுக்கு இல்லட்டா உங்களை சுத்தி நடக்கிறவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும், அதை பத்தி என்ன டிப்ஸ் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்க விரும்புறீங்க?
3: வணக்கம் சக்தி. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் ஒரு பேசிக்கலி ஒரு கோயட் காலேஜில் படிக்கிறேன். காலேஜ் பேர் நான் சொல்ல விரும்பல, பட் அங்கே நிறைய விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி நடக்கும், பேக் சைடில் எல்லாம் நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம். நம்ம அதில் இன்வால்வ் ஆகலைனாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களை எப்படியாவது அவங்க தே ட்ரை டு யூஸ் யூ. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இப்போ ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இவர் லிஃப்ட்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து எங்களுதெல்லாம் நாங்கள் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு

0: சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு நான் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஏறுறேன், ஒரு பையன் மட்டும் லிஃப்ட்ல இருக்கான். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், எனக்கு அந்த பையன் யார் என்னதுன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃப்ளோர், நான் இப்போ ஃபோர்த்து ஃப்ளோர் போகணுன்னா நான் ஃபோர்த் ஃப்ளோர் மட்டும் அமுக்காமல் எல்லா ஃப்ளோர்துமே அமுக்கி விடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் இன்டென்ஷனாக இருந்தால் கூட ஹீ கேன் நாட் புட் ஃபோர்த் இட், பிகாஸ் எல்லா ஃப்ளோர்லையுமே லிஃப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அது ஒரு ஒரு நல்ல ஒரு டிப்பாகவே இருக்கலாம் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஹூம் சோவர் இட் மேபி, யாருக்கு வேணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல்ஸ் வந்து காலேஜ்னாலே கல்ச்சுரல்ஸ் தான். ஸோ லைக் பீப்புள் லைக் வில் பி லைக் மோர் என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். பட் அதில் ஒரு பெரிய விஷயம், ஒரு ஒரு ஒரு டேஞ்சர் திங் என்னன்னா, கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டுருக்கோம் அந்த இடம் மட்டுமே தான் கலகலன்னு இருக்கும் தவிர, ஸ்டேஜ் பேக் சைட்லேயோ இல்லை அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்ஸ்லேயோ அவங்க அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. கோவிட் ஆஸ் அ கோவிட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு அதில் எங்கெங்கே கேமராஸ் வைப்பாங்க, என்னென்ன பேசிப்பானுங்க, அதெல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதில் வந்து கேர்ள்ஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க ஸ்டேஜ் பின்னாடி போகிறாங்களோ இல்லையோ, கல்ச்சுரல்ஸ்லேருந்து அந்த அந்த விஷயம் நடக்கிற இடத்துலேருந்து வெளியில் அவங்க டிவியேட் ஆகி போகிறாங்கனாலே ஏதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு துணையோடு போனால் நல்லது. தனியாக போகிறது இட்ஸ் வெரி பேட் ஐடியா, பிகாஸ் இப்போ நிறைய பேர் ட்ரங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து ஐடி கார்டு செக் பண்ணுறாங்க ரூம் ஆடிட்டோரியம்குள்ள வரதுக்கு, பட் ட்ரங்க் என்னான்னு செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது இருக்குது, நம்ம போயிட்டு சொல்ல முடியாது இல்லையா, அது இருக்குது. அண்ட் நீங்கள் பெப்பர் ஸ்ப்ரே பண்ணலாம், பெப்பர் நீங்கள் இப்போ தனியாக போய் ஸ்ப்ரேன்னு வாங்குறது அது உங்களோட இஷ்டம். வீட்டில் இருக்கிற மிளகா பொடி பெப்பர் ஏன் மண்ணு கூட எடுத்து கண்ணில் தூவிடலாம், இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம் வந்து இதுவாகுது, வீடியோஸ் யூடியூப்பில் போடுறாங்க. இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு வந்துட்டு இப்போ நிறையா பிரேக்கப்ஸ் நடக்குது, திடீர்னு பேட்ச் அப் ஆகிறாங்க, அதெல்லாம் இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன மெயினாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பையனை நம்பி ஓகே லவ் பண்ணுறீங்க ஃபைன் எல்லாம் ஓகே தான், பட் ரொம்ப என்ன சொல்றது, உடனே அவங்க
1: நம்பிக்கை
0: ரொம்ப நம்பிக்கை ஓவர் நம்பிக்கை சில டைம் இதுவாகுது.
1: ஏன்னா அந்த மாதிரி ஒரு பையன் தான் அந்த டைப் ஆஃப்,
0: ஏன்னா அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்டோடது நான் பார்த்துருக்கேன், பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டே இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அந்த பையன் தேவர் லைக் அவங்களோட க்ளோஸாக இருக்கிறது எல்லாமே அவங்க வீடியோ எடுத்து ஹீ வாஸ் லைக் யூடியூப்ல போட்டு ஃபேஸ்புக்ல போட்டு அந்த மாதிரி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறதுக்கு இது பண்ண, பட் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வரைக்கும் தேவை லைக் அந்த பையன் மேலே ஒரு துள்ளி கூட டவுட் வரலை, அவ்வளோ இது நம்பிக்கையோட இருந்தேன். அந்த மாதிரி இப்போ ஹியூமனிட்டியே ரொம்ப சித்திக்கிட்டு வருது.
1: என்னதான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அந்த சண்டை வரது வரைக்குமே அவங்களுடைய டிஃப்ரெண்ட், ஐ மீன் அவங்களோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். அந்த சண்டை வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோட ட்ரூ கலர் தெரிய ஆரம்பிக்கும்.
0: ஆமா,
1: சோ ஐ திங்க் அங்க ரொம்ப விமன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி பார்ட்டிஸ், இப்ப நிறைய பார்ட்டிஸ் ஹேங் அவுட்ஸ் போயிட்டு இருக்காங்க. சோ நான் அது போறது தப்புன்னு சொல்ல, அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் அஸ் அ டீனேஜர் நானுமே வந்து அதுக்கெல்லாம் போறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நம்மளோட லைன் அனு அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு வந்து இப்போ ட்ரங்க் என் பார்ட்டிக்கே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க, எல்லாருமே பூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்துட்டு எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணும்ட்டு நம்ம பாரு உட்காந்துட்டு சொல்லி அமிச்சோம்னு வச்சுக்கோங்க, தே கேன் என்ன வேணா நடக்கலாம். இப்ப சும்மா ஒரு ஃபன்னுக்காகவாது ஓகே நீ குடிக்க மாட்டியா நீ பாரு உனக்கு குடிக்க வைக்கிறேன்ற மாதிரி கூட அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இப்போ உங்களுக்கு ஜூஸ் வேணுமா நீங்களே போய், அதாவது மெயின் என்ன தெரியுமா, ஓப்பன் பண்ண கூல்ட்ரிங்க்ஸை தவிர்த்துட்டு புதுசாக சீல் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்லைஸு பெப்சி அந்த மாதிரி நிறைய இது மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் சீல் பண்ணதை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப்டி, சீல் பண்ணாத வாங்கினா இது வந்து சேஃப்டியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்லி காலேஜ் ஸ்டூடெண்டாக நான் வந்து நிறையா என்ன சுத்தி நடக்கிறதோ எனக்கு நடக்கிறதோ நான்
1: சொல்றேன். அண்ட் கீர்த்தனா நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ்.
2: ஸோ நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டா இருக்கேன். ஸோ அதனால இப்போ இந்த ரீசன்ட் மும்பை கேங் ரேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ட் ரென்ச்சிங். நியூஸ் போற இடத்துல வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு நியூஸ்க்குன்னு போகும்போது ஒரு நியூஸ் மேக்கரான எங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும் போது இட் இஸ் ஜஸ்ட் பேத்தட்டிக். ஒர்க் பிளேஸ்லயே அது மாதிரி இருக்காங்க, ஒரு மேல் கவுண்டர் பார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் செய்வாங்க. அது நம்ம எங்க நோ சொல்றோம், நம்மள மீறி எதுவுமே நடக்காது. ஐ எம் வெரி ஸ்ட்ராங்லி ஃபார் இட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தனி ஆள் வந்து வெளில போகும்போது அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறது, ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இட் ஹாஸ் டு டூ சம்திங் அபவுட் இட். விமன் ஹெல்ப் லைன், சேஃப்டி, அதெல்லாம் வந்து அவங்க நிறைய சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரோட்ல போகும்போது கூட செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்க கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ஹெல்ப் இஸ் அ பெஸ்ட் ஹெல்ப். வேணா நான் சொல்றது வேணா ஃபன்னியாவே இருக்கலாமே தவிர, விமன் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க, கார்பரேட் விமன் பேசினாங்க. ஐ திங்க் யூனோ இட்ஸ் எ நீட் ஃபார் தி ஆர் ஃபார் தெம் ஈவன் டு இன்ட்ரடியூஸ் கிளாஸஸ் இன் காலேஜ், யூனோ தோஸ் கைண்ட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் இன் காலேஜஸ். அண்ட் ஆல்சோ கார்பரேட் ஹேஸ் டு பி ஒரு ஃப்ரீ செஷன்ஸ் இருக்க மாதிரி வந்து தே பார்ட்டி அண்ட் தே ஹாவ் சம் டிசிப்ளின் கிளாஸஸ் ஆல். அதெல்லாம் இப்போ தேவையே கிடையாது. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கம்பல்சரியா நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஹெல்ப் டிஃபென்ஸ் ரொம்ப அவசியங்க. நீங்க கிருஷ்ணா ராமன் வந்து 10 பேரை கூப்பிடலாம், ஆனால் அந்த நிமிஷத்துல வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆறுது அப்படின்னு சொல்லி உங்களை பாதுகாக்க நீங்க என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான்.
1: Yeah, thank you. கீர்த்தனா, நீங்க வந்து ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஐ ரீசன்லி காட் அ மெசேஜ். அதை வந்து இட் வாஸ் ஆக்சுவலி நைஸ், நான் வந்து நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா www.polisheart.com, அதுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை பத்தி ஒரு சின்ன ப்ரொஃபைல் அனாலிசிஸ் மாதிரி, இல்லட்டா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அவங்க ஒரு குவெஸ்டினர் மாதிரி கேட்கறாங்க. லைக் யூ நேம், உங்க அட்ரஸ், உங்களுடைய அப்பா அம்மா யாரு, எங்க ஒர்க் பண்றாங்க, ஃபோன் நம்பர், எமர்ஜென்சினா ஃபோன் நம்பர் எந்த கான்டாக்ட் பண்ணணும், பிளட் குரூப் என்ன அப்படின்னு நிறைய சின்ன சின்ன வைட்டல் குவெஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அதை ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரோட சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து அந்த ரெக்கார்ட் போய் யூனோ ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ தட் நீங்க ஏதாவது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, இல்லைனா ஈவ் டீசிங் அது மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிரெக்டா ஒரு 7 மினிட்ஸ்ல வந்து அவங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு எமர்ஜென்சி ஹெல்ப் லைன், இந்த குவெஸ்டினர் செஷன் ஒர்க் அவுட் ஆகல உங்களுக்கு அப்படின்னா ஒரு ஹெல்ப் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1091 அப்படிங்கிற ஹெல்ப் லைனுக்கு நீங்க வந்து கால் பண்ணி ஒரு மிஸ் கால் மாதிரி கொடுத்து உங்க ஏரியால உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா இமீடியட்டா இந்த 108 சர்வீஸ் மாதிரி வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணி உங்களை வந்து காப்பாத்தி அண்ட் மற்றவங்க வந்து என்ன தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் டு டெல் இட் டு த ஆடியன்ஸ். நேர்களே, இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இது மாதிரி ஒரு கருத்துள்ள நிகழ்ச்சியில அடுத்த தடவை உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் ஆர்ஜி சக்தி சைனிங் ஆஃப். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இதா சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி காரை அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளில இருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே MOP வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க MOP சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கம்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு MOP சமுதாய வானொலி 107.8.
3: வணக்கம் நேயர்களே, இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க பூஞ்சோலை நிகழ்ச்சி, தொகுத்து வழங்குறது நான் உங்க RJ திவ்யா. நாடகம், கவிதை, இந்த மாதிரி கலை எல்லாம் இந்த காலத்துல அழிஞ்சிட்டு வர்றதை நீங்க பாக்குறீங்க. இது ஒரு மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலை. நாடகம்ங்கிறது கண்ணுக்கும் செவிக்கும் ஒரு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்ஷன் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு சில பசங்க அவங்க நாடக கலையை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவங்க செய்ய போற நாடகத்துக்கு ஒரு சிறிய முன்னோட்டமா நான் ஒரு உதாரணம் சொல்ல விருப்பப்படுறேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வேலைக்காக பஸ்ல போயிட்டு இருந்தேங்க. பஸ்ல போகும்போது ரோட்டோரத்துல ஒருத்தர் உயிருக்கு போராடுற நிலையில ஆக்சிடென்ட் செஞ்சு ரோட்டோரத்துல இருந்தாரு. அதே பஸ்ல ஒரு மணி நேரம் கழிச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அதே பஸ்ல திரும்ப வரும்போது அந்த ஆள் இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மக்கள்லாம் இவரை கூட்டிட்டு போனா எனக்கு பிரச்சனை ஆயிடும், உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரை காப்பாத்தணுங்கிற முன்னோட்டத்துல யாருமே முன் வரல. இத ஒரு மூல கருத்தா எடுத்து இன்னைக்கு நம்ம அசம்ஷன் ஸ்கூல் பசங்க ஒரு சின்ன நாடகம் போட போறாங்க, கேக்கலாம்.
4: ஒன்று, அனாதையாக நடிப்பவர் நிலோஃபர், காரில் செல்பவர் பவானி, சாலையில் நடப்பவர் அருள்மொழி. ஐயோ, இந்த வெயிலே வர வர தாங்க முடியலப்பா.
5: ஐயோ, யாருன்னு தெரியலையே, ஒரு பொண்ணு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாளே, என்ன பண்றது, எனக்கு வேற அவசரமா வேலை இருக்கேன்.

0: காட்சி ரெண்டு. சாலையில் நடுப்பவர் அருள்மொழி, உதவி செய்பவர் கனிமொழி, கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளி எஸ் நிலோஃபர். ஐயோ அம்மா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க சீக்கிரமா. ஐயோ
1: ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க ஆச்சு உங்களுக்கு?
2: ஒரு கார்கார வந்து அவங்களை இடிச்சுட்டு போயிட்டா. நான் எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
1: சரிங்க.
3: ஐயோ, அவங்க வேற கிளம்பி போயிட்டாங்கன்னா டி பண்றது? இப்போ
1: எனக்கே இப்போ எதுவுமே பண்ண தெரியலையே, என்ன பண்ணலாம்? நான் நிறைய புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி அவசர ஒதுக்கின்னு ஒரு இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க.
3: நம்பர் தெரியுமா?
1: தோடி இரட்டி வர யோசிக்கிறேன். 1083 அந்த நம்பர்.
3: சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு.
4: 1083.
5: ஹலோ.
1: ஹலோ,
5: யார் பேசுறீங்க?
1: ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் தானே பேசுறீங்க?
5: ஆமாங்க.
1: இது இங்க ஒரு ரோட்டோரத்துல ஒரு பெண்மணி ஆக்சிடென்ட் ஆயிடாங்க, சீக்கிரம் வரீங்களா?
5: அட்ரஸ் சொல்லுங்க.
1: ஜெமினி நுங்கப்பக்கம் அசம்ஷன் ஸ்கூல் ஆப்போசிட்ல ரோட்டோர.
5: சரி வரங்க, உடனே வரேன்.
0: காட்சி மூன்று. மருத்துவராக தேவயானி, உதவி செய்பவர்கள் கனிமொழி, கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர்.

0: வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது, வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது. யாருங்க ஃபோன் பண்ணது? நாங்க தாங்க நர்ஸ், நாங்க தாங்க. சீக்கிரம் வாங்க, இங்கேதான் அடிபட்டு இருக்கு.
1: ஐயோ பார்த்து தூக்குங்க, என்னால முடியல.

0: என்னாச்சு
1: டாக்டர்? நாங்கள் வந்து நாங்கள் சாலை ஓரமாக வந்திருந்தோம், ரோட்டில் இவங்க எதுவும் ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு, அதான் தூக்கிட்டு வந்திருக்கோம் டாக்டர். அனாதையாக இருந்தாங்க இவங்க.
0: நர்ஸ் சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டருக்கு இவங்களை கூட்டினு போ. ஓகே டாக்டர்.
1: போலாம்.
2: மயக்கத்துல இருக்கா? நம்ம அந்த ஆக்சிஜன் இது எடுத்து விட்டு போயிடலாம் வா. வாடா ஓடிடலாம். நம்ம அவளுக்கும் எதுவும் கேட்டதில்லடா. இதுக்கும் சத்தமா இருக்கு. ஐயோ நர்ஸ், நர்ஸ் நீங்க சீக்கிரம் வாங்க.
1: டாக்டர் மூச்சு தானது டாக்டர்.
0: சரி இதோ வரேன். இருந்த யாரு உள்ள வந்தா?
1: டாக்டர் ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். தோதோ அங்க இருக்கிறாங்க பாருங்க.
3: இவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சிடென்ட் செஞ்சாங்க.
4: நான் ஆக்சிடென்ட் செஞ்சேன் நீ பாத்தியா?
3: நான் பார்த்தேன். நீங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சீங்க. கார்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்க.

0: காட்சி 4 மருத்துவராக தேவியானி நர்ஸ் யன்ஸ் காட்சி 4 மருத்துவராக தேவியானி நர்ஸ் யன்ஸ்னேகா நோயாளியாக எஸ் நிலோஃபர் உதவுபவர்கள் கனிமொழி கேஸ்னேகா ஆக்சிடென்ட் செய்தவர்கள் அருள்மொழி பவானி
1: அவங்க இப்ப எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
2: இப்ப பரவாயில்ல நர்ஸ் வா சொல்லுங்க டாக்டர் இவ்வளவு நேரம் இங்க தானே நீ உக்காந்து இருந்த யாரு உள்ள வந்தா
1: டாக்டர் ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர் தோத அங்க இருக்கிறாங்க பாருங்க
3: ஆமா அவங்களும் நான் அவங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சவங்க இரண்டு பேர் தான்
4: கொஞ்ச நேரமா இங்க நடக்கிறத நான் பாத்துட்டு தாங்க இருக்கேன் இந்த பொண்ணுங்க சொல்றது சரிதான் ஆக்சிடென்ட் பண்ணதும் இவங்க தான் இப்ப மாஸ்க் எடுத்து விட்டதும் இவங்க தான் நான் ஒரு பத்திரிகையாளர் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு வந்து சேர்த்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பத்திரிகையில இந்த ஒரு விஷயத்த போடலாங்கிறதுக்காக நான் உங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் சொந்தக்காரங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் உள்ள போய் மாஸ்க் எடுத்ததையும் நான் பார்த்தேன் எங்க நீங்க ஆக்சிடென்ட்டையும் செஞ்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிற ஒரு உணர்வும் இல்லாம நீங்க பாட்டுக்கு காரை எடுத்துட்டு போயிட்டீங்க இப்ப மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல வந்து இந்த பொண்ணோட மாஸ்கை எடுக்கிறதுக்கும் பாத்திருக்கீங்க என்னங்க இது சரியா அம்மா நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் நீங்க செஞ்ச இந்த விஷயத்த நாளை காலையில பத்திரிகையில நான் கண்டிப்பா போடுவேன் பாருங்க காட்சி 5 ஐஜியாக சுபஸ்ரீ கான்ஸ்டேபிளாக மதுவந்தி உதவுபவராக கனிமொழி ஹலோ நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் நீங்க கனிமொழியா
5: ஆமா மேடம்
4: இன்னைக்கு காலையில பத்திரிகையில நீங்க செஞ்ச விஷயத்தை பத்தி போட்டிருந்தாங்க அத பாராட்டுற வகையில எங்க ஐஜி உங்களை வர சொல்லிருக்காங்க ஐஜி ஆபீஸ்க்கு கரெக்டா 3 மணிக்கே வந்துருங்க மேடம்

0: மேடம் உள்ள வரலாமா?
1: ஆ வாங்க.
0: நான் தான் கனிமொழி, வர சொல்லியிருந்தீங்களாமே.
1: ஆமாமா, நாங்கள் தான் கூப்பிட்டுருந்தோம். இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையில் உங்களோட அந்த நல்ல செயலை பார்த்தோம். உங்களை மாதிரி ஒரு யங்கர் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து உடனே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதை பாராட்டுற வகையில் தான் உங்களை இங்கே கூப்பிட்டுருந்தேன். மிக்க பாராட்டுகள்.
0: தேங்க்ஸ் மேடம். நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அசம்ஷன் ஸ்கூல் 7 வகுப்பு மாணவிகள் இந்த நாடகத்துல பங்கேற்றாங்க. அவங்க பேர் அவங்களே சொல்றாங்க, கேக்கலாம்.
2: பி கனிமொழி, இ பவானி,
3: என் ஸ்னேகா,
4: கே ஸ்னேகா,
5: எஸ் நிலோஃபர்,
6: எஸ் அருள்மொழி,
7: கே தேவியானி.
0: இந்த நாடகத்தை ஒருங்கிணைச்சவங்க ரோஹிணி, சுபஸ்ரீ, மான்சி, அஸ்வினி, அண்ணா, உங்க ஆர்ஜே திவ்யா.

சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே எம்ஓபி வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க எம்ஓபி சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கம்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நாடகக்கலை நாடகக்கலை வளர்த்ததுல வானொலிக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் சமீப காலத்தில் நாடகக்கலை அழிந்துகிட்டே வருது. அது புத்துயிர் கொடுக்கிற வகையில் எம்ஓபி சமுதாய வானொலி நாடகங்களை உங்களுக்கு வழங்குது. நாடகக்கலையை மாணவர்களிடையே பரப்ப சில முயற்சிகள் எடுத்து வருது. அவங்களையே வச்சு சில நாடகங்களை உங்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குது. சமுதாய கருத்துக்கள், அறிவியல், நீதி கருத்துக்கள் போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை.
1: எம்ஓபி சமுதாய வானொலி கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அசம்ஷன் மேல்நிலை பள்ளி படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவன். என் பெயர் எஸ் நரேஷ் குமார். நண்பர், நான் மட்டும் வரல, என்னுடைய நண்பர்களும் வந்திருக்கார்கள். அவருடைய பேர் இப்போ கேட்கலாம்.
2: என் பெயர் எம் ரஞ்சித் குமார்.
3: என் பெயர் எஸ் விக்னேஷ்.
4: என் பெயர் ஆர் பிரதீப்.
5: என் பெயர் ஜி பிரபாகரன்.
6: என் பெயர் எஸ் பிரேம்குமார்.
7: என் பெயர் வி ரிகீஷ்.
1: நாங்க மட்டும் வரல, என் கூட எல்லாரும் வந்திருக்காங்க. தென்னாலிராமனின் தங்க மாம்பழமும் சூட்டு கொள்ளும். தென்னாலிராமனை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய புத்தி கூர்மையை பற்றி நாங்க இப்ப வேலைக்கு வந்திருக்கோம். இந்த நாடகத்தை நம்ம இப்ப பாக்கலாமா?
0: காட்சி ஒண்ணு, இடம் அரண்மனை, கதாபாத்திரங்கள் அரசர், அரசரின் நோயுற்ற தந்தை, அமைச்சர், வைத்தியர்கள், சேவகர்கள். அரசர்.
1: அரண்மனை வைத்தியரே, என் ஈன்ற அன்பு தாயாரின் உடல்நிலை இப்பொழுது எப்படி உள்ளது?
8: பொறுத்தறுதல் வேண்டும் அரசே. நாடே பிடித்து பார்த்தால் தங்களின் தாயார் பிழைவது கடினம் என்று தெரிகிறது. இன்னும் சில நாளே இருப்பார். ஆகவே அவர் விரும்பியதனை செய்து அவரை மகிழ்விக்கலாம்.
1: தந்தையே, தங்களின் விருப்பத்தை சொல்லுங்கள், அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன்.
4: மகனே, எனக்கு ஒரு தடவை மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது.
1: அமைச்சரே, என் தந்தை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார். இதுவே அவர்தம் விருப்பம். உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள்.
5: ஒரு தருளும் வேண்டும் அரசே, இது மாம்பழம் காலம் இல்லை.
1: எங்கிருந்தாலும் சரி, அண்டை நாடு சென்று வந்து மாம்பழம் கொண்டு வாருங்கள். சேவர்களே, உடனே புறப்படுங்கள்.
5: அப்படியே ஆகட்டும் அரசே.
0: அரசரின் தந்தையார் முணங்கியபடியே ஏதோ மெல்ல சொல்கிறார். புரிந்து கொண்ட அரசர் ஆணையிடுகிறார். சேவகர்கள் பல திசைகளிலும் சென்று அலைகின்றார்கள். ஆனால் மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவர்களுடைய தந்தை உயிர் பிரிகிறது. அரசர் பெருங்கவலை கொள்கிறார். காட்சி இரண்டு, இடம் அரசவை, கதாபாத்திரம் அரசர், அமைச்சர் தென்னாலிராமன். அரசர்.
1: என் தந்தையின் இறுதி விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்கிற குற்ற உணர்ச்சி என்னை அழித்துக் கொள்கிறது. அவருடைய மனம் அமைதி அடையாமலே உயிர் பிரிந்து விட்டது.
5: வருந்த வேண்டாம் அரசே, இதற்கே பரிகாரம் செய்யலாம். இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வழி இருக்கிறது அரசே.
1: என்ன வழி சொல்லுங்களே.
5: சொல்கிறேன் அரசே. 108 துறவிகளுக்கு தங்கத்தில் மாம்பழம் செய்து தானமாக கொடுத்து விருந்து வைத்தால் உங்கள் தந்தையாரின் மனம் அமைதியடையும்.
1: ஆகட்டும் அமைச்சரே, விரைவில் இது நடக்க ஏற்பாடு செய்யுங்கள்.
5: அப்படியே ஆகட்டும் அரசே.
0: பின்னர் தடபுடலான விருந்து நடக்கிறது. அனைவர்களும் தங்க மாம்பழங்களை அரசர் வழங்குகிறார். அந்த நேரத்தில் அரசவை விகட கவி தென்னாலிராமன் அங்கு வருகிறார். தென்னாலிராமன்.
9: அதெப்படி இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் அரசு நிறந்து போன தந்தையாரின் மனம் எப்படி அமைதியடையும்? எவ்வளவு பொருள் செலவு! இது பொருத்தமற்ற செயலாக உள்ளதே. இவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுகிறேன்.
0: ஒரு முடிவோடு தென்னாலிராமன் செல்கிறான். காட்சி மூன்று, இடம் அரண்மனை, கதாபாத்திரம் தங்க மாம்பழம் பெற்றவர்கள் தென்னாலிராமன். தெனாலிராமன்.
9: நண்பர்களே, சென்ற ஆண்டு என் தந்தையாரின் இறந்து போன உங்களுக்கு தெரியும். என் தாய் தந்தையாரின் இறுதி ஆசை நிறைவேற்ற இயலவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கின்றேன். இன்று மாலை என் இல்லத்தில் பரிகார விழா நடைபெற்று உள்ளது. அனைவரும் தவிராமல் வருதல் வேண்டும்.
6: கவலை வேண்டாம், நாங்கள் உறுதியாக வந்து விடுகிறோம்.
0: காட்சி நான்கு. இடம் தெனாலிராமனின் இல்லம். கதாபாத்திரம் தெனாலிராமன். தங்க மாம்பிளம் பெற்றவர்கள். மாலை நேரம். தெனாலிராமனின் வீட்டில் 108 பேரும் அறைக்குள் செல்கின்றனர். அனைவரையும் குனிய செய்து முதுகில் பழுக்க காய்ச்சிய கம்பியில் தெனாலிராமன் சூடு போடுகிறார்.
10: ஐயோ, எரியுதே!
11: அம்மா, சூடு தாங்க முடியவில்லையே.
0: சூடு போட்டவர்கள் வலி பொறுக்காமல் அழைகின்றனர். அச்செய்தி அரசவை எட்டுகிறது. காட்சி ஐந்து. இடம் தெனாலிராமனின் இல்லம். கதாபாத்திரம் அரசர். தெனாலிராமன் சூடு போட்டவர்கள்.
12: தெனாலிராமா, ஒழுங்காக சொல். இவர்களுக்கு முதுகில் சூடு வைத்தாயாமே, என்ன செயல் இது? ஏன் இப்படி செய்தாய்?
9: அரசே, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். வைத்தியர்கள் சூட்டு கோலை பழுக்க காய்ச்சி அவருக்கு சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்குள் சூடு ஏற்பதற்குள் தாயாரின் உயிர் பிரிந்து விட்டது. தாயாருக்கு செய்யாமல் விட்ட மருத்துவத்தை 108 துறவிகளுக்கு செய்தால் என் தாயாரின் மனம் அமைதி அடையும் என்பதால் இப்படி செய்தேன் அரசே.
12: பொருத்தமட்ட பேசுகிறாயே! இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போன உன் தாயாரின் மனம் எப்படி அமைதி அடையும்?
9: இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் மாம்பழம் சாப்பிட்டு இறந்து விட்டு தங்களின் தந்தையாரின் மனம் அமைதி அடைவதனை போல தான் இதுவே அரசே.
0: தெனாலிராமனின் கருத்து அரசரை சிந்திக்க வைத்தது. தம்முடைய தவறை அரசர் உணர்கிறார். அரசரின் முகத்தில் புன்முறுவல் பூக்கிறது.
12: மூட நம்பிக்கையால் ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறு செயலை உன் அறிவினால் தெளிய வைத்து ராமா, உன் அறிவை மெச்சுகிறேன். நீ வாழ்க.
0: சூடு போட்டவர்கள் தலை கவிழ்ந்து நிற்றல்.
11: இந்த நாடகம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்ததா? இந்த நாடகத்தோட கருத்து மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன 24 மணி நேரமும்
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கருப்பு என்றால் காக்கையை வர்ணித்த முதல் மகாகவி பாரதியார். அவர் இந்த பாட்டில் நிறத்தை உணர்ச்சி பூர்வமாக சித்தரித்துள்ளார். சிந்துரி முதல் ஆண்டு எலக்ட்ரானிக் மீடியா மாணவி காக்கை சிறகினிலே என்ற பாடலை பாட வருகிறாள்.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான், பென் வாங்கணும்.
1: கடைக்கு போட்டு வந்துடலாம், வரியா? இப்பயே
2: போலாம். அண்ணா பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
2: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான், அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: இல்லங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய்தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்போ நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட் அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் MOP பிளாட்ஃபார்ம்.
2: இளைஞர்கள் அப்படின்னாலே வந்து சினிமாக்கு போறது, அதுக்கப்புறம் வந்து மொபைல்ல கண்டுபிடி பேசிட்டு இருக்கிறது, சும்மா நெட்ல ஏதாவது வந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் சிலருக்கு இருக்கு. ஆனா அப்படி இல்லைங்க. இன்னைக்கு இளைஞர்கள் சத்தம் இல்லாம பல சாதனைகளை செஞ்சுட்டு தான் வராங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ஒரு காலத்துல வந்து இளைஞர்கள் எங்கிட்ட 100 இளைஞர்கள் கொடுங்க, நான் இந்த பாரத தேசத்தையே நான் மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் கேட்டது இளைஞர்களை தான். சோ இன்னைக்கு இளைஞர்கள் தான் நாளைக்கு வருங்கால இந்நாட்டோடைய செதுக்கிற சிற்பிகள், அதாவது மன்னர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையே இல்லைங்க. நம்மளுடைய MOP சமுதாய வானொலிக்கு இன்னைக்கு ஒரு இளைஞர்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம், அதாவது பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்காரு, நம்ம வானொலிய ரெகுலரா கேக்குறாரு. இவர் வந்து ஏற்கனவே ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிறைய சயின்ஸ் பத்தியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிகழ்ச்சிகளுடைய தாக்கத்தினால அவரு சில நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகாவே வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. இவர் என்னென்ன நிகழ்ச்சிகள் வந்து இப்ப செய்ய போறாரு அப்படிங்கறதுக்கு முன்னாடி அவர்

0: என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறு குறிப்பு வந்து நம்ம சொல்லலாம் அவரை பத்தி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேர் வந்து ஆதித்யன். நான் வந்து ஸ்ரீ சீதாராம் வித்யாலயா விஸ்மாமலத்துல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன்.
0: உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதுல இருக்கு இப்போ?
1: ஆக்சுவலி நான் இப்போ வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா பட் மெயின் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு டெவலப் சம் new inventions and other things. Scientist ஆகணும், ஒரு பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் ஆகணும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் ஈடுபடணும் அப்படின்றதுதான் என் இன்ட்ரெஸ்ட். அதோட இல்லாம என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவுக்கு நான் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பெரியவனானவனி.
0: எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன், அதாவது சயின்ஸ் துறையிலயா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி மெடிசன்லயா, இல்ல வந்து ஒரு சமுதாய சீர்திருத்தங்கள்லயா, எந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து எதிர்காலத்துல வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்னால இப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லீங்களா?
1: நான் வந்து இந்தியாவோட இப்ப சயின்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் வெரி ஃபாஸ்ட் இன் டெவலப்பிங் நியூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. புது புது டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரொம்ப வந்து காம்பிடென்ட் பர்சன்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்காங்க. அதனால வந்து மெயின் நானும் வந்து சயின்ஸ்ல நிறைய ஈடுபட்டு சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ்ல புதுசு புதுசா ஈடுபட்டு நிறைய விருதுகளையும் இதுவும் இந்தியாவுக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும், அதுலதான் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட். இந்தியாவை அந்த ஃபீல்ட்ல வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண நான் ட்ரை பண்றேன்.
0: சரி, இந்த இதுக்கு தேவையான விஷயங்கள், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க? எப்படி வந்து உங்களால வந்து காம்படிட் பண்ண முடியுது? இப்போ நீங்க சொன்னீங்க சயின்ஸ் இதெல்லாம், சோ இப்போ வந்து வெளிநாட்டுல வந்து இப்ப நிறைய வந்து சயின்ஸ் பத்தின போட்டிகள் எல்லாம் நடக்குது, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
1: எனக்கு இதுவரைக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்கல, இனிமேல் ஃபியூச்சர்ல கிடைக்கலாம். ஆனா நீங்க கேட்ட மாதிரி வந்து இந்த மாதிரி புதுசு புதுசா வர டெக்னாலஜி எல்லாம் வந்து இப்ப எல்லாரும் மெயினா நினைச்சுக்கிறது நெட்டுன்றது வந்து ஜஸ்ட் ஃபார் யூஸ் ஃபார் கேம் விளையாடுறதுக்கோ, இல்ல சும்மா நெட்ல பாட்டு கேட்கறதுக்கோ, இல்ல இது பண்றதுக்கோ, சும்மா சைட்ஸ் விசிட் பண்றது, மத்தவங்களோட சாட் பண்றதுக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கே வந்து ரொம்ப நாளைக்கு அப்படித்தான் தெரியும். ஏன்னா சின்ன வயசுல நான் நெட் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. இப்ப வளர இப்ப இந்த ஏஜ்ல வந்து நெட்டுன்றது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸா இருக்கு. நெட்ல வந்து உலகத்துல கிடைக்காத எல்லா என்னென்ன கிடைக்க முடியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்குது. அதாவது வித்தின் செகண்ட்ஸ் இப்ப கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ராமகிருஷ்ணனுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. அது வந்து இந்தியாவுக்குள்ள அந்த நியூஸ், அதாவது நம்ம டிவில செய்திகள் கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு அனௌன்ஸ் பண்ண 2 செகண்ட்ல நெட்ல வந்துருச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு இன்ஃபர்மேஷன். நெட்டுன்றது நெட்டு வச்சுதான் நான் வந்து எவ்ரி திங் ஐ லேர்ன் எவ்ரி திங் ஐ புதுசு புதுசா வர டெக்னாலஜியோ எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, நெட்ல பிளாக்ஸ் ஓபன் பண்றாங்க, ஃபாரம்ஸ் ஓபன் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோ மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த நம்மளும் வந்து அந்த மாதிரி பிளாக்ஸோ ஃபாரம்ஸ்லயோ நம்ம போய் விசிட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெட்டை வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஏன்னா மெயின்லாம் வந்து ரிசோர்சஸ் கேதர் பண்றது மோஸ்ட்லி வந்து நெட்ல இருந்தா கேதர் பண்ணுவேன். அது மூலமா வந்து என்னோட நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னே நான் சொல்லலாம்.
0: ஏதான் எப்பயுமே வந்து ஒரு டெக்னாலஜியில வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். எப்படி வந்து மொபைல்ல வந்து நன்மை இருக்கு தீமை இருக்கு, அந்த மாதிரி நீங்க வந்து நெட்ல வந்து வெறும் சாட்டிங்க்கும் வெறும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் விளையாடுவாங்க சில பேர், நீங்க சொல்ற மாதிரி வந்து கேம்ஸ் விளையாடுவாங்க, அந்த மாதிரி வந்து வெறும் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாம அது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா நெட் நீங்க சொல்ற மாதிரி அதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க வந்து இப்ப பிளஸ் ஒன் படிக்கிறீங்க இல்லீங்களா, எந்த குரூப் எடுத்திருக்கீங்க?
1: நான் வந்து பயாலஜி குரூப் படிக்கிறேன்.
0: உங்களுக்கு வந்து எழுத்துல ரொம்ப ஆர்வம் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்களோட பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கு. சில கவிதையெல்லாம் கூட இப்ப நீங்க எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. சரி, எப்படி எழுதணுங்கிற ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது?
1: ஆக்சுவலி வந்து எழுதணுங்கிற ஆர்வம் வந்து என்னோட அம்மாவை பார்த்துதான் எனக்கு வந்துச்சு. எங்க அம்மா வந்து நல்ல பேச்சாற்றலும் நல்லா எழுதுவாங்க. நானும் அந்த மாதிரி அம்மாவால முடியுதே நம்மளாலயும் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து என்னோட அம்மா வந்து எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வந்து ஆற்றல் வந்து எனக்கு இல்லை, எனக்குள்ள அப்படி ஒரு ஆற்றல் இருக்குன்னே எனக்கு தெரியாது. என்னோட அம்மா மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி எழுதுறதோ பேசுறதோ நான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: கதைகள் எழுதுவீங்களா இல்ல எழுதிருக்கீங்களா?
1: கதைகள்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கேன் இப்போதைக்கு.
0: எழுதுறேன். எத்தனை கதைகள் இது வரைக்கும் எழுதிருப்பீங்க?
1: இப்போதைக்கு குறைவான நம்பர் ஒரு 10 தான் எழுதியிருப்பேன். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய எழுதுவேன்.
0: இந்த கதைகள்லாம் வந்து புத்தகங்கள்ல பிரசுரம் ஆயிருக்கா?
1: அப்படியானது இல்ல, நான் ஒரு டைம் வந்து தினமலருக்காக எழுதின அந்த சிறுகதை போட்டி வரும் அதுக்காக ஒரே ஒரு டைம் எழுதியிருக்கேன். ஆனா அது வந்து ஒரு பேட் லக், ஆனா அது பப்ளிஷ் ஆகல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து நானும் ஒரு பெரிய எழுத்தாளன் ஆவேன் அப்படின்றதுல எனக்கு. அப்புறம் நான் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எழுதுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சயின்ஸ் புதுசு புதுசா இப்ப வர டெக்னாலஜி வச்சு சயின்ஸை எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒழுங்கா, அதனோட அதை எப்படி யூஸ் பண்ணா அதனால வரக்கூடிய நன்மைகள், அந்த மாதிரி வச்சு கதைகள் எழுதுறது பழக்கம் எனக்கு.
0: சரி, அதான் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க சயின்ஸ் வச்சு அதிகமா எழுதியிருக்காரு. அதாவது வந்து கிரைம் நாவல்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பொழுதுபோக்கு குடும்ப நாவல்கள் எழுதுறதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சயின்ஸ் பத்தி நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் பத்தின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு, குறிப்பா வந்து இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் எழுதுறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து குறைவா தான் இருக்காங்க. சோ நீங்க வருங்காலத்துல அந்த சயின்ஸ் பத்தின விஷயங்களை அழகா கவிதையில, அப்புறம் வந்து கட்டுரைகள்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு நகைச்சுவையோட, இன்னும் வந்து ஒரு கருத்து ஆர்வத்தோட, ஒரு அந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதினீங்கன்னா சீக்கிரமே அதை வந்து மக்களுக்கு போய் சென்று சேரும். அதுவும் குறிப்பா தமிழ்ல எழுதுற உங்களுடைய முயற்சிகள் ரொம்பவே நாங்க பாராட்டுறோம். நீங்க கதைகள் சொன்னீங்க, ஆனா அந்த கதைகள் வந்து பிரசுரம் ஆகினாலும் சரி ஆகலனாலும் சரி, நீங்க உங்க கதைகளை வந்து எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோ வந்து நீங்க வந்து வாசிச்சு காமிக்கலாம். அதுக்கு வந்து எப்பவுமே எம்ஓபி வந்து ஆதரவு கொடுக்கும். சோ அடுத்த தடவை வரும்போது உங்க கதைகளை எடுத்துட்டு வாங்க, அதை நம்ம நேயர்கள் நிச்சயமாவே ரசிச்சு கேட்பாங்க.
1: ரொம்ப நன்றி மேடம், இப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி வந்து சான்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் கன்ஃபார்ம்டா ஒரு கதையோட நான் வருவேன்.
0: சரி, நீங்க வந்து வேற என்னென்ன மாதிரியான ஸ்கூல் போட்டிகள்ல குவிஸோ இல்ல வந்து இந்த எழுத்து போட்டி இல்ல என்ன அந்த மாதிரி எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்களா?
1: அந்த மாதிரி நிறைய கலந்துகிட்டு இருக்கேன். முக்கியமா வந்து நான் வந்து ரொம்ப சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட ஏற்கனவே. அதனால நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மீட் ஒரு காம்படிஷன் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணதில்லை. இப்ப படிப்புனோட சும்மா அதிகமா இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ன்றதை கொஞ்சம் நம்பி வச்சிருக்கேன். அபவுட் ஒரு 5th-6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் சயின்ஸ் ப்ராஜெக்ட் காம்படிஷன்ஸ்க்காக போவேன். அந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஸ்டேட் லெவல்ல நடந்த ப்ராஜெக்ட்ல 3rd place வந்தேன். அப்புறம் வந்து இதுக்கு பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து அவங்க வந்து பாலஸ்ரீ அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க, அது வந்து பத்மஸ்ரீ அவார்டுக்கு ஈக்குவலன்ட்டு. அந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு கேட்ட போது நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போனேன். நான் நேஷனல் லெவல் வரைக்கும் போனேன், ஆனா அங்கேயே ஒரு பேட் லக், எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல. அப்புறம் வந்து நான் வந்து சுனாமி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்காக நான் வந்து பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு வயசு வந்து 13, நான் தான் யங்கஸ்ட் பேட்டன்ட் அப்ளை பண்றதுக்கு நான் தான் யங்கஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற எனக்கு ஸ்டேட்டஸ் கிடைச்சது.
0: ஓகே, அது வந்து இந்த லிம்கா சாதனை புத்தகம்ல வந்திருக்கா?
1: அதெல்லாம் வரல. அது எப்படின்னா பேட்டன்ட் வெளி வந்த பிறகுதான் அது வந்து எதுக்காக இருந்தாலும் அனுப்ப முடியும். அதுல அப்ளிகேஷன் தான் போட்டிருக்கேன்.
0: அப்ளிகேஷன் கொடுத்த லெவல்லே வந்து இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வந்து இந்த சின்ன வயசுல பேட்டன்ட்காக கொடுத்ததில்ல. வாழ்த்துக்கள் ஆதித்யா, தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரி வந்து உலக அளவுல போய் நீங்க வந்து கலந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு முன்னோடியா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு முறை சொன்னீங்க பேட் லக் பேட் லக் பேட் லக் சொல்லாதீங்க. இவ்வளவு தூரம் நேஷனல் லெவல்ல நீங்க போனதே வந்து உங்களுக்கு ஒரு குட் லக் தான். சோ அந்த முயற்சி திருவினையாக்கும், இவ்வளவு தூரம் வந்து முயற்சி பண்ணி நீங்க வந்து நேஷனல் லெவல்ல போயிருக்கிறதே உங்க ஏஜ்ல வந்து ஒரு பெரிய வெற்றி தான். சோ அதனால வந்து நிச்சயமா வந்து இந்த வெற்றிகள் கண்டிப்பா உங்களுக்கு தொடரும். சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து பேட் லக் சொல்லக்கூடாது அடுத்த தடவை.
1: ஆமா மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ஸ்பிரேஷன். சொல்லல,
0: நீங்க சொன்ன மாதிரி வந்து எதிர்காலத்துல வந்து இன்னும் நிறைய வந்து சயின்ஸ் பத்தின ஃபிக்ஷன்ஸ் பத்தியும், அதுக்கப்புறம் வந்து கவிதைகள் மூலமா வந்து மக்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு கதைகள், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ்லயும் உங்களுக்கு நிறைய கண்டுபிடிப்பு இருக்கு, ப்ராஜெக்ட் எல்லாம் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்க எங்களுடைய எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களோட கண்டிப்பா பகிர்ந்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சின்ன சின்ன அறிவியல் தகவல்களை கூட நீங்க வந்து கண்டிப்பா வந்து எங்களுக்கு சொல்லலாம். சோ நிறைய வந்து ஸ்கூல் சில்ட்ரன் வந்து இதனால வந்து பெனிஃபிட் அடைவாங்க.
1: ஆமாம் மேடம், நீங்கள் சொல்கிறது நல்லது, நல்ல ஐடியா அது. நான் வந்து முயற்சி பண்ணுறேன், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்காக எம்ஓபி ரேடியோக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஈவன் இன்னொன்று சொல்லணும்னா, எம்ஓபி ரேடியோ நான் கேட்டு நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் ஆகியிருக்கேன். மற்றவங்க பண்ணுற அந்த ஹெல்த் டிப்ஸ் அது இதெல்லாம் கூட நான் நிறைய கேட்டிருக்கேன். இது மூலமாக ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட வந்திருக்கு, நம்ம கூட ரேடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே, நம்ம கூட இதெல்லாம் பண்ணலாமே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லாமே அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். நீங்களும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
0: உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி பள்ளி மாணவ மாணவிகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி எப்பவுமே வந்து முன்னோடியா இருக்கும். சோ அந்த வகையில உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. உங்க பேச்சை கேட்டுட்டு இப்போ வந்து பலருக்கு வந்து அது ஒரு நிச்சயமா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நீங்க பண்ண போறீங்க?
1: இன்னைக்கு வந்து நான் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் நோவாக்கள்னா என்ன, அதனோட வகைகள், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அப்புறம் இப்ப கூட ஒரு சூப்பர் நோவா நிகழறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, பெட்டல்கூஸ் அப்படின்னு ஒரு நட்சத்திரம், அது 1000 மில்லியன் வருஷங்கள் வாழ்ந்து முடிச்சிருச்சு, இப்ப வெடிக்கிற தருவாயில இருக்கு. அது நிகழும் போது சூப்பர் நோவான்றத என்ன இப்ப இந்த ஜெனரேஷன் மக்கள் நேரடியா நம்ம பார்க்க முடியும், அதை பத்தி ஒன்னும் சொல்ல போறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து ஸ்வைன் ஃப்ளூ ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த உலகத்தையே. வந்து ஒரு ஒரு 3-4 மாசத்துக்கு வந்து அப்படியே வந்து யாரை பார்த்தாலும் ஸ்வைன் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ, ஸ்வைன் ஃப்ளூ, எங்கே பார்த்தாலும் அதே பயம், எங்கே பார்த்தாலும் எனக்கு வந்துட போகுது, உனக்கு வந்துட போகுது, திடீர் மரணங்கள், இப்படிலாம் வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தது அந்த ஸ்வைன் ஃப்ளூ. அதை பற்றின அதுனா என்ன, உண்மையாக ஸ்வைன் ஃப்ளூன்றது வந்து பன்றிகள்னால பரவக்கூடிய ஒரு வியாதியே இல்லை, ஆனால் அந்த பன்றிகள் என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, டெய்லி டெய்லி நம்ம வாயில வந்து வந்து போகுது. அதனால அதை பத்தி அதனோட அதுக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வுகள், அப்புறம் வந்து அது வர அது எதனால பரவுது அப்படின்றத பத்தி நான் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து பாம்புகள் பத்தி ஒரு சின்ன ஒரு இது. பாம்பு வந்து என்னன்னா வந்து அது உண்மையா வந்து ரொம்ப ஒரு கொடிய பிராணியோ, நம்ம கண்கள்னால பாக்கிறதுக்கு அது ஒரு கொடிய பிராணி மாதிரி இருக்கு, ஆனா அது உண்மையிலே ஒரு கொடிய பிராணி கிடையாது. அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதிக அளவுல பாம்புகள் வந்து அதனோட தோலுக்காகவும் மற்ற இதுக்காகவும் அதை நிறைய பேர் கொன்னுடுறாங்க. அதோட இல்லாம அந்த பாம்புகள்னாலே ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க நம்மளோட இதுல, அதை பார்த்தோன்னே அடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணினோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிருக்கு மனுஷங்க நடுவுல. அந்த எண்ணத்தை போக்கணும். அதோட இல்லாம பாம்புகள் வந்து பாம்புகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த நிலையில. அது ஏன் அந்த அப்படி குறைஞ்சு போயிட்டு இருக்கு, அப்படி ஒரு அழியற நிலையில இருக்க ஒரு பாம்பு மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு இதை வந்து இதை பத்தி நான் இன்னைக்கு இது பண்ணலான் இருக்கேன். அப்புறம் நான்காவது வந்து இந்த தமிழ், இப்ப இந்தியா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அத்தனை பேரையும் தலை நிமிர வச்ச ஒரு வேதியியலாளர், ஒரு ஆராய்ச்சியாளர், இப்போதைக்கு லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பணிபுரிஞ்சிட்டு இருக்கா, அவரை பத்தி ஒரு இது, அவர் வந்து இப்ப நோபல் பரிசு பெற்றிருக்காரு, வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன்றவர். அவர் ஒரு புகழ்ந்து ஒரு கவிதை எழுதியிருக்க. நோபல் பரிசுன்றது இந்தியர்களுக்கு ஒரு எட்டா கனியாவே இருந்துட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களா யாருமே நோபல் பரிசே வெல்லல, அதனால இந்தியர்கள் அதனால வந்து அது ஒரு எட்டா கனியா போச்சு. இப்ப இவர் வென்று எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்காரு, அவரை புகழ்ந்து ஒரு கவிதை. அப்புறம் வந்து ஐந்தாவது வந்து முக்கோணங்கள் பத்தி. முக்கோணம்னா வெறும் ட்ரையாங்கிள், சும்மா அது வந்து மேத்தமேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரியில ஒண்டிதான் வரும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா முக்கோணங்கள் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானவை. இப்ப நம்ம ரோட்ல போறோம்னா டிராபிக் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஸ்டாப்போ இல்ல இதுவோ ஒரு நான் வாக்கிங் இது வருது அப்படின்னா போட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள்ல போட்டிருப்பாங்க. அது ஏன் ட்ரையாங்கிள்ல போட்டிருக்காங்க அப்படின்றது இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் வடிவத்துல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சொன்னோம்னா அது பிரெயினை டக்குன்னு போய் ரீச் பண்ணும். ட்ரையாங்கிள் வடிவத்துல இன்ஃபர்மேஷன் போறதே அதுக்காக தான். ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளா சிம்பிள் போறது பார்த்த உடனே பூமிக்கு அதாவது பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், அதனாலதான் அது வந்து யூஸ் பண்றாங்க. அதனோட யூசஸ், அப்புறம் அந்த பித்தாகரஸ் தியரம், அப்புறம் ஒரு தியோட லைட்னு ஒரு கருவி இருக்கு. அது வந்து இப்ப நீங்க ஒரு மலை இங்கேன்னு பாக்குறீங்கன்னா மலை எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னு நீங்க மலை ஏறினாதான் தெரியும் காலத்துல. ஆனா அந்த தியோட லைட்ன்ற கருவி இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த மலையோட ஹைட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது ஏறாமலே. அதை பத்தி பண்ணிருக்கேன். அப்புறம் மழைன்றது எவ்வளவு இப்ப ரொம்ப முக்கியமான, இப்ப இந்தியாலே வந்து ரொம்ப உலகத்திலேயே வந்து மழை நிறைய பெய்யக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருந்தது. ஆனா வர வர மழை வந்து பொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இங்க நடக்கிற மாற்றங்கள், அதனால நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப நீங்க வங்கியில பணத்தை போட்டு எடுத்துக்கிறீங்க, எப்ப வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த மாதிரி இப்ப மழை நீரை வந்து மழை நீரை சேமிக்கிறீங்க. மழை நீர் சேமிச்சுட்டு இப்ப வந்து வறட்சியான காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மழை நீர் சேகரிப்பு முறைகளை நம்ம நீர் வங்கிகள்னே சொல்லலாம். நீரை சேமிச்சுட்டு வறட்சியான கால நீர் நிறைய வரும்போது அதை சேமிச்சுட்டு வறட்சியான காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அந்த மழை நீர் சேகரிப்பு அதை பற்றின இதெல்லாம் சொல்ல போறேன். அத்தோட இல்லாம கடைசியா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பூமியில வந்து நிறைய ஏற்கனவே நம்ம மாசுபடுத்தியாச்சு. ஏற்கனவே இப்ப என்ன மனுஷன் என்ன இப்ப யோசிக்கிறான்னா, ஆல்டர்னேட்டிவ் வேற எங்கேயா போய் அவனால இது வாழ முடியுமா? ஏன்னா ரொம்ப நச்சுட்டல் ஜாஸ்தியா போயிட்டே இருந்துச்சுன்னா மனுஷனால பூமியில வாழ முடியாது. அதனால அவன் என்ன யோசிக்கிறான், இப்ப வேற எங்கயா போய் வாழ முடியுமா அப்படின்ற ரிசர்ச்ல தான் நாசா விஞ்ஞானிகள் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்ற தேடும் போது மூன் அதாவது நிலவுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்டா அந்த விஞ்ஞானிகளுக்கு கண்ணுல தெரியுது. பூமியில போய் நிலவுல வாழலாம், பூமி அதாவது பூமியில நிலவுல போய் நம்ம வாழலாம். அந்த மாதிரி அது பேஸ் பண்ணி ஒரு கவிதை ஒன்னு கொண்டு வந்திருக்கேன்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வந்து +1 ஸ்டூடெண்ட் இவ்வளோ தூரம் வந்து நீங்க வந்து சயின்ஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ அழகான விஷயங்களை வந்து தமிழ்ல மக்களுக்கு புரியற மாதிரி நான் பேச போறேன் அப்படின்னு சொல்றப்போ இதை கேட்கறப்பே நம்ம நேயர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ வந்து தொடர்ந்து நீங்க வந்து நம்ம MOP சமுதாய வானொலியில வந்து பல விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பேசலாம். அதுக்கு வந்து அதுக்கு நீங்க நிறைய வந்து ப்ரிப்பேரும் பண்ணி எப்பப்போ உங்களுக்கு முடியுதோ டைம் கிடைக்கிறப்போ நீங்க வந்து தொடர்ந்து வந்து பேசலாம், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. ஆதித்யா நீங்க வந்து தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சொல்றேன்.
1: நன்றி உங்களுக்கும். நான் நன்றி ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன மாதிரி ஒரு இளைஞனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு வந்து நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால என்னோட வெரி வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் MOP ரேடியோக்கும் MOP கம்யூனிட்டி ரேடியோக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்றேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அப்புறம் நிறைய சயின்ஸ் பத்தி தெரிஞ்சவங்க கூட இந்த MOP ரேடியோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். அதனால தேங்க்ஸ் டு MOP.
0: நேர்களை நீங்களும் ஆதித்யா மாதிரி வந்து சயின்ஸ் பத்தியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஆதித்யா மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து MOP சமுதாய வானொலிக்கு வரலாம். நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து மிச்ச நேர்களோட வந்து தாராளமா பகிர்ந்துக்கலாம். நீங்க வர வேண்டிய முகவரி MOP வைணவ மகளிர் பெண்கள் கல்லூரி, நுங்கம்பாக்கம், சென்னை. நீங்க போன் பண்ண வேண்டிய எண் வந்து 6512.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை, நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
1: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க, இது ஒரே வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க

0: வணக்கம் நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய நிகழ்ச்சியில நாம வருமானத்தை மீறி மக்கள் செலவு செய்யறத பத்தியும் அது எப்படி சேமிப்பா மாத்த போறோம் பத்தியும் பேச போறோம். என் பேர் பிரியதர்ஷினி.
1: நான் திவ்யா.
2: நான் ஷேமமல்னி.
3: நான் பாகீரதி.
4: நான் அபூர்வா.
5: நான் சிவப்பிரியா.
0: இந்த விஷயத்த பத்தி அந்த காலத்திலேயே ஒரு பாட்டு இருக்கு,

0: அது மட்டும் இல்லை, அப்பவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மாசம் ஒன்னுன்னா கொண்டாட்டம், மாசம் கடைசினா திண்டாட்டம்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாசம் 10ஆம் தேதி ஆனாலே வந்து திண்டாட்டம் ஆரம்பிச்சிருது. இது ஏன்னா நிறைய வருமானம் கிடைக்கிறது அப்படின்றதால இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஒரு வெட்டி பந்தாக்காகவும் ஆடம்பரத்துக்காகவுமே தான் நம்ம வீண் செலவு நிறைய பண்றோம்.
1: இதே மாதிரி தான் எங்க வீட்லயும் ஒரு தடவை பிரச்சனை நடந்தது. எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் நான் ரொம்ப செலவு பண்றேன் வீண் செலவு பண்றேன்னு சொல்லுவாரு. ஆனா அதை நான் கேட்டுக்கவே இல்லை. அவர் என்ன சொல்றாலும் அதை நான் கேட்கவே இல்லை. ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா அவரோட சம்பளத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் வந்து ஒரு தடவை அதிர்ச்சி ஆயிட்டேன், என்ன எதுக்கு என்கிட்ட கொடுக்குறாருன்னு. அப்புறம் அவர் சொன்னாரு, நீயே பட்ஜெட் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் நான் பட்ஜெட் போடும் போது தான் தெரிஞ்சிச்சு நான் எவ்வளவு வீண் செலவு பண்றேன்னு. அதுல இருந்து இந்த வீண் செலவுலாம் குறைக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: எங்க வீட்லயும் இப்படிதான். ஒரு தடவை எங்க அப்பா என்னோட செல்போன் பில் ஜாஸ்தியாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் நினைச்சேன் இவங்க எல்லாம் ரொம்ப வயசானவங்க, யூத்ஃபுல்லா இருக்கும், சோ அதனால அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைச்சேன். நானும் இதே மாதிரி பட்ஜெட் போடப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நான் எவ்வளவு தேவையில்லாத செலவு பண்றேன், எவ்வளவு ஏதாவது சேமிக்க வேண்டிய விஷயத்துல எல்லாம் எவ்வளவு தேவையில்லாத செலவு பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சது. நானும் பட்ஜெட் போட ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கேன்.
3: நானும் சிவப்பிரியாவும் சிஸ்டர்ஸ், நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி ஷேர் பண்ண போறோம். எங்கள் ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம். ஆனால் சேமிப்பு பற்றின விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்பா வந்து நல்லா சம்பாதிக்கிறதுனால நிறையா செலவு பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் கண்மூடித்தனமாக செலவு பண்ணிட்டு இருந்தோம். அதாவது சின்ன விஷயம் வாங்கிறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் வந்து நான் அப்பாட்ட கேட்பேன். அப்பா உடனே வாங்கி தந்துவார். நான் வந்து வீட்டுக்கு வந்து செல்ல பொண்ணு, ஸோ எது கேட்டாலும் வாங்கி தருவார். ஸோ அதனால் வந்து இந்த சேமிப்பு பற்றின விஷயமே தெரியாமல் இருந்தது.
4: அவ அப்படிதான் வீட்டில் எப்போவுமே செல்லமாக தான் இருப்பா. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நான் தான் அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ, அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி அப்பாட்ட எப்போ பார்த்தாலும் இதாக கேட்டுட்டே இருக்க அப்படின்னு அவளுக்காக அட்வைஸ் பண்ணுவேன்.
3: இருந்தாலும் எனக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி செலவு பண்ணிகிட்டே இருந்தால் சேமிப்பு பண்ணாமல் இருந்ததுனால வீட்டு வாடகை கட்ட முடியாமல் போச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி சேமிப்பு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபேமிலிக்கு சேமிப்பு ரொம்ப முக்கியம்.
4: நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ கடன் வாங்க வேண்டியதாக போச்சு எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து
3: வீட்டு வாடகை கட்ட முடியல. ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய பழைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தா. அவளுக்கு ஆக்சுவலி பர்த்டே. நான் வந்து அவளுக்கு பெரிய கிராண்ட் ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் கூட்டிகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணேன். ஸோ அதனால தான் வீட்டு வாடகை கட்ட முடியாதது ஒரு காரணம்.
4: அது என்னன்னா, வீட்டு வாடகைக்கு எடுத்து வச்ச பணத்தை இவ வந்து அவ ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு செலவு பண்ணியிருக்கா. அதனால எங்களுக்கு வந்து இப்போ வாடகைக்கு இது பண்ண முடியாம போச்சு. அதனால கடன் வாங்கி கட்ட வேண்டியதா போச்சு. சேமித்து வாழுங்கள், பிறர் சேமிப்பில் வாழாதீர்கள்.
5: இப்போ நம்ம வாங்குற சம்பளம் பாதி ரீசார்ஜ்க்கே செலவு பண்ணுறோம். மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நெட் பூஸ்டர் போடுறோம், மெசேஜ் பூஸ்டர் போடுறோம், இருக்கிற பூஸ்டர் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம். ஆனால்

0: 400 ரூபாய்க்குன்னு வாங்குவாங்க. பிராண்டட் தான் நிறைய பேர் இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டி வந்தாக்காகலாம் மற்றவங்களை பார்த்து அவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினச்சி நிறைய ஐப்ரோ ட்ரிமிங்லேருந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் அப்படி இப்படின்னு நிறைய வீண் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி செலவுலாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கலாமே.
1: கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெடிபேர் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் டெடிபேர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே டெடிபேர் பார்த்தாலும் அது வாங்காமல் விட மாட்டேன். இதுவும் ஒரு வீண் செலவு தானே.
2: எனக்கு வந்து வீட்டில் எப்போவுமே லைட்லாம் ஆனில் தான் இருக்கணும். சில நேரம் அந்த லைட் ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணவே மறந்துடுவேன். இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணுறதும் ஒரு வீண் செலவு தானே.
0: வருமானத்துக்கு மீறி வீண் செலவு செய்கிறத பற்றி நாங்கள் பேசிட்டோம். இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.

0: பசங்க வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறோம், பொருள் காட்சிக்கு போறோம், அது வந்து அனாவசியமான செலவு தான். கம்மியா நம்ம ஒரு 100, 1000, 200 ரூபாய்க்குள்ள முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அது கேட்கறதுலாம் வாங்கி தரலன்னா ஒரு 500 ரூபாய் ஆகும், கூட 300 ரூபாய் ஆகுது. அந்த மாதிரி செலவு அனாவசியமான செலவுகள். மற்ற மாதிரி இந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க வந்து செலவு வந்து பென்சில் பேனா வாங்குறதெல்லாம் அப்பப்போ வந்து பட்ஜெட் போட்ட மாதிரிலாம் வராது. இப்போ திடீர்னு 2 நோட்டுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு 100 ரூபாய் ஒதுக்கணும், ஒரு நோட்டு வேலை 50 ரூபாய் ஆயிடுச்சு, 100 ரூபாய் ஒதுக்கணும். அதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த மாதம் இந்த பசங்க 100 ரூபாய் நோட்டு கேட்கும், அடுத்த மாதம் கேட்காதுன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரி அனாவசியமான செலவுகள், செப்பல் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, இப்போ இந்த மாதம் பர்த்டே வரும், 3000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கணும், அடுத்த மாதம்லாம் அதுக்கு அடுத்த மாதம் கம்மியாகலாம், அந்த பட்ஜெட் அந்த 3000 ரூபாய் இடிக்காது, பிரச்சனை இருக்காது. அந்த 3000 ரூபாய் சரி பண்ணுவா இருந்தால் வேற ஏதாவது பட்ஜெட்ல கம்மி பண்ணணும். இதை கட்ட அந்த மாதிரி வேற அனாவசியமான செலவுகள்னா
1: இந்த பட்ஜெட் ப்ராப்ளம். நீங்க என்ன டிப்ஸ் கொடுக்க ஆசைப்படுறீங்க? அதாவது இந்த மாதிரி இப்போ வீண் செலவு தான் இருக்கு, அதெல்லாம் எப்படி குறைச்சிக்கலாம், அது அதுக்கான டிப்ஸ்.
0: இப்போ கம்மி விலைன்னா இந்த இது இல்லை, நம்ம நலக்கூடன்னு ஒன்று காய்கறியெல்லாம் கம்மி ரேட்டில் விற்கிறதுலாம் இருக்கும். இப்போ கடையில் சாதா கடையில் வாங்கினா வச்சிங்கன்னா 1 கிலோ தக்காளி வாங்குறோம்னா 15 ரூபாய் இருக்கும். இப்போ அந்த கடைகளில் போனால் 7 ரூபாய் தான் இருக்கும். அப்போ 15 ரூபானா திருப்பி 8 ரூபாய் கம்மியாகும். அங்கே போய் ஒரு 1.5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன்னா ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாகும், 2 தக்காளி 3 தக்காளி, அப்போ அதில் ஒரு 8 ரூபாய் மிச்சமாகும். அதே மாதிரி எல்லா காய்கறியுமே சரி, காய்கறியும் சரி, அதுமாதிரி பொறுப்பு மல்லிகை ஜாமானும் சரி, நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டு பக்கத்தில் அர்ஜென்ட்டுக்கு போய் வாங்கினோம்னா அது கூட ஒரு 10 ரூபாய் கூட இருக்கும், கூட ஒரு 5 ரூபாய் இருக்கும். ஒரு மாதிரி இப்போ என்ன சொல்கிறது, ஃபுல்லாக போட்டு வச்சுப்பாங்க தெரியுங்களா, மல்லிகை ஜாமான்லாம் ஃபுல்லாக இருக்கும். வேணா அங்கே போய் பார்த்தோம்னா கம்மி கம்மி ரேட்டில் இருக்கும் எல்லாமே. இந்த சாதாரண லோக்கல் கடையெல்லாம் வாங்கினோம்னா கொஞ்சம் கூட இருக்கும் எல்லாமே, கூட ஒரு 5 ரூபாய் 2 ரூபாய் வச்சு வச்சுப்பாங்க. நம்ம போகிறதுக்கு மலைச்சிட்டு அதில் வாங்கினோம்னா கம்மி அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பட்ஜெட் போட்டு பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாதிரி இருக்கும்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோட்டி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள். மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.